0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசன நீங்க.
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: உன்னால் முடியும் என்று நீங்கள் நம்புறது மட்டும்தான் அது உங்களுடைய முதல் வெற்றியே. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான நாள். என்ன நாள் அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி திருநாள். விநாயகருக்கு இன்றைக்கி பிறந்தநாள். எல்லாருமே வந்துட்டு கொழுக்கட்டதெல்லாம் வந்துட்டு படித்து விநாயகருக்கு சூப்பராக வந்துட்டு பூஜைகள்லாம் பண்ணி இன்றைக்கான நாளாக பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவீங்க. அதனால் இந்த நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செமையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம். மக்களே, சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாற்றுறதுக்காக சத்யா நான் பல தகவல்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போது நம்மளை யாராவது உன்னால் முடியுமா அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா நம்மளை நிறைய பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா தெரியல, முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடு தான் இருப்போம். ஆனால் வாழ்க்கையில் நம்ம சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை என்னால் முடியும் அப்படிங்கிறது. நமக்கு நம்ம மேலே கான்ஃபிடென்ட் இருக்கணும். நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன விஷயத்தை நோக்கி போகிறோம், எந்த விஷயத்தில் வெற்றி அடையன்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்தில் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும். அதனால் என்னால் முடியும் அப்படின்னு எல்லாத்தையுமே வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த முயற்சி கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாள் நமக்கான அந்த பலனை எடுத்து தரும். ஸோ இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா அதிகபட்ச வெப்பநிலை 34°C, குறைந்தபட்ச வெப்பநிலை 24°C இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 29°C இருந்திருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி வானம் மேகமூட்டத்தோடு தான் காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்தே பார்த்துட்ருக்கோம், வானம் அப்படியே ஓரளவுக்கு மேகமூட்டத்தோடு தான் இருக்குது. பார்க்கலாம் இன்றைக்கு நாள் எப்படி இருக்க போகுது, இதே மாதிரி தான் இருக்க போகுதா இல்லை இனி வரக்கூடிய நேரங்களில் மாற்றங்கள் ஏதாவது வரப்போகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக உங்கள் அறிவை விரிவாக்க வர

இன்னைக்கான கேள்வியா சத்யா, நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, தமிழின் ஐந்திணைகள் யாவை, தமிழின் ஐந்திணைகள் யாவை அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் இடுங்க, டயல் பண்ணுங்கள் 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸுமே வந்துட்டு வெயிட்டிங்கில் இருக்குது, அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாகவே மார்ட்டின் காட்டிஞ்சருடைய வச்சு செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சூப்பரான ஒரு பாட்டு தாங்க வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில். கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ
0: 4 செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் திரு ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம் வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை

அடிவாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கு. இந்த சண்டையினால நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்ப சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அந்த ஒரு டைம்ல தான் நந்தி எல்லாருமே அறிமுகம்.

0: கூடியவங்களா இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனா இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது, அதனால சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிறாங்க. இப்போ இங்க வாழ்ந்துட்டு இருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்ப சண்டை வந்துகிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க. அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: இப்போ நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
4: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
7: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நான் உங்க சத்யா. இப்போ நம்ம டெய்லியும் சாப்பாட்டில் எது கலக்கிறமோ இல்லையா, நம்ம குழம்புல கண்டிப்பாக தக்காளி போட்டுருவோம். மேக்ஸிமம் வந்துட்டு எல்லா குழம்புலையுமே தக்காளி சாம்பாராக இருக்கட்டும் இல்லை பருப்பு சாம்பாராக இருக்கட்டும் எல்லா குழம்புலையுமே கண்டிப்பாக வந்துட்டு தக்காளி யூஸ் பண்ணுவோம். தக்காளியில் ஏகப்பட்ட மருத்துவ பலன்கள் இருக்குதுங்க. முக்கியமாக தக்காளி வந்து வைட்டமின் சி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி செயல்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. அதே மாதிரி லைகோஃபின் இருக்கிறதுனால தக்காளியோடைய சிவப்பு நிறத்துக்கு காரணமான ஆன்டி ஆக்சிடென்ட் செல்களை ஆக்டிவ் ஆக்சிடேட் அந்த சேதத்திலிருந்து பாதுகாக்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் தக்காளியில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் லைகோபின் போன்ற சத்துக்கள் சமநிலையான உணவின் ஒரு பகுதியாக இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னும், அதே மாதிரி வைட்டமின் ஏக்கு உடல் மாற்றக்கூடிய கரோனாட்டினாய்டுகள் அதுக்கப்புறம் பிற ஆன்டி ஆக்சிடென்ட்களுமே வந்துட்டு இருக்குது அப்படின்னு மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தக்காளியில் நார் சத்து மற்றும் அதிக நீர் சத்து இருக்கிறதுனால சமநிலையான உணவில் சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னும், இது செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கணும் அப்படின் மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எளிதாக பல வகை உணவுகளில் சேர்க்கக்கூடிய காய்கறி மற்றும் பல வகை உணவாகவும் இந்த தக்காளி வந்துட்டு இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது நம்ம சேலத்தில் மற்ற காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 26 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 70 ரூபாய், பெரிய வெங்காயம் 60 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், கத்தரிக்காய் 38 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 35 ரூபாய், வெண்டைக்காய் 28 ரூபாய், முருங்கைக்காய் 30 ரூபாய், பீர்க்காங்காய் 38 ரூபாய், சுரக்காய் 25 ரூபாய், புடலங்காய் 38 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 36 ரூபாய், பாகற்காய் 45 ரூபாய், நாட்டு பாகற்காய் 48 ரூபாய், தேங்காய் 60 ரூபாய், முள்ளங்கி 28 ரூபாய், பீன்ஸ் 86 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 80 ரூபாய், அவரைக்காய் 60 ரூபாய், புஷ் அவரை 70 ரூபாய், கேரட் 65 ரூபாய், மாங்காய் 60 ரூபாய், வாழைப்பழம் 55 ரூபாய், புவன்வாழை 55 ரூபாய், ரஸ்தாளி 65 ரூபாய், தேன்வாழை 56 ரூபாய், செவ்வாழை 80 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 25 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, இளம்பிள்ளை உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது காய்கறிகள் வாங்குறதுக்காக சந்தைக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு விலை நிலவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக மார்டின் காட்டேஜுடைய குண்டு குள்ளி சாங் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: சமுதாய FM 107.8 விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம்.
1: தும்பிக்கையான் திருவடி தொழுவோமே, வாழ்வில் நம்பிக்கை ஒளிதனை பெறுவோமே.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: இப்போ உங்களுக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது வந்து ஒரு பேங்க்கில் அதிக ஜாப் கிடச்சா பரவாயில்லையே அப்படி மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. நினச்சிருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னா உங்கள் சத்யா. புதுத்துறையை சேர்ந்த யூகோ பேங்க்கில் வந்துட்டு இப்போது காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாக இருக்குது அப்படி மாதிரி தான் வந்து தெரிவிச்சிருக்காங்க. என்னென்ன பிரிவுகள்லாம் அப்படின்னா மேனேஜர் பிரிவில் ஏஏ

எம்எல் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு 10 இடங்கள் வந்து காலியாக இருக்குது. அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டியில் 10 இடங்கள் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 20 இடங்கள் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கான கல்வி தகுதி பிஇ முடிச்சிருக்கணும், பிடெக் முடிச்சிருக்கணும், எம்சிஏ முடிச்சிருக்கணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான வயது வரம்பு 25 வயசுலேருந்து அதுக்கப்புறம் 35 வயசு வரைக்குமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கான தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, குழு விவாதம், அதுக்கப்புறமா நேர்முக தேர்வு, இந்த 3 முறைகள் மூலமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறமா குரூப் டிஸ்கஷன், அதாவது குழு விவாதம், அதுக்கப்புறமா டைரக்ட் இன்டர்வியூ. இந்த 3 முறைகளை தாண்டி தான் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் 850 ரூபாய். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை, 175 ரூபாய் கட்டணம் செலுத்தினா போதும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு அப்ளை பண்ணதுக்கான கடைசி நாள் 18 வர 18/9/2026 அன்னைக்குள்ளார் நீங்கள் அப்ளை பண்ணணும். எந்த வெப்சைட்டில் அப்படின்னா UCO.bank.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு இவங்களை பற்றின கூடுதல் தகவல்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அப்ளை பண்ணி விட்டுறலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து இந்த ஜாப் தேவைப்படும், அந்த பேங்க்கில் வந்து ஜாப் தேவைப்படும் அப்படின்னு வச்சிங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிடுங்க. வர 18 தான் கடைசி நாள், அன்னைக்குள்ள அப்ளை பண்ணணும். UCO.bank.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக உங்களுக்காக பிளேஸுடைய தன்னானே நானே சாங் தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக இந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், எனக்கு ஒரு டவுட்டா?
2: உனக்கு நீ தான் டவுட் வரல, என்ன டவுட்?
1: உன்னை ஏன் ரமேஷ் ரமேஷ்னு எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா?
2: தெரியலையே. ஏன்?
1: ஏன்னா உன் பேரு ரமேஷ்.
3: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.

0: சோனா எஃப்எம் 107.8 விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம்.
1: ஹலோ நேயர்களே, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. ஸோ எல்லாருக்குமே இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடுகளில் மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் முழுக்கவே விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் களை கட்டியிருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தனி வழக்கம் இருக்கும், ஒரு தனி கொண்டாட்டம் இருக்கும், ஒரு தனி சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அதனால இன்னைக்கு நம்ம ஊர் மக்கள் கிட்ட கேட்டு பார்க்கலாம், உங்கள் ஊரில் விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுவீங்க, என்ன ஸ்பெஷல் இருக்கும் அப்படின்னு.
2: வணக்கம் வணக்கங்க, என் பேர் வந்து மகேஷ் குமாருங்க. நாங்கள் இங்கே தேர்முட்டிலேருந்து பேசுகிறேங்க. உங்க ஊர்ல வந்து மிகப்பெரிய இதே வந்து ராஜகணபதி கோயில் சொல்லிட்டு அதுதான் பேமஸான கோயில். இப்ப ஏதோ ஒரு வண்டி வாங்கினாலும் சரி, ஒரு தொழில் தொடங்கினாலும் சரி, அவர் கும்பிட்டு வந்துதான் ஆரம்பிக்கிறாங்க. சேலத்துல வந்து விநாயகர் சதுர்த்தி வெகு விமர்சையா கொண்டாடுவாங்க, மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.
3: வணக்கம், என் பேர் பூர்ணிமா, சேலத்துல இருந்து நான் பேசுறேன். எங்க ஊர்ல விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுவாங்கன்னா, நாங்கெல்லாம் காலையில எழுந்திரிச்சு தலை குளிச்சுட்டு சாமி எல்லாம் கும்பிட்டு வீட்டுல பொங்கல் சுண்டல் எல்லாம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் சாப்பிட்டு காலைல ஒரு 10 மணி நாங்க கோயில் போவோம். கோயில் போனா அங்க கணபதி ஹோமம் நடத்துவாங்க, அப்புறம் அபிஷேகம் பார்க்கலாம், சிறப்பு பூஜை நடத்துவாங்க, வெள்ளிக்காவசம் எல்லாம் சாத்தி அலங்காரம் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் டைம்ல எல்லாமே ஃபங்க்ஷனு கேம்ஸ் ஃபன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்கும். அதுவும் பார்த்துட்டு பிரசாதம் எல்லாமே சாப்பிட்டு பொங்கல் சுண்டல் வாங்கிட்டு கொழுக்கட்டை முக்கியமா இருக்கும் எப்பயுமே, அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு தன் கிளம்பிடுவோம். இப்படிதான் எங்களது விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம். பசங்க எல்லாருமே நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏரியா சைடு எல்லாம் ட்ரம்ஸ் வச்சு விளையாடிக்கிட்டு அந்த சிலம்பாட்டம்லாம் நடக்கும், கரகாட்டம் எல்லாம் எடுப்பாங்க, இதெல்லாம் நிகழ்ச்சி மாதிரி நடத்துவாங்க ஒரு குழு. அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு சாமி சாலையை தூக்கிட்டு போய் எப்பயும் போல மேட்டூர் டேம் கிட்ட எடுத்துட்டு போய் கரைச்சிருவாங்க. நன்றி, இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
1: உங்க வீட்டுல விநாயகர் சதுர்த்தி எப்படி எல்லாம் கொண்டாடுவாங்க?
4: வணக்கம், என் பேரு ராமானுஜம், நான் காக்காபாளையம்ல இருந்து பேசுறேன். எங்க வீட்டுல எப்படி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவாங்கன்னா, ஒரு சின்ன சைஸ்ல களிமண் விநாயகர் வாங்கிட்டு வந்து காலையிலேயே அவருக்கு என்னென்னலாம் படசல் வைக்கணுமோ எல்லாம் வச்சுட்டு அதை அப்படியே பூஜை பண்ணிட்டு காலையிலையும் சாயந்தரமும் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெகுலரா 3 நாளோ 5 நாளோ சாமியை வச்சு பூஜை பண்ணிட்டு அது 3வது நாளோ 5வது நாளோ எடுத்துட்டு போய் கரைச்சிட்டு வந்துருவோம். இப்படிதான் நாங்க விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம். இதை கேட்டுருக்க எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
5: வணக்கம், என்னோட பேர் தான் ராம், நான் சேலம் அம்மாப்பேட்டையிலேருந்து பேசுகிறேன். எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுவோன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே எந்திரிச்சிட்டு நேரத்தில் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். எங்கள் வீட்டில் ஒரு குட்டி சிலை இருக்குது, அந்த சிலை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரேடியம் மாதிரி இருக்கும். இப்போ நான் நைட்டு வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிலையிலேருந்து லைட் வெளிச்சம் வந்துட்டே இருக்கும் நைட்டு ஃபுல்லாக. அந்த சாமி சிலையை எடுத்து சுத்தம் பண்ணிட்டு கழுவிட்டு அதை அலங்காரம் பண்ணுறதுக்கு சாமி பூஜை அறையிலே வச்சுட்டு பால் பழம் தேங்காய் பொறி இதெல்லாமே வாங்கி அப்புறம் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் பெரியவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஒரு பூஜை போட்டுட்டு அப்படியே நாள் ஃபுல்லாக எல்லாம் உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம்னாலே கலகலன்னு நாளே போயிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்டுன்னா தெருவுக்கு தெருவுக்கு எப்படி பிள்ளையார் சிலை வச்சுருப்பாங்க, அங்கே போய் கொஞ்ச நேரம் இருந்தாலே நைட் ஆகிடுங்க. இப்படி தான் எங்கள் வீட்டில் வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோங்க. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்ங்க.
1: நம்ம மக்கள் எல்லாருமே அவங்க ஊர்லேயும் அவங்க வீட்லேயும் எப்படிலாம் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு ரொம்பவே அருமையாக சொன்னாங்க. ஸோ எல்லாருக்குமே சோனா வானொலி சார்பாக இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
0: சோனா எஃப்எம் 107.8 விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ வந்துட்டு மின்சாரம் இருக்கு இல்லையா, அது தமிழகம் முழுக்க சீரான விநியோகம் நடக்கிறத பத்தி ஒரு தகவல் தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இது பத்தி மின்வாரியம் வந்துட்டு வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழகம் முழுக்கவுமே சீரான மற்றும் தடையற்ற மின் விநியோகத்தை செய்ய உறுதி செய்யக்கூடிய வகையில் இப்போ வந்துட்டு கூடுதலாக 2000 MW மின்சாரம் கொள்முதல் உள்ளிட்ட பல்வேறு உடனடி நடவடிக்கைகள் மின்வாரியம் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதோடைய காரணமா மின் பற்றாக்குறை எதுவும் இல்லாம தற்போது மாநிலம் முழுக்குமே சீரான மற்றும் தடையற்ற மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருகிறது அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மின்வாரிய தலைமையகத்துல உயர்மட்ட அலுவலர்கள் குழு 24 மணி நேரமும் மின் தொகுப்பு மற்றும் மின் விநியோக நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து உத்தரவுகளை உடனுக்குடன் வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மின்வாரிய தலைமையகத்துல உயர்மட்ட அலுவலர்கள் 24 மணி நேரம் கண்காணித்து வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தேவையான நடவடிக்கைகள் உரிய உத்தரவுகளை உடனுக்குடன் வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மின்துறை சார்ந்த புகார்களுக்கு 24 மணி நேரமும் செயல்பட்டு வரக்கூடிய மின்னகம் நுகர்வோர் சேவை மையத்தில் 9498 7

94987 அப்படிங்கிற இந்த நம்பர்ல நீங்க தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ மின்சாரம் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு ஏதாவது குறைகள் இல்லை சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா 94987 அப்படிங்கிற இந்த நம்பர்ல நீங்க கால் பண்ணி தொடர்பு கொள்ளலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியுடைய விலை நிலவரம் இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14,170 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 113,360 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியுடைய விலை கிராம் ஒன்றுக்கு 245 ரூபாயாகவும் வெள்ளியுடைய விலை பார் ஒன்றுக்கு 245,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாறி முட்டையுடைய விலை இப்போ 5.60 காசுகள் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் வந்துட்டு இப்போதைக்கு விற்பனையாகிட்டு. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை கடந்த நாட்கள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. தங்கத்தோடைய விலை மட்டும் லைட்டாக வந்து இப்போ அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் முட்டையுடைய விலை கடந்த நாட்களில் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி 5.60 காசுகள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இப்போதைக்கு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நம் ஊரில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் இங்கே வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ மேட்டூர் அணைக்கு இருக்கு இல்லையா, அந்த மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர்மட்டம் இப்போ ஒரே வாரத்தில் 4 அடி வரைக்குமே சரிவடைஞ்சிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ மேட்டூர் அணையுடைய மொத்த நீர்மட்டம் எவ்வளோ அப்படின்னா 120 அடி. கர்நாடகா அணைகளில் திறக்கப்பட்ட நீர் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறதுனால கடந்த மாதம் 4ஆம் தேதி 73.08 அடியாக இருந்த மேட்டூர் அணை நீர்மட்டம் கடந்த 6ஆம் தேதி 92.39 அடியாக அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அணையிலிருந்து 7ஆம் தேதியிலிருந்து டெல்டா பாசனத்துக்கு 12,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வந்துட்டு. இந்த நிலையில் கர்நாடகா அணைகளில் திறக்கப்பட்ட நீரினுடைய அளவு குறைஞ்சிருக்கிறதுனால நேற்று முன்தினம் காலையில் மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 1199 கன அடியாக சரிவடைஞ்சிருக்குது. நேற்று காலையில் 5227 கன அடியாக இருந்த நீர்வரத்து சாயங்காலம் 4 மணிக்கு 7598 கன அடியாக அதிகமாக இருக்குது. இருந்தாலுமே ஒரு வாரமாகவே சிறப்பை விட வரத்து குறைவாக இருக்குது. இதனால நேற்று சாயங்காலம் அணையோடைய நீர்மட்டம் 88.39 அடியாக சரிவடைஞ்சிருக்குது. ஒரு வாரத்தில் மட்டுமே அணையோடைய நீர்மட்டம் 4 அடி, நீர் இருப்பு 5 TMC அப்படி மாதிரி அதிகமாக இருக்கிறதா வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது கம்மியாக இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் நீர்மட்டம் மற்றும் நீர் இருப்பு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி பார்த்தாலும் தெரியும் நினைக்கிறேன். அதே நேரத்தில் இப்போது நீர்வரத்து கடந்த நாட்களில் இருந்ததை விட இப்போது லைட்டாக வந்துட்டு அதிகமாக இருக்குது. கடந்த வாரத்தில் 12,000 கன அடி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வெறும் 2,000 கன அடி அப்படி மாதிரி வந்துச்சு. ஆனால் இப்போது அது திரும்பவுமே கொஞ்சம் அதிகமாகி நீர்வரத்து இப்போதைக்கு 7598 கன அடியாக இருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்பு 12,000 கன அடியாகவே இருக்கிறதுனால நீர்மட்டம் மற்றும் நீர் இருப்புமே வேகமாக குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அதே நேரத்தில் இன்றைக்கி நம்ம சேலம் மேட்டூர் நீர்மட்ட நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, நீர்மட்டம் 88.39 அடியாகவும் நீர் இருப்பு 50.83 TMC இருக்குது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 7598 கன அடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 12,000 கன அடியாகவும் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இதே நிலையில் தான் வந்துட்டு இப்போதைக்கு மேட்டூர் அணையுடைய நீர்மட்ட நிலவரம் இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது, இதே மாதிரி தான் இருக்க போகுதா இல்லை இன்னும் கொஞ்சம் கம்மியாக போகுதா அதிகமாக போகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன். இப்போ அடுத்தது உங்களுக்காக அகேஷோடைய அரண்மனை சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே வந்துட்டு வெயிட்டிங்ல இருக்குது. அதில் இப்போ முதலாவதாக என்ன அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னா, நம்மளுடைய தமிழகத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியினால இன்னைக்கு மழை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நீலகிரி கோவை மாவட்டங்களில் இன்னைக்கு கனமழை பெய்யக்கூடும் அப்படி மாதிரி சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தென்மேற்கு மத்திய பிரதேசம் மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய வடக்கு விதர்பா பகுதியில் நிலவக்கூடிய வளிமண்டல சுழற்சியிலிருந்து மன்னார் வளைகுடா வரைக்குமே மாரத்வாடா, வடக்கு உள் கர்நாடகா, ராயலசீமா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவிட்டுருக்குது. அதனால இன்னைக்கும் நாளைக்கும் நீலகிரி மலை மாவட்டம் மற்றும் கோவை மாவட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், குகை, சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியாப்பட்டினம், பொன்னம்மாப்பேட்டை ஜங்ஷன், வின்சென்ட், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்க நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இல்லை அந்த பகுதியை தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிடுங்க, ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க, காரில் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் சீட் பெல்ட் போட்டு போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. முக்கியமாக டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போங்க. இப்போ அடுத்ததாக இன்றைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா, தமிழின் ஐந்தினைகள் யாவை, தமிழின் ஐந்தினைகள் யாவை அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787707178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். இப்போ அடுத்தது உங்களுக்காக மார்ட்டின் கார்டிஜருடைய மிட்டாமிராஸ் பாடு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டேன் ஜெய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ், அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்கள் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த சாலை முடியுது. இவ்வளோ நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான்

வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை நிறைய காரியங்களை சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை இன்னைக்கும் நிலைத்து இருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தாரு இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கு

0: கட்டணம். அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்துல அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்துல தான் கட்டப்பட்டது, 1862. அப்பதான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்துல கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: சோனா FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்துருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
5: இப்போ ஒகேனக்கல் இருக்கு இல்லையா, அந்த ஒகேனக்கல்ல வந்து பரிசல் இயக்கிறதுக்காக 2வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டிருக்குது. இப்படி மாதிரிதாங்க தெரிவிச்சிருக்காங்க. இது பத்தின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. எழுந்திருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இப்போதைக்கு நீர்வரத்து நேற்று 8000 கனஅடியாக அதிகமாயிருக்குது. இதனால பரிசல் இயக்க 2வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டிருக்குது. கேரளா மற்றும் கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரக்கூடிய தென்மேற்கு பருவமழையினால கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கபினி மற்றும் கேஆர்எஸ் உள்ளிட்ட அணைகளுக்கு நீர்வரத்து வந்து இப்போ அதிகமாயிருக்குது. கபினி அணை தன்னுடைய முழு கொள்ளளவை இட்டிருக்கிறதுனால அணைக்கு நீர்வரத்தை பொறுத்து தமிழக காவிரியில் உபரி நீர் திறப்பு அதிகரிப்பதும் குறைப்பதுமாக இருந்துட்டு வந்துட்டு இருக்குது. இந்த நிலையில தமிழக எல்லையான பிலிகுண்டு உள்ள நேற்று முன்தினம் சாயங்காலம் 5 மணிக்கு வினாடிக்கு 7000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து நேற்று சாயங்காலம் 5 மணிக்கு 8000 கனஅடியாக அதிகமாயிருக்குது. இதனால ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து அங்கு இருக்கக்கூடிய 5 அருவி, ஐவர்பாணி, மெயின் ஃபால்ஸ், சினி ஃபால்ஸ் உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியிருக்குது. நீர்வரத்து அதிகரித்ததை அடுத்து பரிசல் இயக்க தருமபுரி மாவட்ட நிர்வாகம் 2வது நாளாக இப்போது தடையை நீட்டித்துருக்காங்க. அப்படி மாதிரியும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அதே நேரத்தில் இப்போ வந்துட்டு 8000 கனஅடியாக மீட்டர் அணைக்கான நீர்வரத்துக்கு அதிகமாகிடுச்சு இல்லையா, அதனாலேயே இப்போ ஒகேனக்கல்ல பரிசல் இயக்கிறதுக்காக 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் இந்த அணைக்கு வரக்கூடிய அந்த நீர்வரத்து வந்து கம்மியானுச்சு அப்படின்னா மட்டும்தான் ஒகேனக்கல்ல பரிசல் இயக்க தடை வந்துட்டு நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததாக இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா தீனா அவர்கள் வந்துட்டு ஏற்காடு பகுதியிலேருந்து அவருடைய பிறந்தநாளை இன்றைக்கே கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மினி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே தீனான்னா உங்களுக்கு இன்றைக்கான நாள் மாதிரி எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும். அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அச்சீவ் பண்ணணும். உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களாக வந்துட்டு உங்களுடைய வெற்றிக்காக நீங்கள் உழைக்கிச்சிங்களோ அந்த வெற்றிகள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்தது உங்களுக்காக அசோக் சரணோடி அடி ராட்டினம் போல் சாங் வந்துகிட்டே இருக்கிற அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்தது உங்களுக்கு அந்த சூப்பரான பாட்டை வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்

0: தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இதை பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
2: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: எஃப்எம் 107.8 விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம்.
1: சங்கடங்களை தீர்க்கும் சதுர்த்தி நாயகனே, எங்களின் சங்கடங்கள் போக்கிடும் அருள் போகனே.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, டிசம்பர் மாசத்துக்குள்ளாரவே வந்துட்டு 3 புயல்கள் வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்திய விண்வெளி ஆய்வு மையத்துடைய வளிமண்டல மற்றும் பெருங்கடல் அறிவியல் பிரிவான இஸ்ரோ சாக் அப்படிங்கிற இந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவுடைய வடகிழக்கு பருவமழை காலமான அக்டோபர் முதல் டிசம்பர் மாதம் வரைக்குமே வட இந்திய பெருங்கடல் பகுதிகளில் 3 புயல்கள் வந்துட்டு உருவாகும் அப்படின்னும், அதோடைய வீரியம் கடந்த 45 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால கடற்கரையை ஒட்டி வசிக்கக்கூடிய மக்கள், சுற்றுலாத்துறை, அரசு நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு அனைவரும் புயல் பேரிடர்களை முன்பே திட்டமிட்டு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்குமே நம்மளுடைய சேலத்துக்கு வந்துட்டு மழை வந்துட்டு வரப்போவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி இன்றைக்கி வந்து வானம் மேகமூட்டத்தோடு தான் இருக்கும் அப்படி மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு எனக்கு என்னமோ மழை வரும் அப்படி மாதிரி தாங்க தெரியுது. ஏன்னா வந்து காலையிலேருந்து மழை வரதுக்கு முன்னாடி ஒரு மேகமூட்டம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் வந்துட்டு இருந்துட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்த ஒரு சின்ன ஹெல்த் டிப்ஸ் தாங்க சொல்ல போகிறேன். இப்போ நமக்கு கோல்டு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த கோல்டுனால இருமல் வரும். அதுக்கப்புறமா கோல்டு சரியாகும், ஆனால் அந்த வரட்டு இருமல் வந்துகிட்டே இருக்கும். அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும். நைட்டில் தூங்கக்கூட முடியாது அந்தளவுக்கு தொடர்ச்சியாக இருமல் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுடுதண்ணி இருக்கு இல்லையா, சுடுதண்ணியை நல்லா கொதிக்க காய வச்சு அதில் வந்து மிளகு திப்பிலி இதெல்லாம் போட்டு அந்த சுடுதண்ணி நல்லா வந்து கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் வந்துட்டு லைட்டாக துளசி இருக்கு இல்லையா, அதை போட்டு அதை நம்ம குடித்தோம் அப்படின்னா அது ஓரளவுக்கு வந்துட்டு அது கொஞ்சம் இதமாக இருக்கும். இது வந்துட்டு ஒரு நைட் டைமில் ரொம்ப வந்துட்டு இருமல் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மாதிரியான ஹெல்த் டிப்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் மதியம் 2 மணிலேருந்து 3 மணிக்கும் என்றும் நலமுடன் நிகழ்ச்சி கேளுங்க நாகராஜ் அவங்களோட. உங்களுக்காக ஹெல்த் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள், நிறைய ஹெல்த் டிப்ஸ், அதுக்கப்புறம் டாக்டர்ஸோடைய அட்வைசஸ் இப்படி நிறைய விஷயங்கள் கொண்டு சேர்த்துட்டு இருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. இப்போது அடுத்ததான் இன்னைக்கான இட்டத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னென்னா, பாதுகாப்பான சுற்றுச்சூழல் விநாயகர் சதுர்த்தியை உருவாக்குவது தனி மனித முயற்சியா சமூக முயற்சியா. பாதுகாப்பான சுற்றுச்சூழல் விநாயகர் சதுர்த்தியை உருவாக்குவது தனி மனித முயற்சியா சமூக முயற்சியா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட. இப்போது அடுத்தது உங்களுக்காக ஏஆர் ஆனந்த் இஞ்சியோடைய அளவில் அழகிய பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், எனக்கு ஒரு டவுட் ரா. உனக்கு நீ தான் டவுட் வரல, என்ன டவுட்? உன்னை ஏன் ரமேஷ் ரமேஷ்னு எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா?
2: தெரியலையே.
1: ஏன்? ஏன்னா உன் பேரு ரமேஷ்.
2: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.

0: எஃப்எம் 107.8 விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம்.
1: ஹலோ நேயர்களே, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. ஸோ எல்லாருக்குமே இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடுகளில் மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் முழுக்கவே விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் களை கட்டியிருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தனி வழக்கம் இருக்கும், ஒரு தனி கொண்டாட்டம் இருக்கும், ஒரு தனி சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அதனால இன்னைக்கு நம்ம ஊர் மக்கள் கிட்ட கேட்டு பார்க்கலாம், உங்கள் ஊரில் விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுவீங்க, என்ன ஸ்பெஷல் இருக்கும் அப்படின்னு.
2: வணக்கம், வணக்கங்க. என் பேர் வந்து மகேஷ்குமாருங்க. நாங்கள் இங்கே தேர்முட்டிலேருந்து பேசுகிறேங்க. எங்க ஊர்ல வந்து மிகப்பெரிய இதே வந்து ராஜகணபதி கோயில்னு சொல்லிட்டு அதுதான் ஃபேமஸான கோயில். இப்ப ஏதோ ஒரு வண்டி வாங்கினாலும் சரி, ஒரு தொழில் தொடங்கினாலும் சரி, அவரை கும்பிட்டு வந்துதான் ஆரம்பிக்கிறாங்க. சேலத்துல வந்து விநாயகர் சதுர்த்தி வெகு விமர்சையா கொண்டாடுவாங்க, மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.
3: வணக்கம், என் பேர் பூர்ணிமா, சேலத்துலேருந்து நான் பேசுகிறேன். எங்கள் ஊரில் விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுவாங்கன்னா, நாங்கள்லாம் காலையில் எழுந்திரிச்சு தலை குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டில் பொங்கல் சுண்டெல்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் சாப்பிட்டு காலைல ஒரு 10 மணி நாங்கள் கோயிலுக்கு போவோம். கோயிலுக்கு போனால் அங்கே கணபதி ஹோமம் நடத்துவாங்க, அப்புறம் அபிஷேகம் பார்க்கலாம், சிறப்பு பூஜை நடத்துவாங்க, வெள்ளிக்காவசம்லாம் சாத்தி அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் டைமில் எல்லாமே ஃபங்க்ஷனு, கேம்ஸு, ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும். அதுவும் பார்த்துட்டு பிரசாதம் எல்லாமே சாப்பிட்டு

0: பொங்கல் சுண்டல் வாங்கிட்டு கொழுக்கட்டை முக்கியமா இருப்போம் எப்பயுமே. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு தண்ணி கிளம்பிடுவோம். இப்படிதான் எங்களது விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம். பசங்க எல்லாருமே நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏரியா சைட்லாம் ட்ரம்ஸ் வச்ச விளையாடிக்கிட்டு அந்த சிலம்பாட்டம்லாம் நடக்கும், கரகாட்டம்லாம் எடுப்பாங்க. இதெல்லாம் நிகழ்ச்சி மாதிரி நடத்துவாங்க ஒரு குழு. அப்புறம் ஒரு மூணு நாள் கழிச்சு சாமி சாலையை தூக்கிட்டு போய் எப்பயும் போல மேட்டூர் டேம் கிட்ட எடுத்துட்டு போய் கரைச்சிருவாங்க. நன்றி. இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
1: உங்க வீட்டுல விநாயகர் சதுர்த்தி எப்படி எல்லாம் கொண்டாடுவாங்க?
2: வணக்கம், என் பேரு ராமானுஜம், நான் காக்காபாளையம்ல இருந்து பேசுறேன். எங்க வீட்டுல எப்படி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவாங்கன்னா, ஒரு சின்ன சைஸ்ல களிமண் விநாயகர் வாங்கிட்டு வந்து காலையிலேயே அவருக்கு என்னென்னலாம் படசல் வைக்கணுமோ எல்லாம் வச்சுட்டு அதை அப்படியே பூஜை பண்ணிட்டு காலையிலையும் சாயந்தரமும் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக மூணு நாளோ அஞ்சு நாளோ சாமியை வச்சு பூஜை பண்ணிட்டு அது மூணாவது நாளோ அஞ்சாவது நாளோ எடுத்துகிட்டு போய் கரைச்சிட்டு வந்துடுவோம். இப்படி தான் நாங்கள் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம். இதை கேட்டுன்னு இருக்க எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
3: வணக்கம், என்னோட பேர் தான் ராம், நான் சேலம் அம்மாப்பேட்டையிலேருந்து பேசுகிறேன். எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுவோன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே எந்திரிச்சிட்டு நேரத்தில் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். எங்கள் வீட்டில் ஒரு குட்டி சிலை இருக்குது. அந்த சிலை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரேடியம் மாதிரி இருக்கும். இப்போ நான் நைட் வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிலையிலேருந்து லைட் வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கும் நைட்டு ஃபுல்லாக. அந்த சாமி சிலையை எடுத்து சுத்தம் பண்ணிட்டு கழுவிட்டு அதை அலங்காரம் பண்ணுறதுக்கு சாமி பூஜை அறையிலே வச்சுட்டு பால் பழம் தேங்காய் பொறி இதெல்லாமே வாங்கி அப்புறம் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் பெரியவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஒரு பூஜை போட்டுட்டு அப்படியே நாள் ஃபுல்லாக எல்லாம் உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம்னாலே கலகலன்னு நாளே போயிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்டுன்னா தெருவுக்கு தெருவுக்கு இப்படி பிள்ளையார் சிலை வச்சுருப்பாங்க, அங்கே போய் கொஞ்ச நேரம் இருந்தாலே நைட் ஆகிடுங்க. இப்படி தான் எங்கள் வீட்டில் வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவாங்க. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்ங்க.
1: நம்ம மக்கள் எல்லாருமே அவங்க ஊர்லேயும் அவங்க வீட்லேயும் எப்படிலாம் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு ரொம்பவே அருமையாக சொன்னாங்க. ஸோ எல்லாருக்குமே சோனா வானொலி சார்பாக இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
4: சோனா FM 107.8 விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107

புள்ளி 8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய சேலம் மாவட்டத்தில் காலியா இருக்கக்கூடிய ஒப்பந்த மற்றும் தற்காலிக செவிலியர் பணியிடங்களை நிரப்பிடுறதுக்கான தகுதியான நபர்கள் கிட்ட இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சேலம் மாவட்டத்தில் காலியாக இருக்கக்கூடிய ஒப்பந்த தற்காலிக செவிலியர் பணியிடங்கள் வந்து நிரப்புவதற்கான இந்த விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுது அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. தேசிய நலக்குழுமத்தின் கீழே சேலம் மாவட்டத்திற்கு உட்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் அரசு மருத்துவமனைகளில் காலியாக இருக்கக்கூடிய 187 ஒப்பந்த மற்றும் தற்காலிக செவிலியர் பணியிடங்கள் முற்றிலும் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் சேலம் மாவட்ட நலச்சங்கம் வாயிலாக நிரப்பப்பட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணியிடத்திற்கு செவிலியர் GNM BSc நர்சிங் முடிச்சிருக்கணும் அப்படி மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 50 வயதுக்குட்பட்ட விண்ணப்பதாரர்கள் தான் வந்து விண்ணப்பிக்கணும். அதே மாதிரி https://www.salem.nic.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் அந்த ஃபார்ம் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி அந்த ஃபார்ம் வந்துட்டு பூர்த்தி பண்ணி மாவட்ட சுகாதார அலுவலர், நிர்வாக அலுவலர், சேலம் மாவட்ட நலச்சங்கம், பழைய நாட்டாண்மை கழக வளாகம், சேலம் 63-6001 அப்படிங்கிற இந்த முகவரிக்கு 26/9/2026 அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ளார நேரடியாகவோ அப்படி இல்லைன்னா தபால் மூலமாகவோ அனுப்பி வைக்கணும் அப்படி மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நாளைக்கு ஒருத்தர் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா, சிவா அவர்கள் வந்துட்டு தாரமங்கலம் பகுதியிலேருந்து அவருடைய பிறந்த நாளை நாளைக்கு கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா FM சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சிவா. உங்களுக்கு நாளைக்கான நாள் செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம்ம ஜாலியாக சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கு வந்து பர்த்டே விஷஸ் உள்ள வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா FM 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ள பார்க்கக்கூடிய நம்ம சிட்டி நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நிலை என்னான 9887070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க, என்றைக்கு நாங்கள் விஷ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டுட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணணும், யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக ஜாருமுல்லையின் BSP காம்போல எம்மா சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டேன் ஜெய் பண்ணுங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: வண்ண உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: அடுத்து வருவது
3: வாகை சூடவா.
4: வாகை சூடவா
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே உங்களுக்காக சொல்றதுக்காகவே இன்னைக்கான இட்டத்திற்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, பாதுகாப்பான சுற்றுச்சூழல் விநாயகர் சதுர்த்தியை உருவாக்குவது தனி மனித முயற்சியா சமூக முயற்சியா? பாதுகாப்பான சுற்றுச்சூழல் விநாயகர் சதுர்த்தியை உருவாக்குவது தனி மனித முயற்சியா சமூக முயற்சியா அப்படிங்கறத வந்துட்டு இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787710178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில சத்யா என் கூட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பத்தின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையுமே நம்மளோட நிலை என்னான்னு 9787710178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
7: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
6: எஸ், இன்னைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, தமிழின் ஐந்திணைகள் யாவை? அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரங்கசாமி அண்ணா வெள்ளாறிலிருந்தும், கஸ்தூரி அண்ணா திருப்பூரில் இருந்தும், ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூரில் இருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியிலிருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலிருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், ராணி அக்கா தருமபுரியிலிருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனிலிருந்துமே இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள் ஒலிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787710178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியினுடைய பேரும் ஒரு மேசொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள மறக்காமல் உங்களோட பதிலை பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி இன்னைக்கு நாங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. திரும்ப இடத்துக்கும் நம்குற நிகழ்ச்சியில் மீட் பண்றேன். அதுக்கு அது வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. மதியம் மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: வாகை சுடவா கேட்டுட்டு இருக்க எல்லாருக்குமே ஒரு காலை வணக்கம். இன்னைக்கான நாள் ரொம்பவே சூப்பர் ஃபேன்டாஸ்டிக் நாளா உங்களுக்கு அமையட்டும். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷலான நாள், விநாயகர் சதுர்த்தி. கேட்டுட்டு இருக்க அனைத்து நேயர்களுக்குமே சோனா எஃப்எம் சார்பாக இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்தினாலே நம்ம வீட்டுல ஒரு சந்தோஷமான அட்மாஸ்பியர் இருக்கும் இல்லையா. காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வாசல்ல கோலம் போட்டுட்டு விநாயகரை அழகா அலங்காரி பூஜை பண்ணி அப்புறம் நம்மளோட ஃபேவரட்டான கொழுக்கட்டை மோதகம் எல்லாம் செஞ்சு விநாயகருக்கு படையல் வைப்போம். எந்த ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் விநாயகரை நினைச்சிட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் விநாயகர் முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா கோயிலுக்கு போறது, வீட்டுல பூஜை பண்றது மட்டும் இல்லாம குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடுற ஒரு நாள். குழந்தைகளுக்கு விநாயகர் சிலை, பெரியவங்களுக்கு பூஜை, வீட்டுல கொழுக்கட்டை வாசனை, இப்படி ஒவ்வொருத்தர் வீட்லயும் இந்த நாளுக்கு ஒரு தனி சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்தோட இன்னைக்கு நம்ம சோனா எஃப்எம் ஒரு சின்ன செலிப்ரேஷன் பண்ணலாமே. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாட போறோம். என்ன விளையாட்டுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில நினைஞ்சிருக்கீங்க. பிரதீபா நான் உங்க கூட பேசிட்டே இருக்கேன். சோ என்ன கேம் அப்படின்னா, இது வந்து ஒரு டங் ட்விஸ்டர், அதாவது விநாயகர் டங் ட்விஸ்டர்னு வச்சுக்கலாம். இது நம்ம எப்பவுமே டங் ட்விஸ்டர் விளையாடுவோம்ல, சாதாரணமா ஒரு வாக்கியம் கொடுத்து நீங்க அதை சொல்றது, அந்த மாதிரி கிடையாது. இதுல வந்துட்டு நான் வந்து விநாயகருக்கு சம்பந்தமா ஒரு நாலு வாக்கியம் கொடுப்பேன், அதை நீங்க தடுமாறாம சொல்லிட்டீங்கன்னா நீங்க தான் இந்த கேமோட வின்னரா இருப்பீங்க. உதாரணத்துக்கு கொழுக்கட்டை கொடுத்த கணேசனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொழுக்கட்டை கொடுத்தோம் இப்படின்னு நான் சொல்லுவேன். அதையே நீங்க திரும்ப கொழுக்கட்டை கொடுத்த கணேசனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொழுக்கட்டை கொடுத்தோம் இப்படி வேகமா டக்குன்னு மறக்காம சொல்லணும். இந்த கேம்ல நம்ம கூட சோனா பண்பலையில இருக்க ஒவ்வொரு தொகுப்பாளருமே நம்ம கூட சேர்ந்து ஜாலியா விளையாட போறாங்க. அவங்க இந்த கேம்ல எப்படி எல்லாம் விளையாடுறாங்க, எவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்றாங்க அப்படின்னு நம்ம கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியில உங்க கூட இணைஞ்சிருக்கிறது பிரதீபா. இப்போ உங்களுக்கு தொடர்ந்து ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, அந்த பாட்டை கேட்டுட்டு வாங்க. நம்ம சோனா பண்பலையில இருக்க ஒவ்வொரு தொகுப்பாளர்களுடன் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு விளையாடலாம். ஸோ என்ன கேம் அப்படின்றது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். என்ன கேம் அப்படின்னா டங் ட்விஸ்டர், அதாவது இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு விநாயகர் சம்பந்தமான ஒரு நாலு வாக்கியம் கொடுப்பேன், நான் சொல்லக்கூடிய அந்த நாலு வாக்கியத்தை நீங்க தடுமாறாம சொல்லிட்டீங்கன்னா நீங்க தான் இந்த கேமோட வின்னரா இருப்பீங்க. ஸோ பாடலை கேட்டுட்டு வாங்க, நம்ம தொடர்ந்து விளையாடலாம்.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம் வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன் விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களுடைய இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன் அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு.

அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்கிறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால் சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டுருக்க சூரிய வம்சிகள் அவங்களுக்கு

0: இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க. அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. பிரதீபா நான் உங்க கூட பேசிட்டே இருக்கேன். ஸோ இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நம்ம ஸ்பெஷலான ஷோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஷோல என்ன கேமை கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். என்ன கேம் அப்படின்னா டங் ட்விஸ்டர் விளாண்டு இருக்கோம். இந்த டங் ட்விஸ்டர்ல விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நம்ம விநாயகர் பத்தியே பேச போறோம். ஸோ இப்போ நம்ம கூட இந்த கேமை விளையாடுறதுக்காக ஒரு சிறப்பு தொகுப்பாளர் இணைஞ்சிருக்காங்க. அவங்க யாருன்னா டெய்லியுமே காலையில நம்மை சுற்றி அப்படின்ற சேலத்தோட அப்டேட்ஸ் எல்லாம் சொல்ற நம்ம சத்யமூர்த்தி தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: ஹாய் பிரதீபா, எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கேன் பிரதீபா. உங்களுக்கும் அப்புறம் முன்னாடி சோனா எஃப்எம் நேயர்களுக்குமே வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.
1: உங்களுக்குமே விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள்னா.
2: கண்டிப்பா கண்டிப்பா பிரதீபா, உங்க கூட கேம் விளையாடுறதுக்காக பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா வந்திருக்கேன். எனக்காக என்ன கேம் வச்சிருக்கீங்க?
1: இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம்னா டங் ட்விஸ்டர், அதாவது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகரை பத்தின ஒரு சில வாக்கியம் சொல்லுவேன், அதை நீங்க அப்படியே சொல்லணும்.
2: சொல்லிடலாமே.
1: ஓகே, விளையாண்டலாமா? உங்களுக்கான முதல் கேள்வி, விநாயகர் விழாவுக்கு வெள்ள கொல்கட்டை வைத்தோம், வெள்ள கொல்கட்டை வைத்த விநாயகருக்கு வாழ்த்து சொல்லி வணங்கினோம்.
2: சொல்லுங்க.
1: விநாயகர் விழாவுக்கு வெள்ள கொல்கட்டை வைத்தோம், வெள்ள கொல்கட்டை வைத்த விநாயகருக்கு வாழ்த்து சொல்லி வணங்கினோம்.
2: விநாயகர் விழாவுக்கு வெள்ள கொல்கட்டை வைத்தோம், வெள்ள கொல்கட்டை வைத்த விநாயகருக்கு வாழ்த்து சொல்லி வணங்கினோம். கரெக்டா?
1: சூப்பர்ண்ணா, ரொம்பவே அருமையா விளையாண்டீங்க.
2: நன்றி
1: நன்றி நன்றி அண்ணா. இப்போ நம்ம கூட சத்யமூர்த்தி அண்ணா ரொம்பவே சூப்பரா விளையாண்டாங்க, அவங்களுக்கு நம்ம ஒரு கைத்தட்டல கொடுத்துடலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய தொகுப்பாளர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களும் என்ன மாதிரிலாம் விளையாடுறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டே இருக்கேன் பிரதீபா. இப்போ உங்களுக்கு தொடர்ந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வாங்க நம்ம மீண்டும் விளையாடலாம். என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். என்ன கேம் அப்படின்னா டங் ட்விஸ்டர், அதாவது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகரை பத்தின சில வாக்கியம் நான் சொல்லுவேன், அதை நீங்க மாறாம நாக்கு தடுமாறாம அப்படியே நீங்க சொல்லணும். ஸோ பாட்டை கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: எஃப்எம் 107.8 விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம்.
1: மோதகம் ஏந்தும் முதற் கடவுளே, எங்கள் சோதனை போக்கிடும் சித்தி விநாயகனே.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில பாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கீங்க. பிரதீபா, நான் உங்க கூட பேசிட்டே இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு டங் ட்விஸ்டர் அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். இந்த டங் ட்விஸ்டர் கேமோட ரூல் என்னன்னா, நான் விநாயகருக்கு சம்பந்தமான ஒரு நாலு வாக்கியம் சொல்லுவேன், அதை தமிழில் சொல்லுவேன், நீங்கள் வந்து அதை தடுமாறாமல் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தான் வின்னராக இருப்பீங்க. ஸோ இந்த கேமில் நம்ம கூட ஒரு சிறப்பு தொகுப்பாளர் இணைஞ்சிருக்காங்க. யார் அவங்க, எப்படிலாம் விளையாடுறாங்க அப்படின்னு பார்த்துடலாமா? வணக்கம்.
4: வணக்கம்
3: வணக்கம் வணக்கம் ஸ்ரீ அன்யக்கா, எப்படி இருக்கீங்க?
4: அருமையாக இருக்கேன் பிரதீபா.

0: எப்படி இருக்கீங்க?
1: நானுமே சூப்பரா இருக்கேன். விநாயகர் சதுர்த்தியில எப்படி போயிட்டு இருக்கு?
0: சீரும் சிறப்புமா விநாயகர்லாம் வச்சாச்சு. ஸோ சாயங்காலம் பூஜை போட்டா ஃபுல் ஓவர்.
1: ஓகே ஓகே, என்ஜாய் பண்றீங்க, சூப்பர். சோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டு இருக்கோம் தெரியுமா அக்கா?
0: டங் ட்விஸ்டரா?
1: ஆமா ஆமா, விளையாட ரெடியா இருக்கீங்களா?
0: ரெடி ரெடி.
1: உங்களுக்கான முதல் வாக்கியம், கொழுக்கட்டை கொடுத்த கணேசனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொழுக்கட்டை கொடுத்தோம்.
0: கொஞ்சம் கஷ்டமா இருக்கே. சரி, கொழுக்கட்டை கொடுத்த கணேசனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் கொழுக்கட்டை கொடுத்தோம்.
1: சூப்பரா விளையாண்டுட்டீங்க, கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு
0: ட்ரை பண்ண. ஓகே, நல்லா ஜாலியா இருந்துச்சு.
1: ஓகே ஓகே, அப்ப இன்னொரு கேள்வியும் கேட்டுடலாமா?
0: விடமாட்டீங்களே, சரி கேளுங்க.
1: உங்களுக்கான ஒரு சின்ன வாக்கியமே கொடுக்கறேன். சின்ன சின்ன கொழுக்கட்டை, சுட சுட வைத்த கொழுக்கட்டை, சுட்ட கொழுக்கட்டையை சீக்கிரமா சாப்பிட்டோம்.
0: என்னம்மா இவ்வளவு இருக்கு? சின்ன சின்ன கொழுக்கட்டை, சுட்டு வைத்த கொழுக்கட்டை, சுட்ட கொழுக்கட்டையை சீக்கிரமாய் சாப்பிட்டோம்.
1: பரவாயில்ல, கொஞ்சம் தடுமாறினாலும் ரொம்பவே அருமையா சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி.
0: நன்றி.
1: நன்றி நன்றி. ஸோ நம்ம கூட ஷக்கலக்க குட்டிஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்ரீயர்ணி அக்கா ரொம்பவே அருமையாக விளையாண்டாங்க. ஸோ இன்னுமே நிறைய தொகுப்பாளர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க எப்படிலாம் விளையாடுறாங்கன்னு நம்ம இனிமேல் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு தொடர்ந்து பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வாங்க, நம்ம மீண்டும் விளையாடலாம். நம்ம என்ன கேம் விளையாண்டுட்ருக்கோம் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். என்ன கேம் அப்படின்னா, அதாவது டங் ட்விஸ்டர் அப்படின்ற கேம் தான் விளையாண்டுட்ருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னா, நான் வந்து விநாயகரை பற்றின சில வாக்கியம் சொல்வேன், அதை மாறாமல் அப்படியே சொல்லணும். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க பிரதீபா, நான் உங்க கூட பேசிட்டே இருக்கேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், எனக்கு ஒரு டவுட் ரா. உனக்கு நீ தான் டவுட் வரல, என்ன டவுட்? உன்னை ஏன் ரமேஷ் ரமேஷ்னு எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா? தெரியலையே ஏன். ஏன்னா உன் பேரு ரமேஷ்.
2: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.

0: எஃப்எம் 107.8 விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம்.
1: ஹலோ நேயர்களே, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. ஸோ எல்லாருக்குமே இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடுகளில் மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் முழுக்கவே விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் களை கட்டி இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தனி வழக்கம் இருக்கும், ஒரு தனி கொண்டாட்டம் இருக்கும், ஒரு தனி சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அதனால இன்னைக்கு நம்ம ஊர் மக்கள் கிட்ட கேட்டு பார்க்கலாம், உங்கள் ஊரில் விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுவீங்க, என்ன ஸ்பெஷல் இருக்கும் அப்படின்னு.
2: வணக்கம் வணக்கங்க. என் பேர் வந்து மகேஷ்குமாருங்க. நாங்கள் இங்கே தேர்முட்டிலேருந்து பேசுகிறேங்க. உங்கள் ஊரில் வந்து மிகப்பெரிய இதே வந்து ராஜகணபதி கோயில்னு சொல்லிட்டு அதுதான் ஃபேமஸான கோயில். இப்போ ஏதோ ஒரு வண்டி வாங்கினாலும் சரி, ஒரு தொழில் தொடங்கினாலும் சரி, அவர் கும்பிட்டு வந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. சேலத்தில் வந்து விநாயகர் சதுர்த்தி வெகு விமர்சையாக கொண்டாடுவாங்க. மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.
3: வணக்கம், என் பேர் பூர்ணிமா, சேலத்துலேருந்து நான் பேசுகிறேன். எங்கள் ஊரில் விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுவாங்கன்னா, நாங்கள்லாம் காலையில் எழுந்திரிச்சு தலை குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டில் பொங்கல் சுண்டெல்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் சாப்பிட்டு காலைல ஒரு 10 மணி நாங்கள் கோயிலுக்கு போவோம். கோயிலுக்கு போனால் கணபதி ஹோமம் நடத்துவாங்க, அப்புறம் அபிஷேகம் பார்க்கலாம், சிறப்பு பூஜை நடத்துவாங்க, வெள்ளிக்காவசம்லாம் சாத்தி அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் டைமில் எல்லாமே ஃபங்க்ஷனு, கேம்ஸு, ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும். அதுவும் பார்த்துட்டு பிரசாதம் எல்லாமே சாப்பிட்டு பொங்கல் சுண்டல் வாங்கிட்டு கொழுக்கட்டை முக்கியமா இருக்கும் எப்பயுமே, அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு தண்ணி கிளம்பிடுவோம். இப்படிதான் எங்களது விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம். பசங்க எல்லாருமே நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏரியா சைட்லாம் ட்ரம்ஸ் வச்சு விளையாடிக்கிட்டு அந்த சிலம்பாட்டம்லாம் நடக்கும், கரகாட்டம்லாம் எடுப்பாங்க, இதெல்லாம் நிகழ்ச்சி மாதிரி நடத்துவாங்க ஒரு குழு. அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு சாமி சாலையை தூக்கிட்டு போய் எப்பயும் போல மேட்டூர் டேம் கிட்ட எடுத்துட்டு போய் கரைச்சிருவாங்க. நன்றி, இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
1: உங்க வீட்டுல விநாயகர் சதுர்த்தி எப்படி எல்லாம் கொண்டாடுவாங்க?
4: வணக்கம், என் பேரு ராமானுஜம், நான் காக்காபாளையம்ல இருந்து பேசுறேன். எங்க வீட்டுல எப்படி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவாங்கன்னா, ஒரு சின்ன சைஸ்ல களிமண் விநாயகர் வாங்கிட்டு வந்து காலையிலேயே அவருக்கு என்னென்னலாம் படசல் வைக்கணுமோ எல்லாம் வச்சுட்டு அதை அப்படியே பூஜை பண்ணிட்டு காலையிலையும் சாயந்தரமும் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெகுலரா 3 நாளோ 5 நாளோ சாமியை வச்சு பூஜை பண்ணிட்டு அது 3வது நாளோ 5வது நாளோ எடுத்துட்டு போய் கரைச்சிட்டு வந்துடுவோம். இப்படிதான் நாங்க விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம். இதை கேட்டுன்னு இருக்க எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
5: வணக்கம், என்னோடய பேர் தான் ராம், நான் சேலம் அம்மாப்பேட்டையிலேருந்து பேசுகிறேன். எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுவோன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே எந்திரிச்சிட்டு நேரத்தில் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். எங்கள் வீட்டில் ஒரு குட்டி சிலை இருக்குது. அந்த சிலை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரேடியம் மாதிரி இருக்கும். இப்போ நான் நைட்டு வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிலையிலேருந்து லைட் வெளிச்சம் வந்துட்டே இருக்கும் நைட்டு ஃபுல்லாக. அந்த சாமி சிலையை எடுத்து சுத்தம் பண்ணிட்டு கழுவிட்டு அதை அலங்காரம் பண்ணுறதுக்கு சாமி பூஜை அறையிலே வச்சுட்டு பால், பழம், தேங்காய், பொறி இதெல்லாமே வாங்கி அப்புறம் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் பெரியவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஒரு பூஜை போட்டுட்டு அப்படியே நாள் ஃபுல்லாக எல்லாம் உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம்னாலே கலகலன்னு நாளே போயிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்டுன்னா தெருவுக்கு தெருவுக்கு இப்படி பிள்ளையார் சிலை வச்சுருப்பாங்க.

0: அங்க போய் கொஞ்ச நேரம் இருந்தாலே நைட் ஆயிடுங்க. இப்படிதான் எங்க வீட்டுல வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவாங்க. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்ங்க.
1: நம்ம மக்கள் எல்லாருமே அவங்க ஊர்லயும் அவங்க வீட்லயும் எப்படிலாம் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு ரொம்பவே அருமையா சொன்னாங்க. சோ எல்லாருக்குமே சோனா வானொலி சார்பா இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
2: சோனா FM 107.8 விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம்.

0: கண்டிப்பாக நான் உங்கள் கூட பேசிகிட்டே இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு என்ஜாய்ஃபுல்லாக கேம் விளாண்டுட்ருக்கோம். என்ன கேம் அப்படின்னா, அதாவது டங் ட்விஸ்டர். டங் ட்விஸ்டரில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நம்ம விநாயகரை பற்றின சில வாக்கியத்தை நான் சொல்லுவேன், அதை நீங்கள் அப்படியே திரும்ப சொல்கிற மாதிரி நம்ம விளாண்டுட்ருக்கோம். நம்ம கூட சோனா பண்பலையிலேருந்து எல்லா தொகுப்பாளருமே விளாண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதை முன்னிட்டு நம்ம கூட என்றும் நலமுடன் மற்றும் நினைவோ ஒரு பறவை அந்த ஷோவை பண்ணிகிட்ருக்க நாகராஜ் அண்ணா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவரோட பேசும் பக்கங்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க, அதுவுமே நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் பாப்பா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: சூப்பராக இருக்கேன்.
0: ஓகே ஓகே, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, ஸோ எப்படி போயிட்டுருக்கு உங்களுக்கு?
1: ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. காலையில் காட்டியும் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இன்னைக்கு நாள் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு.
0: ஓகே ஓகே, நான் அங்கெல்லாம் எப்படி செலிப்ரேஷன் நடக்கும்னா?
1: அங்கே எப்பயும் போல தான் விநாயகர் சிலை வைப்பாங்க, அதற்கப்புறம் ஒரு 3-5 நாட்கள் கழிச்சு போயிட்டு நீர் நிலைகளில் கரைச்சிருவாங்க.
0: சூப்பர் சூப்பர் அண்ணா. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம்னு உங்களுக்கு தெரியுமாண்ணா?
1: டங் ட்விஸ்டர்.
0: ஓகே, நான் அப்போ விளையாண்டுலாமா?
1: விளையாடலாம் பாப்பா.
0: ஓகே, உங்களுக்கான முதல் வாக்கியம், கணேசனுக்கு கொடுத்த கொழுக்கட்டை, கொழுக்கட்டைக்கு கொடுத்த வெல்லம், வெல்லம் வைத்த கொழுக்கட்டையை கணேசன் சாப்பிட்டார்.
1: கணேசனுக்கு கொடுத்த கொழுக்கட்டையை, கொழுக்கட்டைக்கு கொடுத்த வெல்லம், வெல்லம் வைத்த கொழுக்கட்டையை கணேசன் சாப்பிட்டார்.
0: சூப்பரா அருமையா டக்குன்னு சொல்லிட்டீங்கண்ணா.
1: ஆமா, எத்தனை டைம் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டிருப்பேன், இது கூட வந்து கேட்க சொல்லாட்டி எப்படிங்க. நன்றி நன்றி பாப்பா. வேற ஏதாவது கேக்குறீங்களா இல்ல அவ்வளவுதானா?
0: கண்டிப்பா உங்களுக்கு இல்லாமையானா கேக்கட்டா? மோதகம் வைத்த கணேசனுக்கு 3 மோதகம் கொடுத்தோம், 3 மோதகம் சாப்பிட்ட கணேசனுக்கு மேலும் மோதகம் வைத்தோம்.
1: மோதகம் வைத்த கணேசனுக்கு 3 மோதகம் கொடுத்தோம், 3 மோதகம் சாப்பிட்ட கணேசனுக்கு வேற என்ன கொடுத்தோம்?
0: அண்ணா வேற என்ன கொடுத்தோம்னு இல்ல, மேலும் மோதகம் வைத்தோம்.
1: முன்னாவது தப்பா சொல்லணும் இல்லைங்களா, அதான் வேணும்னு சொன்னேன். நன்றி நன்றி பாப்பா.
0: பரவாயில்ல பரவாயில்ல, நான் ரொம்பவே சூப்பரா விளையாண்டீங்க, ரொம்ப நன்றி அண்ணா.
1: நன்றி நன்றி.
0: சோ நம்ம கூட நாகராஜ் அண்ணா ரொம்பவே சூப்பரா விளையாண்டாங்க. இதே மாதிரியே இன்னும் நிறைய தொகுப்பாளர் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க, அவங்க எப்படிலாம் விளாட்றாங்கன்னு கண்டிப்பாக நம்ம பார்த்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சூடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க, பிரதீபா நான் உங்க கூட பேசிட்டே இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு டங் ட்விஸ்டர் விளாண்டுட்டு இருக்கோம். இந்த டங் ட்விஸ்டர் கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் விநாயகரை பற்றின இருக்க ஒரு 2 வரிகளோ 3 வரிகளோ சொல்லுவோம், அதை அப்படியே மாறாமல் தடுமாறாமல் சொல்லணும். ஸோ இந்த கேமில் இன்னும் நிறையா தொகுப்பாளரோடு விளாடலாம். இப்போது பாடலை கேட்டுட்டு வாங்க மக்களே.

0: மிக்க நம்ம ஊரு உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. பிரதீபா நான் உங்க கூட ஜாலியாகவே பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா டங் ட்விஸ்டர் அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் விநாயகரை பற்றின சில நாலு வாக்கியத்தை சொல்லுவோம், அதை தடுமாறாம சொல்லணும். இப்போ நம்ம கூட ஒரு சிறப்பு தொகுப்பாளர் இணைஞ்சிருக்காங்க. யார் அப்படின்னா, வாழ்வின் தொடக்கம் விவசாயம் ஷோ பண்ணிட்டு இருக்க நம்ம பத்மாவதி மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட பேசிடலாமா? வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் பிரதீபா, எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கு மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கேன்.
1: ஓகே ஓகே மேம், விநாயகர் சதுர்த்தி எப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு மேம் உங்களுக்கு?
2: சூப்பரா போயிட்டு இருக்கு. நான் காலையில எழுந்ததுல இருந்து வர வழியில வந்து பார்த்தோம் அப்படின்னா, எங்க ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்ல விநாயகர்லாம் வச்சு குட்டி குழந்தைங்கெல்லாம் வந்துட்டு சுண்டல் பொங்கல் இதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பார்க்கவே அப்படி ஒரு அற்புதமா இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் சாமி பாட்டெல்லாம் போட்டுட்டு அப்படியே ஜோராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படியே ஒரு பக்திமயமாக இருந்துச்சு காலையிலேயே.
1: சூப்பர் சூப்பர் மேம், சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க அப்போது.
2: கண்டிப்பாக கண்டிப்பாக பிரதீபா, நம்ம சோனா எஃப்எம்மோட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லலாம்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாங்க மேம். மேம் இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா மேம்?
2: டங் ட்விஸ்டர் தானே?
1: கண்டிப்பாக விளையாடலாமா மேம்?
2: விளையாடலாம் பிரதீபா.
1: ஓகே, உங்களுக்கான முதல் வாக்கியம், கணேசன் கொடுத்த கொல்கட்டை, கொல்கட்டை கொடுத்த கணேசன்.
2: என்ன ரொம்ப ஈஸியா இருக்கு, கணேசன் கொடுத்த கொழுக்கட்டை, கொழுக்கட்டை கொடுத்த கணேசன்.
1: சூப்பரா சொல்லிட்டீங்க மேம், இந்த டைம் ஈஸியா சொல்லிட்டேன். இப்ப நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா சொல்றேன், சொல்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா?
2: சொல்லலாம் பிரதீபா, சொல்லுங்க.
1: ஓகே ஓகே, வண்ண விநாயகரை வைத்து வண்ண வண்ண மலர்களால் விநாயகரை வண்ணமயமாக அலங்கரித்தோம்.
2: வண்ண விநாயகரை வைத்து வண்ண வண்ண மலர்களால் விநாயகரை வண்ணமயமாக அலங்கரித்தோம்.
1: சூப்பர் மேம், இதையுமே தடுமாறாம ரொம்பவே அருமையா சொல்லிட்டீங்க. நன்றி மேம்.
2: நன்றி நன்றி பிரதீபா.
1: ஓகே ஓகே மேம். இப்போ நம்ம கூட பத்மாவதி மேம் ரொம்பவே சூப்பரா அருமையா விளையாண்டுட்டு போனாங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய தொகுப்பாளர் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க என்ன மாதிரிலாம் விளையாடுறாங்க, எப்படிலாம் சூப்பரா நம்ம கூட ஜாலியா விளையாடுறாங்கன்னு நம்ம பாத்திரலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. பிரதீபா நான் உங்க கூட ஜாலியா பேசிட்டே இருக்கேன். ஸோ என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, டங் ட்விஸ்டர் அப்படின்ற கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னா, நாங்க விநாயகரை பத்தின ஒரு நாலு வாக்கியம்

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. பிரதீபா நான் உங்க கூட பேசிட்டே இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, டங் ட்விஸ்டர் அப்படின்ற கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னா, நான் உங்களுக்கு விநாயகரை பற்றின ஒரு நாலு வாக்கியம் சொல்வேன், அதை நீங்க அப்படியே டங் ட்விஸ்டர் மாதிரி தடுமாறாம சொல்லணும். ஸோ இப்போ நம்ம கூட சிறப்பு தொகுப்பாளர் ஒருத்தர் இணைஞ்சிருக்காங்க. யார் அப்படின்னா, இது வாலிப வயசு நிகழ்ச்சி பண்ணும் டெய்லியுமே ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கிற நம்ம குரு இணைஞ்சிருக்காங்க. வாங்க பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: ஓகே ஓகே. நான் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. ஸோ உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு நாள்லாம்?
2: சூப்பராக போயிட்டு இருக்கு. காலையில் 9 மணிக்கு கூப்பிட்டு வச்சு விநாயகர் சதுர்த்தி எப்படி போயிட்டு இருக்குன்னா இப்படி தான் போகுது.
1: ஓகே ஓகே, பரவாயில்ல. நம்ம சோனா எஃப்எம் கேட்டுட்டே என்ஜாய் பண்ணுங்க.
2: ஓகே ஓகே ஓகே
1: ஓகே. நான் இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம்னு தெரியுமா?
2: ஆ தெரியல பிரதீபா.
1: தெரியலையாண்ணா. ஓகே, உங்களுக்காக நான் திரும்ப சொல்றேன். என்னன்னா, டங் ட்விஸ்டர் கேம் விளையாண்டுட்டு இருக்கோம். அதாவது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அவரை பத்தின ஒரு நாலு வாக்கியம் நான் சொல்லுவேன், அதை நீங்க தடுமாறாம அப்படியே சொல்லிட்டீங்கன்னா நீங்க இந்த கேமோட வின்னர்.
2: விநாயகரை பத்தி நான் தடுமாறாம நாலு வார்த்தை சொல்லணுமா?
1: நான் சொல்லுவேன், அதை நீங்க திரும்ப சொன்னா போதும்,
2: அப்படியே கேட்டு சொல்லணும்.
1: ஓகே, நான் விளையாடலாமா? உங்களுக்கான முதல் வாக்கியம், விநாயகர் விழாவுக்கு வெள்ளம் வாங்கி வந்தோம், வெள்ளம் வாங்கி வந்து வெள்ள கொழுக்கட்டை செய்தோம்.
2: இப்ப பாருங்க நான் எப்படி சொல்றேன்னு சொல்லிட்டா, விநாயகர் விழாவுக்கு வெள்ளம் வாங்கி வந்தோம், வெள்ளம் வாங்கி வந்த வெள்ள கொழுக்கட்டை செய்தோம்.
1: என்னன்னா, வெள்ளம் வாங்கி வந்து அப்படின்னு ஸ்டக் ஆயிட்டீங்க.
2: குறுக்க ஸ்பீட் பிரேக்கர் வந்துருச்சு, அதனால கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டேன்.
1: அப்படிங்களா? ஒரு ஜோக் சொல்லட்டா, ஞாபகம் வந்துருச்சோ?
2: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஓகே ஓகேண்ணா, ரொம்பவே சூப்பரா விளாண்டீங்க, நன்றி.
2: ஆ நன்றி நன்றி. ஸோ வாகே சூடா முடிச்சு போயிட்டாதீங்க. இது வாலிப விஷய நிகழ்ச்சியில நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம நாள் டூ அறிக்கேளுங்க. பாய்.
1: ஸோ இன்னுமே நிறைய தொகுப்பாளர் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க எப்படிலாம் விளையாடுறாங்க அப்படின்னு நம்ம கண்டிப்பாக கேட்டுடலாம். ஸோ நீங்கள் இணைஞ்சிருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. பிரதீபான் நான் உங்கள் கூட பேசிகிட்டே இருக்கேன். ஸோ என்ன கேம் விளாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, டங் ட்விஸ்டர் அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னா, நான் உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் பற்றின ஒரு நாலு வாக்கியம் சொல்வேன், நீங்கள் அதை மாறாமல் தடுமாறாமல் அப்படியே சொல்லணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, அந்த பாட்டை கேட்டுட்டு வாங்க. நம்ம மீண்டும் நிறைய தொகுப்பாளர்களோட விளையாடலாம்.

0: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில், கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ.
0: 4 செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் தி ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.
2: சோனா எஃப்எம் 107.8 இல் நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு, செரி ரோடு அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ், அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்க திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த சாலை முடியுது. இவ்வளவு நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றியிருக்கும், தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்திருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தாரு இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டடம், அது வந்து ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டதுதான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது அவை. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
4: அண்ணே எப்படி இருக்கீங்க, விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
5: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண்துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்,
6: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8.

0: எட்டு நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா
2: வாகை சூடவா.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில நினைஞ்சிருக்கீங்க. பிரதீபா நான் உங்க கூட பேசிட்டே இருக்கேன். சோ இன்னைக்கு நம்ம

0: மலையோரம் வீசும் காற்று ஷோ பண்ணக்கூடிய நம்ம தருண் இணைஞ்சிருக்காங்க. வாங்க பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்கண்ணா?
1: சூப்பரா இருக்கேன் பிரதீபா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானுமே ரொம்பவே சூப்பரா இருக்கேன். சோ இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி எப்படி போயிட்டு இருக்கு?
1: ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. நேர்களே, உங்க எல்லாருக்குமே வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை நானும் தெரிவிச்சுக்கிறேன். சொல்லுங்க பிரதீபா.
0: உங்களுக்குமே விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களண்ணா.
1: நன்றி நன்றி பிரதீபா.
0: ஓகே ஓகேண்ணா, இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாடுறோம்னு தெரியுமாண்ணா?
1: நீங்கள் தான் இப்போ சொல்லிட்டு இருந்தீங்க, ட்விஸ்டர் விளையாட போகிறோன்னு சொல்லிட்டு.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக, அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்போ நான் கேட்கட்டா?
1: ஆ, அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். கமான்.
0: ஓகே, உங்களுக்கான முதல் வாக்கியம், கணேசன் கேட்ட கொழுக்கட்டை, கமலா செய்த கொழுக்கட்டை, கமலா கொடுத்த கொழுக்கட்டை.
1: கணேசன் செய்த கொழுக்கட்டை, கமலா செய்த கொழுக்கட்டை, கமலா கொடுத்த கொழுக்கட்டை.
0: சூப்பரா சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி.
1: திருப்பி நான் உங்ககிட்ட ஒரு டங் ட்விஸ்டர் கேட்கவா?
0: கேளுங்க கேளுங்க.
1: ரெடியா?
0: ரெடி ரெடி ரெடி.
1: சரி ஓகே, இப்போ நீங்க சொல்லல அப்படின்னா மறுபடியும் இன்னொரு டங் ட்விஸ்டர் கேட்பேன். ஓகே. சரி ஓகே. கூற கோழி, கொக்கர கோழி, கொக்கர கோழி, கொழு கொழு கோழி, கொழு கொழு கோழி, கொத்தர கோழி.
0: அண்ணா ஏண்ணா, எவ்வளோ கஷ்டமா கேட்டா நான் எப்படி சொல்லுவேன், உங்களுக்கு எவ்வளோ ஈஸியா கேட்டேன்.
1: அப்படியா? அப்போ நான் வந்துட்டு ஈஸியாக கேட்கணும் அப்படின்னா, கொக்கு நட்டை கொக்கு நட்டை கொக்கு ஈட்ட முட்டை கட்ட முட்டை, கொக்கு நட்டை கொக்கு நட்டை கொக்கு ஈட்ட முட்டை கட்ட முட்டை சொல்லு.
0: இதுக்கு அதுவே பரவாயில்லையா இருந்தது.
1: சரி ஓகே, நேருங்களே. அப்போ நான் தான் ஜெயித்தேன், கிளாப் பண்ணுங்க.
0: ஓகே ஓகே ஓகே, நீங்களே ஜெயிச்சிட்டிங்கன்னு நான் ஒத்துக்கிறேன். நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி. ஸோ நம்ம கூட தருண் அண்ணா ரொம்பவே சூப்பராக விளையாண்டாங்க. இதே மாதிரி இன்னும் நிறையா தொகுப்பாளர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க எப்படிலாம் விளையாடுறாங்க அப்படின்னு கேட்டுடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சூடவா நிகழ்ச்சியில் என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னா, டங் ட்விஸ்டர் கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னா, நான் உங்களுக்கு விநாயகரை பற்றின ஒரு நாலு வாக்கியம் கொடுப்பேன், அதை அப்படியே தடுமாறாமல் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தான் வின்னர். இப்போ உங்களுக்கு தொடர்ந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, அந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நம்ம இன்னும் நிறையா பேர் கூட ஜாலியாக விளையாடலாம்.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: எஃப்எம் 107.8 விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம்.
1: பிள்ளையார் சொல்லியோடு தொடங்கும் செயலே வாழ்வில் அளித்திடும் வெற்றியின் புயலே.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில நினைச்சிருக்கீங்க. பிரதீபா நான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். சோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா டங் ட்விஸ்டர் அந்த கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நான் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தியோட 4 வாக்கியம் சொல்வேன். அதை நீங்கள் வந்துட்டு தடுமாறாமல் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தான் இந்த கேமோட வின்னராக இருப்பீங்க. ஸோ இந்த கேமில் நம்ம கூட விளையாடுறதுக்காக சோனா பண்பலையிலிருந்து பிரகாஷ் இணைஞ்சிருக்காங்க. வாங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்,
1: எப்படி இருக்கீங்கண்ணா?
3: நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நானும் சூப்பராக இருக்கேன். விநாயகர் சதுர்த்திலாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: உங்களுக்கான
1: முதல் வாக்கியம், பிள்ளையார் பந்தலில் பாட்டு பாடினோம், பாட்டு பாடி பிள்ளையாரை புகழ்ந்தோம், புகழ்ந்து புன்னகையுடன் வீடு திரும்பினோம்.
3: பிள்ளையார் பந்தலில் பாட்டு பாடினோம், பாட்டு பாடி பிள்ளையாரை புகழ்ந்தோம், புகழ்ந்த புன்னகையுடன் வீட்டு திரும்பினோம்.
1: சூப்பர், நான் ரொம்பவே அருமையா விளையாண்டீங்க. நன்றி
3: நன்றி நன்றி. சோனா எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இணைய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
1: உங்களுக்குமே விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அண்ணா.
3: நன்றி
1: நன்றி நன்றி அண்ணா. ஸோ நம்ம கூட பிரகாஷ் அண்ணா ரொம்பவே அருமையாக விளையாண்டாங்க. இதே மாதிரி இன்னும் நிறையா தொகுப்பாளர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க எப்படிலாம் நம்ம கூட சேர்ந்து ஜாலியாக விளையாட போகிறாங்க அப்படின்னு கண்டிப்பாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா டங் ட்விஸ்டர் அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்டுருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னா, நான் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் பற்றின ஒரு 4 வரி சொல்லுவேன். அதை வந்துட்டு நாக்கு தடுமாறாமல் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தான் இந்த கேமோட வின்னராக இருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பேக் டு பேக்கில் சாங்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அந்த சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க நம்ம மீண்டும் விளையாடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், எனக்கு ஒரு டவுட்ரா. உனக்கு நீ தான் டவுட் வரல, என்ன டவுட்? உன்னை ஏன் ரமேஷ் ரமேஷ் எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா?
2: தெரியலையே.
1: ஏன்? ஏன்னா உன் பேரு ரமேஷ்.
2: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.

0: நேயர்களே, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. ஸோ எல்லாருக்குமே இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடுகளில் மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் முழுக்கவே விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் களை கட்டி இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தனி வழக்கம் இருக்கும், ஒரு தனி கொண்டாட்டம் இருக்கும், ஒரு தனி சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அதனால இன்னைக்கு நம்ம ஊர் மக்கள் கிட்ட கேட்டு பார்க்கலாம், உங்க ஊர்ல விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுவீங்க, என்ன ஸ்பெஷல் இருக்கும் அப்படின்னு.
1: வணக்கம் வணக்கங்க. என் பேர் வந்து மகேஷ்குமாருங்க. நாங்கள் இங்கே தேர்முட்டிலேருந்து பேசுகிறேங்க. உங்கள் ஊரில் வந்து மிகப்பெரிய இதே வந்து ராஜகணபதி கோயில்னு சொல்லிட்டு அதுதான் ஃபேமஸான கோயில். இப்போ ஏதோ ஒரு வண்டி வாங்கினாலும் சரி, ஒரு தொழில் தொடங்கினாலும் சரி, அவர் கும்பிட்டு வந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. சேலத்தில் வந்து விநாயகர் சதுர்த்தி வெகு விமர்சையாக கொண்டாடுவாங்க. மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.
2: வணக்கம், என் பேர் பூர்ணிமா, சேலத்துலேருந்து நான் பேசுகிறேன். எங்கள் ஊரில் விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுவாங்கன்னா, நாங்கள்லாம் காலையில் எழுந்திரிச்சு தலை குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டில் பொங்கல் சுண்டெல்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் சாப்பிட்டு காலைல ஒரு 10 மணி நாங்கள் கோயிலுக்கு போவோம். கோயிலுக்கு போனால் கணபதி ஹோமம் நடத்துவாங்க, அப்புறம் அபிஷேகம் பார்க்கலாம், சிறப்பு பூஜை நடத்துவாங்க, வெள்ளிக்காவசம்லாம் சாத்தி அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் டைமில் எல்லாமே ஃபங்க்ஷனு, கேம்ஸு, ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும். அதுவும் பார்த்துட்டு பிரசாதம் எல்லாமே சாப்பிட்டு பொங்கல் சுண்டல் வாங்கிட்டு கொழுக்கட்டை முக்கியமா இருக்கும் எப்பயுமே, அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு தண்ணி கிளம்பிடுவோம். இப்படிதான் எங்களது விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம். பசங்க எல்லாருமே நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏரியா சைட்லாம் ட்ரம்ஸ் வச்சு விளையாடிக்கிட்டு அந்த சிலம்பாட்டம்லாம் நடக்கும், கரகாட்டம்லாம் எடுப்பாங்க, இதெல்லாம் நிகழ்ச்சி மாதிரி நடத்துவாங்க ஒரு குழு. அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு சாமி சாலையை தூக்கிட்டு போய் எப்பயும் போல மேட்டூர் டேம் கிட்ட எடுத்துட்டு போய் கரைச்சிருவாங்க. நன்றி, இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
0: உங்க வீட்டில் விநாயகர் சதுர்த்தி எப்படி எல்லாம் கொண்டாடுவாங்க?
3: வணக்கம், என் பேரு ராமானுஜம், நான் காக்காபாளையம்லேருந்து பேசுகிறேன். எங்க வீட்டில் எப்படி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவாங்கன்னா, ஒரு சின்ன சைஸ்ல களிமண் விநாயகர் வாங்கிட்டு வந்து காலையிலேயே அவருக்கு என்னென்னலாம் படசல் வைக்கணுமோ எல்லாம் வச்சுட்டு அதை அப்படியே பூஜை பண்ணிட்டு காலையிலையும் சாயந்தரமும் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக 3 நாளோ 5 நாளோ சாமியை வச்சு பூஜை பண்ணிட்டு அது 3வது நாளோ 5வது நாளோ எடுத்துகிட்டு போய் கரைச்சிட்டு வந்துடுவோம். இப்படி தான் நாங்கள் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம். இதை கேட்டுன்னு இருக்க எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
4: வணக்கம், என்னோடய பேர் தான் ராம், நான் சேலம் அம்மாப்பேட்டையிலேருந்து பேசுகிறேன். எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுவோன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே எந்திரிச்சிட்டு நேரத்தில் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். எங்கள் வீட்டில் ஒரு குட்டி சிலை இருக்குது. அந்த சிலை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரேடியம் மாதிரி இருக்கும். இப்போ நான் நைட் வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிலையிலேருந்து லைட் வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கும் நைட்டு ஃபுல்லாக. அந்த சாமி சிலையை எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிட்டு அதை அலங்காரம் பண்ணுறதுக்கு சாமி பூஜை அறையிலே வச்சுட்டு பால், பழம், தேங்காய், பொறி இதெல்லாமே வாங்கி அப்புறம் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் பெரியவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஒரு பூஜை போட்டுட்டு அப்படியே நாள் ஃபுல்லாக எல்லாம் உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம்னாலே கலகலன்னு நாளே போயிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்டுன்னா தெருவுக்கு தெருவுக்கு இப்படி பிள்ளையார் சிலை வச்சுருப்பாங்க, அங்கே போய் கொஞ்ச நேரம் இருந்தாலே நைட் ஆகிடுங்க. இப்படி தான் எங்கள் வீட்டில் வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவாங்க. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்ங்க.
0: நம்ம மக்கள் எல்லாருமே அவங்க ஊர்லேயும் அவங்க வீட்லேயும் எப்படிலாம் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு ரொம்பவே அருமையாக சொன்னாங்க. ஸோ எல்லாருக்குமே சோனா வானொலி சார்பாக இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
5: சோனா FM 107.8 விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம்.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியில நினைஞ்சிருக்கீங்க. பிரதீபா நான் உங்க கூட பேசிட்டே இருக்கேன். சோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் டங் ட்விஸ்டர் இந்த கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்க உங்களுக்கு விநாயகர் பத்தின ஒரு 4 வாக்கியத்தை கொடுப்போம். அந்த

0: விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது?
1: விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு ஞாபகம் வரும்போது எனக்கு கொழுக்கட்டை தான் ஞாபகம் வருது.
0: அப்படிங்களா?
1: ஆமாம். ஆனால் கொழுக்கட்டைக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குது. அருகம்புல் இருக்கு இல்லையா, அருகம்புல், அந்த அருகம்புல் ஜூஸ் தான் எனக்கு ஞாபகம் வருது. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்து விநாயகருக்கு அருகம்புல் தான் பயன்படுத்துகிறாங்க, நீ ஏன் அருகம்புல் ஜூஸ் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அருகம்புல் ஜூஸ் போட்டு எனக்கு வீட்டில் காலையில் எந்த உடனே பல்லு விளக்கிட்டு அதை தான் குடிக்கணும்.
0: நல்லா இருக்குமா?
1: நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் குடிக்கும் போது கசப்பாக தான் இருக்கும், ஆனால் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்கும்.
0: நான் இன்னும் குடிச்சதில்ல, ட்ரை பண்ணுறேன்.
1: கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி கொழுக்கட்டை, கொழுக்கட்டையும் நான் வந்து விநாயகர் சதுர்த்திலாம் வந்து விநாயகருக்கு வச்சு படையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து கொழுக்கட்டையே அங்கே விநாயகர் மறந்துட வேண்டியது தான்.
0: நீங்கள் பிடிச்சிருவீங்கன்னு சொல்ல
1: வரீங்க? நான் பிடிச்சிருவேன்.
0: ஓகே ஓகே, சரி. நான் இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாட்றோம்னு தெரியுமா?
1: டக்குன்னு சொன்னதுனால ஞாபகம் வரல, சொல்லுங்க.
0: என்ன கேம் அப்படின்னா டங் ட்விஸ்டர்னா, விநாயகர் சதுர்த்தினால நம்ம வந்துட்டு விநாயகர் பத்தின ஒரு நாலு வாக்கியம் நான் சொல்லுவேன், அதை வந்து நீங்க திக்காம திணறாம சொல்லணும்.
1: திக்காம திணறாம?
0: ஆமா. விளையாடலாமா?
1: விளையாடுவோமே.
0: ஓகே, உங்களுக்கான முதல் வாக்கியம் என்னன்னா, சின்ன பிள்ளையார் சிலை செய்தோம், சிலை செய்த பிள்ளையாரை அலங்கரித்தோம், அலங்கரித்து அழகா வைத்தோம்.
1: சின்ன பிள்ளையார் சிலை செய்தோம், சிலை செய்த பிள்ளையாரை அலங்கரித்தோம், அலங்கரித்து அழகா வைத்தோம்.
0: சூப்பரா சொல்லிட்டீங்க. இன்னொன்னு சொல்லவா?
1: இன்னொன்னு சரி சொல்லுங்க.
0: கணபதி ஊர்வலத்தில் கைத்தட்டல் கேட்டது, கைத்தட்டல் கேட்டு கூட்டம் குதூகலித்தது, குதூகலத்தில் கணபதி விழா களை கட்டியது.
1: கணபதி ஊர்வலத்தில் கைத்தட்டல் கேட்டது, கைத்தட்டல் கேட்டு கூட்டம் குதூகலித்தது, குதூகலத்தில் கணபதி விழா களை கட்டியது.
0: பரவாயில்லண்ணா, நீங்க கொஞ்சம் தடுமாறினாலும் சூப்பராகவே சொல்லி முடிச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி.
0: ஸோ ராஜ்குமார் அண்ணா ரொம்பவே சூப்பராக விளையாண்டாங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய தொகுப்பாளர் நம்ம கூட வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க கூடயும் எப்படிலாம் விளாட்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சூடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. பிரதீபா நான் உங்க கூட பேசிட்டே இருக்கேன். ஸோ என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். என்ன கேம் அப்படின்னா டங் ட்விஸ்டர், அதாவது விநாயகர் டங் ட்விஸ்டர்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னா, நான் உங்களுக்கு விநாயகர் பற்றின ஒரு நாலு வாக்கியம் கொடுப்பேன், அந்த வாக்கியத்தை நீங்க திக்காம திணறாம தடுமாறாம சொல்லிட்டீங்கன்னா நீங்க தான் இந்த கேமோட வின்னரா இருப்பீங்க. ஸோ இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு, பாடலை கேட்டு வாங்க. இன்னும் நிறைய தொகுப்பாளர்களோட விளையாடலாம்.

0: உணவுகளை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.
4: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கீங்க. பிரதீபா நான் உங்கள் கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னா டங் ட்விஸ்டர். இந்த கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நம்ம விநாயகர் பற்றின ஒரு 4 வாக்கியம் சொல்லுவோம். நீங்கள் அதை தடுமாறாமல் சொல்லிட்டீங்கன்னா இந்த கேமோட வின்னராக இருப்பீங்க. ஸோ இந்த கேமில் நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு சிறப்பு தொகுப்பாளர் இணைஞ்சிருக்காங்க. யார் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமையில நேற்று இன்று நாளை நிகழ்ச்சி தொகுத்து வழங்கக்கூடிய விஜயபிரியாக்கா நம்ம கூட சேர்ந்து விளையாட வந்திருக்காங்க. வணக்கம்.
5: வணக்கம்.
4: எப்படி இருக்கீங்கக்கா?
5: நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நானுமே ரொம்பவே சூப்பரா இருக்கேன்க்கா.
5: உங்களுக்கு எப்படி விநாயகர் சதுர்த்தி எல்லாம் போயிட்டு இருக்கு?
4: நம்ம சோனா எஃப்எம்ல ரொம்பவே ஜாலியா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு?
5: எனக்கும் உங்க கூட பேசிக்கிட்டே அப்படியே ரொம்ப ஜாலியா போயிட்டே இருக்கு.
4: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் அக்கா. அங்க விநாயகர் சதுர்த்தி எல்லாம் எப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்க?
5: வீட்லேயும் ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. நம்ம ஒர்க் பிளேஸ்லேயும் ரொம்ப சூப்பராக கொண்டாட போகிறோம்.
4: சூப்பர் சூப்பர் அக்கா. ஸோ இன்னைக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க?
5: விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், எல்லாருக்கும் ரொம்ப ஸ்பெஷல்னா கொழுக்கட்டை தான். ஸோ இந்த கொழுக்கட்டையை அன்னைக்கு தான் ஸ்பெஷலாகவும் செய்வாங்க. ஸோ அந்த கொழுக்கட்டைக்காகவே நான் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எப்படா சொட்டு தருவாங்க, சாமி கும்பிட்றோமோ இல்லையோ, அந்த கொழுக்கட்டையை அதில் சாப்பிடணும். ஸோ அதுக்காகவே நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்படியே சுட சுட அரச இலையில் அப்படியே ஆவி பறக்க அந்த கொழுக்கட்டையை கொடுக்கும் பொழுது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்களும் சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம்
4: கண்டிப்பாக்கா, ஒரே கொழுக்கட்டை மூடில் இருக்கீங்க போலயே.
5: கண்டிப்பாக அதை சாப்பிட்டே ஆகணும்.
4: ஓகே ஓகே, கண்டிப்பாக சாப்பிட்ருவீங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாட்றோன்னு தெரியுமாக்கா?
5: டங் ட்விஸ்டர்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. கொஞ்சம் ஈஸியாக கொடுப்பீங்களா கஷ்டமாக கொடுப்பீங்களான்னு தெரியல. சரி சொல்லுங்கள், நானும் ட்ரை பண்ணுறேன்.
4: கண்டிப்பாக்கா. உங்களுக்கான முதல் வாக்கியம், கணபதிக்கு கற்பூரம் காட்டினோம், கற்பூரம் காட்டி கொண்டே கும்பிட்டோம், கும்பிட்டு கொண்டே கணபதியை கொண்டாடினோம்.
5: கணபதிக்கு கற்பூரம் காட்டினோம், கற்பூரம் காட்டி கொண்டே கணபதியை கும்பிட்டோம், கும்பிட்டு கொண்டே கணபதியை கொண்டாடினோம்.
4: சூப்பர் அக்கா, ரொம்பவே அருமையா சொல்லிட்டீங்க. இன்னொன்னு கேக்கட்டுமா?
5: கேளுங்க, ட்ரை பண்றேன்.
4: ஓகே ஓகே. கணபதி பந்தலில் கூட்டம் கூடியது, கூடிய கூட்டத்தில் குதூகலம் கூடியது, குதூகலத்தில் கணபதி விழா சிறந்தது.
5: கணபதி பந்தல்ல கூட்டம் கூடியது, கூடிய பந்தல்ல குதூகலம் கூடியது, குதூகலத்தோட கணபதியை கொண்டாட்டம் கூடியது.
4: என்னக்கா ஒரே கதை மாதிரி சொல்லிட்டீங்க. ஓகே ஓகே அக்கா, இருந்தாலும் சூப்பரா சொன்னீங்க, ரொம்ப நன்றி.
5: நன்றி. ஒரு முறை எல்லாத்துக்கும் நான் விஷ் சொல்லிடுறேன். சோனா எஃப்எம் சார்பா அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துகள்.
4: கண்டிப்பாங்கக்கா, உங்களுக்குமே விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
5: நன்றி.
4: நம்ம கூடவே விஜய் பிரியாக்காவும் ரொம்பவே சூப்பரா அருமையா விளையாண்டாங்க. ஸோ நானுமே கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு மக்களே. நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்தியை ரொம்பவே சூப்பரா கொண்டாடுங்க. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க. நானும் போயிட்டு வரேன். பை பை மக்களே.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பருத்தி காட்டுல புது வெளிச்சம் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கோட்டத்துக்கு உட்பட்ட திருவிடை, மருதூர், பாபநாசம் ஆகிய மூன்று வட்டங்கள்ல வருஷந்தோறும் பாத்தீங்க அப்படின்னா, மார்ச் மாதத்துல பருத்தி சாகுபடி மேற்கொள்ளப்படுது. விவசாயிகள் விளைவிக்க கூடிய பருத்தி இந்த வட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலமா அன்றைய சந்தை நிலவரப்படி விலை நிர்ணயம் செய்யப்பட்டு அதற்கான தொகை நேரடியா அவங்களோட வங்கி கணக்குகளை வரவு வைக்கப்படுது. சாகுபடி பரப்பளவு குறைவு அப்படின்னு சொல்லும் போது, கடந்த 4 ஆண்டுகளா பருத்திக்கு போதிய விலை கிடைக்காததுனால அதன் சாகுபடி பரப்பு படிப்படியா குறைஞ்சு வந்திருக்கு. கடந்த ஆண்டு 4,400 ஏக்கர்ல மேற்கொள்ளப்பட்ட பருத்தி சாகுபடி நிகழ் ஆண்டுல 3,000 ஏக்கரா சுருங்கி இருக்கு. இது கடந்த ஆண்டை விட 25% குறைவு அப்படின்னாலுமே, நிகழ் ஆண்டுல குவிண்டாலுக்கு ₹9,500 வரைக்கும் விலை கிடைக்கிறதுனால பருத்தி விவசாயிகள் நல்ல லாபத்தை ஈட்டி வராங்க. பராமரிப்பும் மகசூல் பாதிப்பும் அப்படின்னு சொல்லும் போது, இது பத்தி பாபநாசம் வட்டம் ஆதனூரை சேர்ந்த விவசாயி தேசிங்கிராஜா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சம்பா அறுவடைக்கு பின்னாடி மார்ச் மாதத்துல பருத்தி விதைச்சு ஜூன் இறுதியில தொடங்கி நவம்பர் வரைக்கும் கொள்முதல் நடைபெறும். நீர் பாய்ச்சிதல், உரமிடுறது, களை எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கருக்கு ₹50,000 வரைக்கும் செலவாகுது. இயல்பா ஏக்கருக்கு 13 குவிண்டால் மகசூல் கிடைக்கும் அப்படின்னாலுமே, அண்மை கால கடுமையான வெயிலால செடிகளோட நுனிகள் கருகி உதிர்ந்து மகசூல் 6 குவிண்டாலா குறைஞ்சிருக்கு. மழையால திரும்பவும் சாகு அப்படின்னு சொல்லும் போது, தொடர் மருந்து தெளிப்புக்கு அப்புறமா அண்மையில பெய்த மழையினாலையும் பருத்தி செடிகள் வேர்ல இருந்து பக்கவாட்டு கிளைகள்ல இருந்தும் திரும்பவும் துளிர்த்து பூக்க தொடங்கி இருக்கு. இதனால கடந்த வாரம் ஏக்கருக்கு 10 குவிண்டால் வரைக்கும் பருத்தி அறுவடை செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுது. லாபகரமான சந்தை விலை அப்படின்னு சொல்லும் போது, கடந்த 2021 குவிண்டால் ₹12,000 விற்பனையான பருத்தி அதை தொடர்ந்த 4 ஆண்டுகள்ல ₹7,000 சரிஞ்சிருக்கு. ஆனா நிகழ் ஆண்டுல குவிண்டாலுக்கு ₹9,500 வரைக்கும் விலை கிடைக்கிறதுனால பருத்தி சாகுபடி திரும்பவும் லாபகரமா மாறி இருக்கு. இதன் காரணமா வரக்கூடிய ஆண்டுல பருத்தி சாகுபடி பரப்பளவு திரும்பவும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. பரவாயில்லங்க, பருத்தி சாகுபடி திரும்பவும் அதிகரிக்குது அப்படின்னா கண்டிப்பா விவசாய பெருமக்களும் மகிழ்ச்சி அடைவாங்க இல்லையா? சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
1: வணக்கம், என் பேர் வந்து ஜெயமுருகன். நான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினராக இருக்கேன். அதே போல் சேலம் ஊருக்காலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம வீட்டில் எல்லாம் பயன்படுத்திட்டு இருப்பீங்க இல்லையா? அதாவது எவர் சில்வர் பாத்திரங்கள், அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய சேலம் ஊருக்காலையில் தரக்கட்டுப்பாட்டு அலுவலராக பணியாற்றிருக்கிறேன். ஒரு நாம எல்லாம் சேர்ந்து ஒரு பாடல் எழுதுவோமா அப்படின்னு உட்காந்துபோது, குழந்தைகள்லாம் பாடலாம் அப்படின்னா, காலையில் சிஸ்டர் சாப்பிட்டு வந்தாங்க, உணவு பற்றி தான் பாட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, எல்லாரும் தோசை அம்மா தோசை இப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். அதை யோசிச்சேன், இட்லி பற்றி பாட்டு தெரியுமா அப்படின்னா, இல்லை இல்லை பாட்டெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு, சரி நாம ஏன் எழுதக்கூடாது அப்படி உதிச்சு நான் எழுதின ஒரு பாட்டு தான். ஸோ இது நம்ம நேயர்களுக்காக. இட்லி இட்லி இட்லி, இளம் சூடான சுவையான இட்லி, இட்லி இட்லி இட்லி, இளம் சூடான சுவையான இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, இட்லி இட்லி இட்லி இட்லி, இளம் சூடான சுவையான இட்லி. கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு, கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு, கிடைக்கும் மாவை நன்றாக கலக்கி, கிடைக்கும் மாவை நன்றாக கலக்கி, பானையில் இட்டு அவிச்சதிந்த இட்டவி இட்டலி, இட்லி இட்லி இட்லி, இளம் சூடான சுவையான இட்லி, எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்லி, கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்லி, எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்லி. கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்லி, பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்லி, பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்லி. நல்ல சரி விகித உணவு இட்லி, நல்ல சரி விகித உணவு இட்லி, இட்லி இட்லி இட்லி இட்லி. இளம் சுட்டான சுவையான இட்லி, தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி, இதை தின்ன பல விதமான சட்டினி. தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி, இதை தின்ன பல விதமான சட்டினி. அட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம், அட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம். இட்லி மீந்தாலும் உப்புமாவா பண்ணலாம், தின்னலாம் இட்லி இட்லி இட்லி. இளம் சூடான சுவையா

0: வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா. ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாய்மையே
1: வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
2: தி சென்னை பெஸ்டிசைட்,
1: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
2: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
1: தொடர்புக்கு 9994366030.
2: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம் வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களுடைய இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன், அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்குறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால் சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டுருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை, அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.

FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறத நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய நியூ விவா பயோ நியூட்ரியன்ஸ் நிறுவனர் ரவிசங்கர் கருப்பையா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப மணல இயற்பியலும் வேதியியலும் ஏன் சமநிலையில இருக்கு

0: ஒரு உயிருள்ள மண் உருவாகணும் அப்படின்னா அந்த மண்ணில் ஒரு வேதியியலும் இயற்பியலும் ஒரு சமநிலையில் இருக்கணும். இதுதான் அறிவியல், இதுதான் பரிணாம வளர்ச்சி. இதை எப்படி நம்ம மண்ணுக்கு கொண்டு வந்து ஒரு சமநிலையில் கொண்டு வந்து அதன் பிறகு நம்ம அந்த உயிரியலை வளர்க்க முடியும் அப்படின்ற ஒரு அறிவியல் சார்ந்த கட்டமைப்பை கொண்டு செய்யும் விவசாய முறை தான் மீளுருவாக்க விவசாயம். இந்த இடத்துல நம்ம இன்னொன்னையும் பார்த்துடலாம், அதாவது ரசாயன விவசாயத்துல ஊட்டச்சத்து எப்படி பயிர் எடுத்துக்குது, அதே மாதிரி இயற்கை விவசாயத்துல ஊட்டச்சத்து எப்படி பயிர் எடுத்துக்கிறது அப்படின்றதையும் பார்க்கலாம். ரசாயன விவசாயம் நம்ம பார்த்தோம், உரங்கள் மூலியமா தான் அது ஊட்டச்சத்தை எடுத்துக்குதுன்னு. இதுக்கு பேர் வந்து அயானிக் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அயானிக்னா அயன் வடிவில், இப்போ நைட்ரஜன் வேணும் அப்படின்னா யூரியா போடுறீங்க அப்படின்னா பிரதானமா அது நைட்ரேட் அப்படின்ற அயனி வடிவில் தான் பயிர் எடுத்துக்கும். அதே மாதிரி தான் மற்ற ஊட்டச்சத்துக்களும். இது எப்படின்னா ஒரு பயிருக்கு அந்த ஊட்டச்சத்து தேவை, அந்த வேர் அந்த ஊட்டச்சத்து இருக்கிற இடத்த தொடும் பொழுது அந்த ஊட்டச்சத்து நேரடியாக பயிர் எடுத்துக்கும். இங்கே உயிரியலுக்கு வேலை கிடையாது. உயிரியலுக்கு வேலை இல்லை அப்படின்றதுனால உயிரியல் கூட்டம் அங்கே வளராது. அதனால நம்ம வந்து ரசாயன விவசாயம் பண்ணும் பொழுது உயிரியல் பெரும்பான்மையாக அங்கே இருப்பதில்லை. சரிங்களா?
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப இயற்கை விவசாயத்துல ஊட்டச்சத்து பயிரை எந்த மாதிரி எடுக்கிறது அப்படின்றத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப பொதுவாவே விவசாயம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்றத நம்ம இதன் மூலியமா வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம்.
1: கஜமுகனை நாள்தோறும் தொழுவோமே, வாழ்வில் நிஜமான நிம்மதியை அடைவோமே.
2: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: அடுத்ததா பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டாரம் மங்களம் கிராமத்திலிருந்து உஷாக்கா என்ன சொல்ல போறாங்க.

0: இப்ப இயற்கை முறையில மஞ்சள் விவசாயம் நாங்க எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை அக்கா வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்ம சேலம் மாவட்டத்துல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் மஞ்சள் விவசாயமும் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்குமே இது வந்து உதவியா இருக்கும். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
1: மஞ்சள் வந்து மேக்சிமம் நாங்க இயற்கையா தான் பண்றோம். மஞ்சள் வந்து செயற்கை எதுவுமே யூஸ் பண்றதில்ல, ஏன்னா எருவுக்கு அது எருவு போடுறதுனால பொளப்பளப்பு கிடைச்சி மஞ்சள் நல்லா இறங்குது. அதனால வந்து எருவோட சரி எருவு போடுவோம். மற்றபடி பாத்தீங்கன்னா அந்த ஒரு டைம் மட்டும் பஞ்சகாவியா யூஸ் பண்றோம் மேம். அந்த கரைசல் பஞ்சகாவியா அப்படிங்கறது எப்படின்னா நல்லா தாள் வளர்ந்துரும், வளர்ந்ததுக்கு அப்புறம் அது ஒரு ரெண்டு டைம் கொடுப்போம், அவ்வளவுதான் மேம். மற்றபடி எதுவும் இந்த பூச்சி வரட்டி கிச்சி எதுக்கும் இதுக்கு வேலை இல்லாம மஞ்சள்ல வந்து எந்த நோய் தாக்கலும் நம்ம இதுல இருக்காது. அது உரம் போடுறவங்களுக்கு சில பேர்த்துக்கு வந்து தாள் ஓட்ட விழுவுது அப்படி அப்படின்னு சொல்லி அவங்க மருந்து அடிக்கிறவங்க இருக்காங்க, ஆனா நம்ம மருந்து எல்லாம் அடிச்சது இல்ல மேம். நிறைய இயற்கையா தான் பண்றோம். மேக்சிமம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல ஃபேமிலியில நாங்க பிறந்த வீட்லயும் வந்து விவசாயம் தான் மேம். அங்கேயுமே பாத்தீங்கன்னா எனக்கு நல்லா விவரம் தெரிஞ்சு 7-8 வயசுல இருந்தே நாங்களை வயல்லாம் மாடு வச்சுக்கிட்டு பால் கறப்பேன். 8-9 வயசுலயே நானும் பால் கறப்பேன் மேம். குரல் விவரம் தெரிஞ்சதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பயும் எனக்கு எல்லாம் பால் கறக்க கத்த கொடுத்துட்டாங்க. பால் கறப்போம், மாடு வச்சிருந்தோம். அப்பயுமே கடலை எல்லாம் வயல்ல அப்பெல்லாம் வெங்காயம் கடலை இந்த மாதிரி தனி பயிராவே பண்ணுவோமே. சூரியகாந்தி பயிர் பண்ணிருக்கோம் ஒரு கட்டத்துல. இப்பெல்லாம் கிளி தொல்லைகள் வருதுன்ட்டு அது பண்ண முடியல. அப்புறம் கம்பு இந்த சித்திரப்பா மாசம் ஆயிடுச்சுன்னா கம்பு நாத்து விட்டு புடிங்கி நட்டு கம்பு அறுவடை பண்ணோம். அது வந்து 25 ரூபா கிலோ கிடைக்கும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் வந்ததுக்கு அப்புறம் கம்பை விட்டுட்டோம். கம்புல வந்து நமக்கு பெருசா லாபம் இல்லை, லேபர் அதிகமா இருக்கு அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஓரளவு எல்லா கலப்பு பயிரும் பண்ணிருக்கோம். சூரியகாந்தி பயிர் பண்ணி பார்த்துருக்கோம், கம்பு பயிர் பண்ணிருக்கோம், பரங்கி பூசணிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 அடிக்கு ஒரு வாய்க்கால் அமைச்சு பூசணி போட்டு பூசணி அறுவடை பண்ணிருக்கோம். பூசணிலாம் ஒரு டைம்ல 50 பைசா கேட்கறதுக்கு ஆள் இல்லை எங்கள்ட்ட, அதனால பூசணி எல்லாம் இப்ப விட்டாச்சு மேம். இப்ப மறுபடியும் வந்து பூசணி வந்து விலை இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இந்த இயர்ல போடலான்னு ஒரு எய்ம்ல இருக்கோம் மேம். எப்படின்றது கொஞ்ச நாளானா தான் யோசிச்சுட்டு இருக்கோம், போடலாமா வேண்டாமா அப்படின்ட்டு.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப கம்பு அறுவடை எந்த மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்லியிருந்தாங்க. பெரிய அளவுல அதுல ஒன்னொரு லாபம் வந்து பார்க்க முடியறதில்ல. அதனால இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்காச்சோளம் வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதே போல கலப்பு பயிர் எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்து.
2: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், எனக்கு ஒரு டவுட்ரா. உனக்கு நீ தான் டவுட் வரல, என்ன டவுட்? உன்னை ஏன் ரமேஷ் ரமேஷ்னு எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா? தெரியலையே. ஏன்? ஏன்னா உன் பேரு ரமேஷ்.
2: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. சோனா எஃப்எம் 107.8. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
4: சோனா எஃப்எம் 107.8 இல் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம்.

0: ஆரம்பிக்கிறாங்க. சேலத்துல வந்து விநாயகர் சதுர்த்தி வெகு விமர்சையா கொண்டாடுவாங்க. மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.
1: வணக்கம், என் பேர் பூர்ணிமா, சேலத்துல இருந்து நான் பேசுறேன். எங்க ஊர்ல விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுவாங்கன்னா, நாங்கெல்லாம் காலையில எழுந்திரிச்சு தலை குளிச்சுட்டு சாமி எல்லாம் கும்பிட்டு வீட்டுல பொங்கல் சுண்டல் எல்லாம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் சாப்பிட்டு காலைல ஒரு 10 மணி நாங்க கோயிலுக்கு போவோம். கோயிலுக்கு போனா அங்க கணபதி ஹோமம் நடத்துவாங்க, அப்புறம் அபிஷேகம் பார்க்கலாம், சிறப்பு பூஜை நடத்துவாங்க, வெள்ளிக்காவசம் எல்லாம் சாத்தி அலங்காரம் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் டைம்ல எல்லாமே ஃபங்க்ஷனு கேம்ஸ் ஃபன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்கும். அதுவும் பார்த்துட்டு பிரசாதம் எல்லாமே சாப்பிட்டு பொங்கல் சுண்டல் வாங்கிட்டு கொழுக்கட்டை முக்கியமா இருக்கும் எப்பயுமே, அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி கிளம்பிடுவோம். இப்படிதான் எங்களது விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம். பசங்க எல்லாருமே நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏரியா சைட் எல்லாம் ட்ரம்ஸ் வச்ச விளையாடிக்கிட்டு அந்த சிலம்பாட்டம் எல்லாம் நடக்கும், கரகாட்டம் எல்லாம் எடுப்பாங்க, இதெல்லாம் நிகழ்ச்சி மாதிரி நடத்துவாங்க ஒரு குழு. அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு சாமி சாலையை தூக்கிட்டு போய் எப்பயும் போல மேட்டூர் டேம் கிட்ட எடுத்துட்டு போய் கரைச்சிருவாங்க. நன்றி, இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
2: உங்க வீட்டுல விநாயகர் சதுர்த்தி எப்படி எல்லாம் கொண்டாடுவாங்க?
3: வணக்கம், என் பேரு ராமானுஜம், நான் காக்காபாளையம்ல இருந்து பேசுறேன். எங்க வீட்டுல எப்படி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவாங்கன்னா, ஒரு சின்ன சைஸ்ல களிமண் விநாயகர் வாங்கிட்டு வந்து காலையிலேயே அவருக்கு என்னென்னலாம் படசல் வைக்கணுமோ எல்லாம் வச்சுட்டு அதை அப்படியே பூஜை பண்ணிட்டு காலையிலையும் சாயந்தரமும் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக 3 நாளோ 5 நாளோ சாமியை வச்சு பூஜை பண்ணிட்டு அது 3வது நாளோ 5வது நாளோ எடுத்துட்டு போய் கரைச்சிட்டு வந்துடுவோம். இப்படி தான் நாங்கள் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம். இதை கேட்டுன்னு இருக்க எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
4: வணக்கம், என்னோட பேர் தான் ராம், நான் சேலம் அம்மாப்பேட்டையிலேருந்து பேசுகிறேன். எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுவோன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே எந்திரிச்சிட்டு நேரத்தில் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். எங்கள் வீட்டில் ஒரு குட்டி சிலை இருக்குது. அந்த சிலை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரேடியம் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம நைட் வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிலையிலேருந்து லைட் வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கும் நைட்டு ஃபுல்லாக. அந்த சாமி சிலையை எடுத்து சுத்தம் பண்ணிட்டு கழுவிட்டு அதை அலங்காரம் பண்ணுறதுக்கு சாமி பூஜை அறையிலே வச்சுட்டு பால் பழம் தேங்காய் பொறி இதெல்லாமே வாங்கி அப்புறம் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் பெரியவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஒரு பூஜை போட்டுட்டு அப்படியே நாள் ஃபுல்லாக எல்லாம் உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம்னாலே கலகலன்னு நாளே போயிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்டுன்னா தெருவுக்கு தெருவுக்கு இப்படி பிள்ளையார் சிலை வச்சுருப்பாங்க, அங்கே போய் கொஞ்சம் நேரம் இருந்தாலே நைட் ஆகிடுங்க. இப்படி தான் எங்கள் வீட்டில் வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோங்க. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்ங்க.
2: நம்ம மக்கள் எல்லாருமே அவங்க ஊர்லேயும் அவங்க வீட்லேயும் எப்படிலாம் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு ரொம்பவே அருமையாக சொன்னாங்க. ஸோ எல்லாருக்குமே சோனா வானொலி சார்பாக இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
5: சோனா FM 107.8 விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: பல்கலைக்கழகத்துல வேளாண் பொறியியல் கல்லூரியின் கீழே செயல்படக்கூடிய மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு பொறியியல் துறையில் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் அருணாதேவி என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, பசுமை கூடாரத்துல சொட்டு நீர் பாசனத்தோட நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: பசுமை கூடாரத்தில் சொட்டு நீர் பாசனம் மூலம் பாசனம் செய்வதனால் காய்கறி பயிர்களின் வேர் மண்டலத்தில் ஈரப்பதம் சீராக விநியோகிக்கப்படுகிறது. போதுமான தண்ணீரை பயிர் வேர் மண்டலம் முழுவதும் பரப்பி உரத்தில் உள்ள சத்துக்களை சமநிலையில் உறிஞ்ச சொட்டு நீர் பாசனம் வழிவகை செய்கின்றது. நீர் பற்றாக்குறை அதிகரித்து வரும் இந்த சூழ்நிலையில் சிக்கன நீர் பாசனத்தை சொட்டு நீர் பாசனம் உறுதி செய்கிறது. மேலும் சொட்டு நீர் பாசனத்தை நேரம் மற்றும் காலநிலை அடிப்படையில் இயக்காமல் மண் ஈரத்தை அடிப்படையாக கொண்டு இயக்குவதனால் அதிக அளவு நீர் சேமிப்பு மற்றும் முழு உர உபயோகத்திறன் பெற முடியும். எனவே பசுமை கூடாரத்தில் சொட்டு நீர் பாசனம் அமைப்பது மிகவும் சிறந்தது. பசுமை கூடாரத்தில் காய்கறி பயிர்களான தக்காளி, வெள்ளரிக்காய், முட்டைக்கோஸ், மிளகாய், முள்ளங்கி, பூசணி, குடைமிளகாய், கீரை வகைகள், திராட்சை, எலுமிச்சை போன்ற பழ மரங்கள், ரோஜா, கார்னேசன், ஜெர்பரா போன்ற இதர கொய் மலர்கள் ஆகியவைகள் வளர்க்கப்படலாம். பசுமை கூடார காய்கறி சாகுபடியில் ஈரப்பதத்தை தக்க வைக்கும் நன்கு வடிகட்டிய மண்ணாக இருத்தல் வேண்டும். மண்ணின் அமில மற்றும் காரத்தன்மையின் அளவீடு 5.5 முதல் 6.5 வரை தான் இருக்க வேண்டும். மணல் கலந்த களிமண் மண்ணில் பூசணி பயிர்கள் நன்றாக வளரும். அதே போல் நல்ல வடிகால் வசதியுடன் கூடிய

0: மணல் கலந்த களிமண், குடைமிளகாய் மற்றும் தக்காளி பயிரிட ஏற்றது. மண்ணில்லாத ஊடகமான தென்னை நார் கழிவும் தற்பொழுது பசுமை கூடார காய்கறி சாகுபடியில் பயன்படுத்தப்படுகின்றது. பசுமை கூடாரத்தில் நுண் தட்ப வெப்பநிலையை சில கருவிகள் கொண்டு நாம் அளவீடு செய்ய முடியும். வெப்பமானி, ஈரப்பதமானி, ஒளி அடர்த்தி மீட்டர் ஆகியவற்றை கொண்டு அதிகபட்ச வெப்பநிலை, குறைந்தபட்ச வெப்பநிலை, காற்றின் ஈரப்பதம், ஒளி அடர்த்தி இவற்றை பசுமை கூடாரத்தினுள் நாள்தோறும் நாம் அளவிட முடியும். வெப்பநிலையானது பசுமை கூடாரத்தினுள் திறந்த வெளியை காட்டிலும் 1 டிகிரி முதல் 4 டிகிரி சென்டிகிரேட் வரை அதிகமாக இருக்கும். மேலும் கோடை காலங்களில் பார்த்தோமேயானால் வெப்பநிலை இன்னும் அதிகமாக காணப்படும். வெப்பநிலை அதிகரிக்கும் நேரத்தில் அதை குறைக்க ஃபாகர் என்று சொல்லப்படுகின்ற நீர் துளி தெளிப்பான் மற்றும் ஃபேன் பேட் கூலிங் சிஸ்டம் என்று சொல்லப்படுகிற குளிரூட்டும் அமைப்பு ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். குளிர் பிரதேசங்களில் வெப்பநிலையை அதிகரிக்க பசுமை கூடாரத்தினுள் ஹீட்டிங் சிஸ்டம், அதாவது வெப்பமேற்றும் கருவி பொருத்தப்பட்டிருக்கும்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப எந்த மண்ணு குடை மிளகாய்க்கு ஏற்றது, அதே போல பசுமை கூடாரத்துல நுண் தட்ப வெப்ப நிலைய எந்த கருவிகள் கொண்டு எந்த மாதிரி அளவீடு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களையும் நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுகிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
3: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
2: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
3: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
2: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
3: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
0: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். ஈரப்பதமாவே இருக்குது. இது மக்கறத்துக்கு உதவியாவும் இருக்கு. அடுத்தது மண் நுண்ணுயிரிகள் வருகை எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுதான் உரமாக்குதலோட தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம். சில மணி நேரங்களுக்குள்ளார கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள் புதிய கரிம பொருட்களை உண்டு தங்களோட பணிய தொடங்குது. இந்த பாக்டீரியாக்கள் சர்க்கரைய சீக்கிரமாவே செதைச்சு புரதங்களை செரிச்சு தாவர திசுக்களை மென்மையா ஆக்குது. குழி உரம் தயாரிப்புல மண் புழுக்களே மிகப்பெரிய உதவியாளர்கள் சொல்லலாம். மண் புழுக்கள் மக்கும் கரிம பொருட்களால ஈர்க்கப்பட்டு புதைக்கப்பட்ட கழிவு குழிய நோக்கி நகருது. அது மக்கக்கூடிய பொருட்களை மண்ணுல ஆழத்துக்கு இழுத்துட்டு போயிட்டு ஊட்டச்சத்து நிறைஞ்ச மண்புழு கழிவுகளை உற்பத்தி செஞ்சு உரத்தை சுத்தி இருக்கக்கூடிய மண்ணோட இயற்கையாகவே கலக்குது அப்படின்னு சொல்லலாம். கழிவுகள் நிலையான வெப்பநிலையில இருக்கும். நிலத்தடியில வெப்பநிலை ரொம்பவே நிலையா இருக்கும். கோடையில அதிக வெப்பம் அடையக்கூடிய அல்லது குளிர்காலத்துல உறைஞ்சு கெட்டியாக கூடிய தரைக்கு மேல இருக்கக்கூடிய உரக்குவியில போல இல்லாம புதைக்கப்பட்ட பொருளானது சுத்தி இருக்கக்கூடிய மண்ணால காப்பிடப்படுவதனால சிதைவு செயல்முறை சீரான வேகத்துல தொடர அனுமதிக்குதுன்னு சொல்லலாம். மண் சத்து நிறைஞ்சதா எப்படி மாறுது, அதுக்கப்புறமா ஊட்டச்சத்துக்கள் சுத்தி இருக்கக்கூடிய மண்ணுல நேரடியா கசிஞ்சு போகுது. கழிவுகள் சிதைவடைகிறப்ப நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் மற்றும் நுண்ணூட்ட கனிமங்கள் பள்ளத்தை சுத்தி இருக்கக்கூடிய மண்ணுல பரவுது. தயாரான உரத்தை நீங்க அதுக்கப்புறமா கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லாம அது பக்கத்துல இருக்கக்கூடிய தாவர வேர்களுக்கு நேரடியா ஊட்டம் அளிக்குது. கரிம பொருள் மக்கிய உரமா எந்த மாதிரி மாறுது, சில வாரங்கள்ல இருந்து சில மாதங்களுக்கு பெரும்பாலான உணவு கழிவுகள் கணிசமா செதஞ்சு மறைஞ்சு போயிடுது. அதன் விளைவா மக்கு அப்படின்ற அடர் நிறமான சத்தான நொறுங்கும் தன்மையுள்ள கரிம பொருட்கள் எஞ்சி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மட்கு ஈரப்பதத்தை தக்க வச்சு வடிகால் தன்மையை மேம்படுத்தி நன்மை தரக்கூடிய நுண்ணுயிரிகளுக்கு ஆதரவு அளிச்சு மண் இறுக்கத்தை குறைக்கிறதன் மூலமா மண்ணோட ஒட்டுமொத்த தரத்தை மேம்படுத்துது. குழி உரமாக்கல் முறையானது பாரம்பரிய உரமாக்கல் முறைகளை காட்டிலும் பல சிக்கல்களை தீர்க்கறதோட பல நன்மைகளையும் வழங்குது. இந்த புதிய உரமாக்கல் முறைய முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டக்காரர்களை ஊக்குவிக்க கூடிய காரணங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். என்னங்க, கண்டிப்பா இந்த தகவல் வந்து உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும். அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: அடுத்து வருவது
2: சேலத்தின் முகங்கள்.
3: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் தினமுமே நம்ம சேலத்து முகங்கள் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்கள் இணைஞ்சு பேசுவாங்க. அப்படி இன்னைக்கு யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, கவிதேடல் பதிப்பகத்துடைய நிறுவனர் கோகுல் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. அவருடைய இந்த ஜேர்னி பற்றி, இந்த பதிப்பகம் ஏன் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதற்கு என்ன ஒரு மூல காரணமாக இருந்தது, அதே மாதிரி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசலாம். சார் வணக்கம். சார்
2: வணக்கம். வணக்கம் சார்.
1: சரி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும்
1: சார். நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
2: நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும்
1: சார். உங்களை பற்றியும் கவிதேடல் பதிப்பகத்தை பற்றியும் சொல்லுங்க சார்.
2: கண்டிப்பா, முதல்ல வந்து கவிதேடல் பதிப்பகத்துல இருந்து என்ன அழைச்சதுக்கு சோனா எஃப்எம்க்கு என்னுடைய முதல் நன்றிகள். என்னுடைய பெயர் கோகுல் காளியப்பன். நான் கவிதேடல் பதிப்பகத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர். கவிதேடல் பதிப்பகத்தில் கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 750 மேற்பட்ட நூல்களை நம்ம வெளியிட்டிருக்கோம். இந்த பயணம் ஆரம்பிச்சதுன்னு சொன்னோம்னா ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடலாம். என்னுடைய முதல் நூல் வெளியிடுறதுக்கு நான் சந்தித்த அவமானங்களை வேற எந்த ஒரு நூலாசிரியரும் பற்றக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் உருவானது தான் இந்த கவிதேடல். இப்போ சொல்கிறது ஒரு 5 சொல்லிட்டேன், ஆனால் இந்த கவிதேடல் பதிப்பகம் உருவாகிறதுக்கு கிட்டத்தட்ட 5 ஆச்சு.
1: கண்டிப்பாங்க சார். அதாவது அந்த பதிப்பகத்தை தேடி அந்த எழுத்தாளர்கள் அலையிற ஒரு வழி வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு வந்து சொல்லலாங்க சார். ஸோ அந்த ஒரு விஷயத்த நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ உங்களுடைய ஸ்டார்டிங், அந்த புத்தகம் எழுதணும் அப்படின்ற எண்ணம் எப்போ வந்ததுங்க சார்?
2: உண்மையாக சொல்லணும்னா எல்லாருக்குமே அந்த 16 ஒரு முக்கியமான பருவம், அதாவது இந்த 11-12 படிக்கிற பருவம். அந்த பருவத்தில் தான் இந்த காதல்ன்ற விஷயம் துளிர்விடும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் என்னுடைய லைஃப்லேயுமே வந்தது. அந்த 11 படிக்கும்போது உருவான ஒரு காதல். அந்த காதல் மூலமாக எழுதின எழுத்துக்கள் கிட்டத்தட்ட 4 கழித்து ஒரு புத்தகமாக மாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது நண்பர் ஒருத்தருடைய தூண்டுதலால். அதுக்கப்புறமா அந்த புத்தகத்துக்கு என்ன பெயர் வைக்கிறதுலேருந்து ஸ்டார்ட் ஆனது இந்த கவிதைகளுடைய பயணம். புத்தகம் நம்ம எழுதியாச்சு, கவிதைகள்லாம் தொகுத்தாச்சு, இதை நம்ம எப்படி புத்தகம் ஆக்க போகிறோம், இதுக்கு என்ன பெயர் வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வரும்போது, அதுக்கு முதல்ல வழிப்போக்கின் வாய்மொழிகள் அப்படின்ற ஒரு புத்தகம் நியமிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். முடிவு பண்ணதுக்கப்புறம் அதை ஒவ்வொரு பதிப்பகங்களாக கிட்டத்தட்ட இந்த சேலத்துலேயே தான் கிட்டத்தட்ட 2018 நான் சொல்கிறது நிறைய பதிப்பகங்களில் போய் தேடினேன். அப்போ இருந்த பதிப்பகம் நான் தேடின இடங்கள் தப்பான இடமா எனக்கு தெரியாது. இப்போது நான் தேடின இடத்துல எல்லாமே நாங்கள் வந்து வைரமுத்து மாதிரியான பெரிய பெரிய எழுத்தாளருடைய நூல்களை தான் வெளியிடுவோம். கவிதையெல்லாம் யார் படிக்க போகிறா, எதுக்கு நீங்களாம் நூல்கள் எழுதுறீங்க, இந்த மாதிரியான நிறைய வார்த்தைகளை கேட்க வேண்டியதாயிடுச்சு. என்னுடைய நண்பன் வசந்த் சேலம், ஏன்னா அவரை சொல்லி

0: ஆகணும். அவருடைய ஒரு நம்பிக்கை தான், மச்சான் நம்ம பண்ணிடலாம், புத்தகத்தை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. நான் படித்தது ஏவிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ், அங்கே அம்மாப்பட்டிக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த கிராமத்துலேருந்து இங்கே வந்து படிச்சுட்ருக்கும்போது, சேலத்தில் படிச்சுட்ருக்கும்போது தான் எனக்கு இந்த சேலம் என்னுடைய பதிப்பகம் தொடங்கிறதுக்கான ஒரு மையப்புள்ளியாகவும் இருந்தது, தொடக்கப்புள்ளியாகவும் இருந்ததுன்னு சொல்லலாம். அதில் சிம்பிளாக சொல்லணும்னா, பதிப்பகங்களை ஏறி இறங்கணும், பதிப்பகத்தினுடைய பெயரை போடுறதுக்கு கூட யாரும் அனுமதி கொடுக்கல. அப்படி போடுறபோது தான் எங்களுடைய முதல் புத்தகத்தில் பின்னட்டையில் நண்பர்கள் பதிப்பகம்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டு பேருக்கு பதிப்பகம் வேணுமேனு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். அன்றைக்கி முடிவு பண்ணோம், அடுத்த நூல் நம்ம வெளியிட்டா நம்ம நம்மளுடைய பதிப்பகத்தெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்டமாக தாண்டினோம். முதல்ல ஒரு வாட்ஸ்அப் குழு ஆரம்பித்தோம், வாட்ஸ்அப் குழுலேருந்து கவிஞர்களை ஒன்றிணைச்சோம், கவிஞர்களை ஒன்றிணைச்சு அவங்களுக்கு போட்டிகள், வாரப்போட்டிகள் கொடுக்க ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 96 வாரங்கள் தொடர்ந்து வார கவிதைகள் போட்டி வச்சு கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்ட சான்றிதழ்களை கொடுத்து கவிஞர்களை ஒன்றிணைச்சு அதுக்கப்புறமா இந்த கவிதைகள் பதிப்பகத்தினுடைய முதல் நூல் ஜனவரி 2023 வெளியாச்சு.
1: கண்டிப்பாங்க சார், தொடர்ந்து பேசலாங்க சார். உங்களுடைய பயணம் உண்மையிலே ரொம்ப அழகானதாக இருந்தது. எதற்காக இந்த கவிதேடல் பதம் ஸ்டார்ட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன இந்த ஒரு கதை ரொம்ப நிகழ வச்சது அப்படின்னு சொல்லலாங்க சார். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, நேயர்கள் கேட்டு வந்துடுங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு.

0: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில். கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ,
0: செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.

0: ராஜீவ் டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ், அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்கள் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளோ நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றியிருக்கும், தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா,

0: நிலைத்திருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தாரு இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டடம் அது வந்து ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டதுதான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: சோனா FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு சிறப்பு விருந்தினரா கவி தேடல் பதிப்பகத்துடைய நிறுவனர் தலைவர் கோகுல் காளியப்பன் சார் நம்ம கூட வந்து இணைஞ்சு நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. சார், நீங்க முதல் முதல்ல வெளியிட்ட புத்தகங்கள் பற்றி சொல்லுங்க சார்.
4: கவிதல் பதிப்பகம் தொடங்கின உடனே முதல்ல வெளியிட்ட புத்தகங்கள் சொன்னா ஒண்ணு இல்ல ரெண்டு. ஒன்னு வந்து 8ஆம் ஸ்வரம்ன்ற ஒரு புத்தகம், என்னுடைய பெயர் வச்ச நண்பரோடது, கோகுல் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இசையுடைய ரசிகர், அதனால் வந்து காதலியும் இசையும் ஒன்றிணைச்சு இசையில் இருக்க 7 ஸ்வரம் போல காதலும் ஒரு ஸ்வரம், 8ஆம் ஸ்வரம்ன்ற மாதிரி ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். இப்போ வரைக்கும் பீக்கில் போயிட்டு இருக்க புக்கு அதுதான் நம்ம கவிதையில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதோட சேர்ந்து வெளியிட்டது அறிவில்லாதவன், அதாவது அறிவில் ஆதவன் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனல் புக். இதுதான் நம்ம இப்போ கவிதையில் முதல்ல வெளியிட்டோம்.
3: பதிப்பகம் இப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னா அதுக்கு ஏதாச்சும் அனுமதியெல்லாம் வாங்கணுமா? என்ன மாதிரி ப்ரொசீஜர்?
4: நம்ம இப்போ பதிப்பகம் தொடங்கணும்னா அதுக்கு உண்மையாக நீங்கள் கேட்ட மாதிரி நிறைய அனுமதிகள் வாங்க வேண்டியது இருக்கு. முதல்ல நம்ம ஒரு MSME ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். அந்த MSME ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அதை வச்சு ISO பதிவு பண்ணிருக்கணும். ISO பதிவு பண்ணது ISO அல்லது GST, இதுல ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று பதிவாயிருக்கணும். அது பதிவானதை வச்சு நமக்கு ராஜா ரஹ்மான் ராய்னு சொல்லிட்டு ISBN இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தனியாக ஒரு ஏஜென்சி இருக்காங்க. அந்த ஏஜென்சியில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதில் நிறைய வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறை ஒன்று ஒன்றா பார்த்து பண்ணும். கிட்டத்தட்ட 10 முறை எனக்கு அது ரிஜெக்ட் ஆச்சு. கவிதைகளுக்கு அது பதிவு பண்ணும்போது தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட 11வது முறை தான் எனக்கு ஓகே ஆச்சு. ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களுமே மைன்யூட்டாக பார்ப்பாங்க. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போதும் சரி, நம்மளுடைய அப்ளிகேஷனை நம்ம தெளிவாக பார்த்துட்டு ஃபில் பண்ணணும். அதே போல் ஏன்னா அங்கே அதுதான் மெயின், ISBN நம்பர் இல்லாமல் எந்த வெளியிடப்படுற எந்த புத்தகங்களும் எண்ணிக்கையில் எடுத்துக்கப்படாது. அதனால் ISBN, அதாவது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் புக் நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நூலகத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் நூலகத்தினுடைய அந்த ப்ரோட்டோக்காலில் கேட்டிருக்காங்க. 2வது பாயிண்ட்டே வந்து ISBN என்னுடன் கூடிய புத்தகங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும்ன்ற வகையில் கொடுத்துருக்காங்க. இப்போ விருதுக்கு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த விருதுலையும் அந்த ISBN எண் நமக்கு தேவையாக இருக்குது.
3: கண்டிப்பாக சார். இப்போ இதே மாதிரி ஒரு புத்தகம் வெளியிடுறதுனா ஒருத்தர் இப்போ எழுதிட்டால் அதை வந்து அவரே வெளியிட்டுலாமா, இல்லை பதிப்பகம் மூலியமாக வெளியிடுறது பெஸ்ட்டாங்க?
4: கண்டிப்பாக. இதில் ரெண்டு வகையாக இருக்குது. பப்ளிஷிங் சொல்லும் போது வந்து செல்ஃப் பப்ளிஷிங் சொல்லுவாங்க, இன்னொன்று பப்ளிகேஷன் மூலமாக வெளியிடுறதுன்னு சொல்லுவாங்க. செல்ஃப் பப்ளிஷிங் அப்படின்னா அந்த கிண்டல் மாதிரியான தளங்களில் அவங்க எழுதின புத்தகங்களை, அதாவது அவங்க எழுதின வரிகளை ஜஸ்ட் வேர்ட் ஃபைலில் டைப் பண்ணி ஏதோ ஒரு வகையில் அதை PDF ஆக்கி ஜஸ்ட் ISBN நம்பர்ன்றது அவங்களே அப்ளை பண்ணலாம். தனிப்பட்ட முறையிலும் அப்ளை பண்ணலாம். கிட்டத்தட்ட அது 1 மாதம் 2 மாதம் அந்த ISBN நம்பர் கிடைக்கிறது வரும். அதை ஜஸ்ட் கிண்டலில் அப்லோட் பண்ணால் செல்ஃப் பப்ளிஷிங், அவங்களும் ஆத்தர். இதில் என்னென்னா அவங்க நூல் வெளியிட்டிருக்கிறதும் தெரியாது, நம்ம நூல் பண்ணியிருக்கிறதும் தெரியாது, நம்மளாம் ஷேர் பண்ண மட்டும் தான் தெரியும். இப்போது இன்னொரு

0: இதில் வந்து கொஞ்சம் சிரமங்கள் அதிகம் செல்ஃப் பப்ளிஷிங்கில். இன்னொரு வகை பதிப்பகங்கள் மூலமாக பண்ணுறது. பதிப்பகங்கள் மூலமாக பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் பதிப்பகங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய வகையில் வந்து புது எழுத்தாளர்களுக்கு இந்த சிரமங்கள்லாம் இருக்கக்கூடாதுன்ட்டு நாங்கள் ஒரு டேக்லைன் வச்சுருக்கோம், வாட்ஸ்அப்பில் அனுப்பினால் வாசற்படிக்கை புத்தகம்னு சொல்லிட்டு. ஒரு எழுத்தாளர் அவருடைய எழுத்துக்களை ஜஸ்ட் நம்மகிட்ட வந்து வாட்ஸ்அப் மூலமாக ஒரு எக்ஸ்ட்ராவே அமிச்சிட்டாவே அவங்களுக்கு புத்தகமாக மாறி வர வைக்கும். இந்த புத்தகம் தயார் பண்ணுறதுல நிறைய வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகள் எல்லாத்தையுமே முடிச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஐஎஸ்பிஎன் நம்பர் வாங்குறதுலேருந்து, அதை வடிவமைக்கிறதுலேருந்து, புத்தகம் அட்டை வடிவமைக்கிறதுலேருந்து, நமக்கு அவங்களுக்கு பிரிண்டிங் பண்ணி வீட்டுக்கு போய் அவங்க டோர் ஸ்டெப் சேர்ற வரைக்கும் நம்ம ஒரு பேக்கேஜாக பண்ணிடுறோம். இதை இதுக்கு தனி காசு அதுக்கு தனி காசுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் தள்ளிட்டு, எழுத்தாளர்கள் சிரமம் இல்லாமல் எப்படி புத்தகம் வெளியிடுறது. ஏன்னா நாங்கள் அதை சொல்லுவோம், அடிக்கடி சொல்லிட்டு இருக்க விஷயம் என்னென்னா, ஒரு புத்தகம்ன்றது ஒரு குழந்தையை போல, எப்படி 10 மாதம் சுமந்த ஒரு புத்தகத்தை குழந்தைய எது பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்ம புத்தகம் அப்படின்னு சொல்லுவோம்.
1: கண்டிப்பாங்க சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்க நேயர்கள் கேட்டு வந்துருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி.

0: மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: எஃப்எம் 107.8 விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம்.
1: தும்பிக்கையான் திருவடி தொழுவோமே, வாழ்வில் நம்பிக்கை ஒளிதனை பெறுவோமே.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
3: சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, கவிதேடல் பதிப்பகத்துடைய நிறுவனர் கோகுல் காளியப்பன் சார் நம்ம கூட இணைஞ்சு அவருடைய ஜர்னி பத்தி பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. சார், எந்த மாதிரியான புத்தகங்களை வரவேற்கிறீங்க சார் நீங்க?
4: கண்டிப்பா எங்களுடைய ஆசானத்துல சொல்லுவாரு, புத்தகங்கள் அப்படின்றது நிறைய பேர் படிக்கிறது இல்லை, இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் படைக்கிறது இல்லை. ஏன்னா இதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. இந்த மாதிரியான மோனையில் எழுதணும், எதுகையில் எழுதணும், இந்த மாதிரி நிறைய எண்ணங்களோடு சேர்ந்துக்கிட்டு எழுதி வச்சிருக்கவங்க கூட அதை புத்தகமாக்கிறதுக்கு பயப்படுறாங்க. யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ, நம்ம கவிதையெல்லாம் படித்தா இதெல்லாம் ஒரு கவிதையான்னு கேட்டுருவாங்களோ அப்படின்ற பயத்திலேயே நிறைய பேர் வந்து நல்லா எழுதியிருந்தாலும் கூட அதை வெளியிடுறதுக்கு பயப்படுறாங்க. எங்கள் ஆசன் என்ன சொல்லுவார்னா, முதல்ல எண்ணங்கள் எல்லாம் எழுத்துக்கள் ஆகணும் கோகுல், அதுக்கப்புறம் தான் வந்து அதை மெருகேற்றணும். முதல்ல ஒரு புத்தகத்தில் அவங்களுடைய எழுத்துக்களை பதிச்சுட்டா அடுத்தடுத்த கட்டங்கள். இப்போ நான் ஒரு புத்தகம் போட்டிருக்கேன், என்னுடைய வழிப்போக்கின் வாய்மொழிகள்ன்ற புத்தகம் ஆகோ ஓஹோன்னு இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அந்த புத்தகம்ன்றது என்னுடைய உயிரோட்டங்களோட கலந்தது, என்னுடைய எண்ணங்களோட கலந்தது. எனக்கு அந்த புத்தகத்தை திரும்பி பார்க்கும் போதுல என்னுடைய அந்த 16 பருவங்கள் எனக்கு ஞாபகம். அந்த வகையில் இந்த நிறைய பேருக்கு என்னுடைய புத்தகங்களை முதல் புத்தகம் யாராவது இந்த மாதிரி பயப்படங்களை கொடுப்பேன். ஏன்னா இதுவும் கவிதைன்ற போது என்னோடதும் கவிதை தான்ற நம்பிக்கை அவங்களுக்கு வந்துடும். அதனால ஸோ கவிதை எழுதுறவங்களுக்கு வந்து முதல்ல எழுதுங்க, உங்களுடைய எண்ணங்களை எழுதுங்க, அதை படைப்பாக்கிருங்க, அதுக்கு வர விமர்சனங்களை எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த புத்தகங்களில் உங்களுடைய எழுத்துக்களை மெருகத்துன்னு சொல்லுவேன்.
3: கண்டிப்பாக சார், எழுதுறவங்க யாராக இருந்தாலும் உங்களை அணுகலாம் இல்லைங்களா?
4: தாராளமாக. நம்மளுடைய பதிப்பகத்தினுடைய முக்கிய நோக்கமே அதுதானே. இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய பதிப்பகத்தில் முதல் நூல் போட்டவர் 80 போட்டிருக்காரு. எங்களுக்கு அவருடைய எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அனுபவம் வாய்ந்ததாக இருக்குது. அந்த ரெண்டு புத்தகமும் நான் படிக்கும் போது இளமை காலத்தில் எழுதின மாதிரியும் இருக்குது, அவருடைய அனுபவங்களும் இருக்குது. அந்த காதலியும் அவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு. ஆனால் அவருடைய முதல் புத்தகம் சொல்கிறாரு, அந்த மாதிரி இது பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 80 அவருடைய அந்த சதய சொல்லுவாங்கள்ல அந்த ஃபங்க்ஷனில், சதாபிஷேக விழாவில் அந்த புத்தகத்தை வெளியிடுறாரு. அவங்க பேசும்போது அவ்வளோ சந்தோஷம் இருக்குது, முதல் புத்தகம் எப்படி வெளியிடுறதுன்னு சொல்லிட்டு. அதே வகையில் நம்மக்கிட்ட ஒரு 10 சிறுமியும் நம்மக்கிட்ட புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எழுதுறதுக்கு, புத்தகம் வெளியிடுறதுக்கு இந்த வயது தான் வேணுன்றதில்ல, உங்களுடைய எழுத்துக்கள் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு, நீங்கள் கற்பனையை சிந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாவே உங்கள் எழுத்துக்கள் புத்தகத்தில் வரத்துக்கு தயாராக தான் இருக்குது. அதுக்கு வழிகாட்டுறதுக்கு கவிதையில் என்றைக்குமே உறுதுணையாக இருக்குன்றது இந்த இடத்துல சொல்லிக்கிறேன்.
3: கண்டிப்பாங்க சார், அதாவது ஒரு புத்தகம் வெளியிட முடியாமல் ஒரு சூழ்நிலையில் ஃபேஸ் பண்ண விஷயங்கள். ஸோ ஒரு பதிப்பகம் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு எண்ணம், அது பதிப்பகம் ஸ்டார்ட் பண்ணி பல எழுத்தாளர்களுக்கு ஒரு அறிமுகம் கொடுக்கக்கூடிய ஒரு பதிப்பகமாக கவிதடல் பதிப்பகம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க சார். தொடர்ந்து உங்களுடைய ஜேர்னி பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாங்க சார். இப்போ பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, எல்லாரும் பாடல்களை கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், எனக்கு ஒரு டவுட்ரா. உனக்கு நீ தான் டவுட் வரல, என்ன டவுட்? உன்னை ஏன் ரமேஷ் ரமேஷ்னு எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா?
2: தெரியலையே.
1: ஏன்? ஏன்னா உன் பேரு ரமேஷ்.
2: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.

0: எஃப்எம் 107.8 விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம்.
1: ஹலோ நேயர்களே, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. ஸோ எல்லாருக்குமே இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடுகளில் மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் முழுக்கவே விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் களை கட்டி இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தனி வழக்கம் இருக்கும், ஒரு தனி கொண்டாட்டம் இருக்கும், ஒரு தனி சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அதனால இன்னைக்கு நம்ம ஊர் மக்கள் கிட்ட கேட்டு பார்க்கலாம், உங்க ஊர்ல விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுவீங்க, என்ன ஸ்பெஷல் இருக்கும் அப்படின்னு.
2: வணக்கம், வணக்கங்க. என் பேர் வந்து மகேஷ்குமாருங்க. நாங்கள் இங்கே தேர்முட்டிலேருந்து பேசுறேங்க. உங்க ஊர்ல வந்து மிகப்பெரிய இதே வந்து ராஜகணபதி கோயில்னு சொல்லிட்டு அதுதான் ஃபேமஸான கோயில். இப்ப ஏதோ ஒரு வண்டி வாங்கினாலும் சரி, ஒரு தொழில் தொடங்கினாலும் சரி, அவரை கும்பிட்டு வந்துதான் ஆரம்பிக்கிறாங்க. சேலத்துல வந்து விநாயகர் சதுர்த்தி வெகு விமர்சையா கொண்டாடுவாங்க, மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.
3: வணக்கம், என் பேர் பூர்ணிமா, சேலத்துல இருந்து நான் பேசுறேன். எங்க ஊர்ல விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுவாங்கன்னா, நாங்கெல்லாம் காலையில எழுந்திரிச்சு தலை குளிச்சுட்டு சாமி எல்லாம் கும்பிட்டு வீட்டுல பொங்கல் சுண்டல் எல்லாம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் சாப்பிட்டு காலைல ஒரு 10 மணி நாங்க கோயிலுக்கு போவோம். கோயிலுக்கு போனா அங்க கணபதி ஹோமம் நடத்துவாங்க, அப்புறம் அபிஷேகம் பார்க்கலாம், சிறப்பு பூஜை நடத்துவாங்க, வெள்ளிக்காவசம் எல்லாம் சாத்தி அலங்காரம் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் டைம்ல எல்லாமே ஃபங்க்ஷனு கேம்ஸ் ஃபன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்கும். அதுவும் பார்த்துட்டு பிரசாத எல்லாமே சாப்பிட்டு பொங்கல் சுண்டல் வாங்கிட்டு கொழுக்கட்டை முக்கியமா இருப்போம் எப்பயுமே. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு தன் கிளம்பிடுவோம். இப்படிதான் எங்களது விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம். பசங்க எல்லாருமே நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏரியா சைட் எல்லாம் ட்ரம்ஸ் வச்சு விளையாடிக்கிட்டு அந்த சிலம்பாட்டம் எல்லாம் நடக்கும், கரகாட்டம் எல்லாம் எடுப்பாங்க, இதெல்லாம் நிகழ்ச்சி மாதிரி நடத்துவாங்க ஒரு குழு. அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு சாமி சாலையை தூக்கிட்டு போய் எப்பயும் போல மேட்டூர் டேம் கிட்ட எடுத்துட்டு போய் கரைச்சிருவாங்க. நன்றி, இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
1: உங்க வீட்டுல விநாயகர் சதுர்த்தி எப்படி எல்லாம் கொண்டாடுவாங்க?
4: வணக்கம், என் பேரு ராமானுஜம், நான் காக்காபாளையம்லேருந்து பேசுகிறேன். எங்கள் வீட்டில் எப்படி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவாங்கன்னா, ஒரு சின்ன சைஸில் களிமண் விநாயகர் வாங்கிட்டு வந்து காலையிலேயே அவருக்கு என்னென்னலாம் படசல் வைக்கணுமோ எல்லாம் வச்சுட்டு அதை அப்படியே பூஜை பண்ணிட்டு காலையிலையும் சாயந்தரமும் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக 3 நாளோ 5 நாளோ சாமியை வச்சு பூஜை பண்ணிவிட்டு அது 3வது நாளோ 5வது நாளோ எடுத்துகிட்டு போய் கரைச்சிட்டு வந்துடுவோம். இப்படி தான் நாங்கள் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம். இதை கேட்டுன்னு இருக்க எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
5: வணக்கம், என்னோட பேர் தான் ராம், நான் சேலம் அம்மா.

0: பேட்டையிலேருந்து பேசுகிறேன். எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுவோன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே எந்திரிச்சிட்டு நேரத்தில் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். எங்கள் வீட்டில் ஒரு குட்டி சிலை இருக்குது. அந்த சிலை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரேடியம் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம நைட்டு வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிலையிலேருந்து லைட் வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கும் நைட்டு ஃபுல்லாக. அந்த சாமி சிலையை எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிட்டு அதை அலங்காரம் பண்ணுறதுக்கு சாமி பூஜை அறையிலே வச்சுட்டு பால், பழம், தேங்காய், பொறி இதெல்லாமே வாங்கி அப்புறம் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் பெரியவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஒரு பூஜை போட்டுட்டு அப்படியே நாள் ஃபுல்லாக எல்லாம் உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம்னாலே கலகலன்னு நாளே போயிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்டேன்னா தெருவுக்கு தெருவுக்கு இப்படி பிள்ளையார் சிலை வச்சுருப்பாங்க, அங்கே போய் கொஞ்சம் நேரம் இருந்தாலே நைட் ஆகிடுங்க. இப்படி தான் எங்கள் வீட்டில் வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோங்க. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்ங்க.
1: நம்ம மக்கள் எல்லாருமே அவங்க ஊர்லேயும் அவங்க வீட்லேயும் எப்படிலாம் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு ரொம்பவே அருமையாக சொன்னாங்க. ஸோ எல்லாருக்குமே சோனா வானொலி சார்பாக இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
2: சோனா எஃப்எம் 107.8 விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
4: சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக கவிதேடல் பதிப்பகத்துடைய தலைவர் நிறுவனர் கோகுல் காளியப்பன் சார் நம்ம கூட இணைஞ்சு நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. சார், 750 புத்தகங்களுக்கு பக்கமாக வந்து வெளியிட்டிருக்கிறீங்க, இந்த ஒரு பயணம் பற்றி சொல்லுங்கள் சார்.
5: உண்மையாக சொல்லணும்னா 4 பயணம் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடியே கவிதேடல் கலையளிக்கம் என்ற ஒரு 2 அதில் இந்த 4 பயணம் ரொம்ப எளிதாக கடந்து வந்த பாதைன்னு சொல்லிட முடியாது. ரொம்ப கடினம். ஒரு தமிழ் சார்ந்த, அதாவது தமிழுக்கே சம்மந்தம் இல்லாத துறையிலேருந்து தமிழ் சார்ந்த ஒரு பணி செய்கிறதுன்றது ரொம்ப சிரமம். அந்த வகையில் முதல்ல அவங்களை யாருமே கொண்டாட மாட்டாங்க. இந்த தமிழ் சார்ந்த பணி செய்கிறோன்ற போது இது என்ன உனக்கு காசு எவ்வளோ கொடுக்குறது, முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது 1000, 1500 இந்த மாதிரியான வருமானங்கள் தான். அதுக்கு நிறைய இரவுகளில் நம்ம செலவழிக்க வேண்டியதாக இருந்துச்சு. வேலைக்கும் போகணும், வேலைக்கு போயிட்டு வந்து இந்த பணியும் பண்ணணுன்ற போது வீட்டில் இருக்க என்னுடைய ரொம்ப மோட்டிவேட்டர்னு சொன்னீங்கன்னா அம்மா, அப்பா தான். அப்பாவோட அம்மாவே ஒரு சில பட்டில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் இதை பண்ணுற, எதுக்காக பண்ணுற, இந்த மாதிரியான கொஷின்கள் கேட்க ஆரம்பிச்சும் போது ரொம்ப வழியாக இருந்தது. இது நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்று இருந்தால் கண்டிப்பாக இந்த உயரம் வந்திருக்க முடியாது. கவிதைன்ற பேரம் எழுதுறம் வந்திருக்காது. முதல் புத்தகம் ஓரளவுக்கு திருப்தியை தந்தது. 2 புத்தகத்தில் கற்றுக்கிட்டேன். 3 புத்தகங்கள் ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சது. முதல் வருஷம் முடிகிற வரைக்குமே எனக்கு ஒரு 10-20 புத்தகங்களை தாண்டலை. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்தேன். இதில் 3 கிட்டத்தட்ட ஒருத்தராக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். கவிதைன்றது கோகுல் மட்டுமே இருந்தாங்க. இப்போ 4 வரும்போது, அதாவது 2025 தான் கவிதைகளுடைய பொற்காலம் சொல்லலாம். 2024 வரைக்குமே நிறைய அடி, எங்கே போனாலும் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு குறையை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த குறைகள் எல்லாத்தையுமே கேட்டு இது சரியாக, எல்லா குறைகளுமே நம்ம அடிக்கிறதுக்காக மட்டுமே வராதில்ல, நம்மளை தூக்கி விடுறதுக்காகவும் நம்மளை சரி செய்கிறதுக்காகவும் நிறைய குறைகள் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரியான குறைகள்லாம் பார்த்து எது தேவையானதோ அதில் எல்லாம் திருத்திக்கிட்டு கிட்டத்தட்ட அந்த ஃபஸ்ட்டு 3 கவிதேடலில் நான் அந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் பண்ணணும் சொல்லுவாங்கள்ல, அந்த பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணதுக்கான காலம். அதுக்கடுத்த 1 கிட்டத்தட்ட 300 நம்ம வெளியிட்டு அதுக்கு ஒரு தகவல் பதிப்பறவை நமக்கு ஒரு கௌரவமும் கொடுத்துருந்தாங்க. ஈரோடு புத்தகத்துள்ள மாதிரியான புத்தக திருவிழாக்கெல்லாம் நம்மளுடைய நண்பர்களுடைய பதிப்பகங்களில் புத்தகங்கள் வந்துட்டுருக்கும். அதனால் கவிதேலனுடைய பயணம்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 ரொம்ப சிரமமாக இருந்தது. இப்போ ஓரளவுக்கு நல்லபடியாக வந்துட்டுருக்கு. கவிதேலில் கிட்டத்தட்ட 20 நம்மளோட பயணிச்சிட்ருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் கவிதேல் பதிப்பதனுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்காங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமான சாட்சின்னா அந்த கவிதேல் நிகழ்ச்சி கலைச்சங்கம் 2026 இப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை வச்சிருந்தோம்.
4: ஞாயிற்றுக்கிழமை சார் அந்த போஸ்டர்லாம் கூட பார்த்தேங்க சார்.
5: கண்டிப்பாக
4: கண்டிப்பாக சார். சார், தொடர்ந்து உங்களுடைய அந்த பயணம் பற்றி இன்னும் சில விஷயங்கள், உங்களுடைய ஃபேமிலி பற்றியும் என்னென்ன சில விஷயங்கள் பேசலாங்க சார். இப்போ பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, எல்லாரும் பாடல்களை கேட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனாயப்பம் 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி.

0: மண்ணை காப்பது விவசாயி, நம் உடலை காப்பது பாரம்பரிய உணவு, இரண்டையும் காப்பது நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: எட்டு தீக்கும் நம் குரல்,
4: எட்டு தீக்கும் நம் குரல்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
6: சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்னைக்கு கவிதேடல் பதிப்பகத்துடைய நிறுவனர் கோகுல் காளியப்பன் சார் தான் நம்ம கூட இணைஞ்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க. சார், தொடர்ச்சியாக உங்களுடைய ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள் சார்.
7: என்னுடைய அம்மா நான் முதல்ல மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஜீவன். பசங்களுக்கு எல்லாருக்குமே அம்மா தானே சொல்லுவாங்க, எனக்குமே கிட்டத்தட்ட அம்மா தான். சின்ன வயசில் வந்து ரொம்ப ஊக்கம் கொடுத்து, ஒவ்வொரு இடத்துல எங்கே நான் விழுந்தாலும் பரவாயில்லடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், நீ அடுத்தடுத்த படிகள் போயிடுவேன், நீ வந்துடுவேன், சும்மாவாவது சொல்லுவாங்க ஒரு ஊக்கம் கொடுக்கறதுக்கு. அம்மா பெயர் செல்வி, அவங்க தான் எனக்கு எல்லாமே, எல்லாமாவும் இருந்து இப்போ வரைக்கும். நான் எங்கேயாவது ஒரு இடத்துல நைட்டு வேலை செஞ்சிட்ருக்கும் போது எனக்கு ஒரு ரொம்ப சப்போர்ட்டிவான பர்சன், வேலை செஞ்சிட்ருக்கும் போது அவங்களுக்கு தூக்கம் வராது, அவங்க அந்த ஒரு 12 மணியாலும் சரி 1 மணியாலும் சரி அவ்வளோ நேரத்துக்கு வந்து

0: நமக்கு ஒரு டீ வச்சு கொடுத்து பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவந்தோ திட்டுவாங்க, ஏன்டா அவ்வளோ தூரம் பண்ணுறான்ட்டு. இருந்தாலும் கூட அந்த அவன் அவ்வளோ தூரம் வேலை செய்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டப்பட்டு இப்போது கடைசியாக கிட்டத்தட்ட அந்த ஒரு வருடங்களாக அவங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா என்னால் இது பண்ணவே முடியாது. அதே மாதிரி அப்பா காளியப்பன் ஒரு பம்பை வாசிப்பாளர், பம்பைனா கிராமிய கலைஞர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பம்பை வாசிக்கிறதுலேருந்து தான் எங்களை இவ்வளோ தூரம் வர வச்சாங்க. அப்பானாவே எல்லாருக்குமே பசங்களுக்கு எதிரி தானே, ஸோ அப்படி தான் இருந்தது. ஆனால் அவருடைய கஷ்டத்தை நான் வேலைக்கு போனதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த வகையில் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்துருக்காருன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போலேருந்து அவர் அந்த எதிரின்ற கண்ணோட்டத்துலேருந்து வேறு வழியாக மாறிட்டார். அப்பவும் இந்த பதிப்பகம் சார்ந்த வகையில் அவர் எந்த வகையில் எனக்கு உறுதுணையாக இருக்காருன்னா, இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட முதல் நூல் ஸ்டார்ட் ஆகும்போது அவங்க என்னை பார்த்த விதம் வேறு. அந்த அவங்களுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது இருந்துச்சு, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. கிராமத்தில் இருந்தவங்களுக்கு நம்ம சில விஷயங்களை எஸ் என்னால் முடியும், நான் இதுலேருந்து மேலே வந்துடுவேன் அப்படின்றத அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அவங்க எந்த வகையிலனாலும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட இப்போது இந்த ஃபங்க்ஷனுக்கே சொல்கிறேனே, இங்கே சேலத்தில் என்னுடைய ஷீல்டு பாஸ்லாம் மாட்டிக்கிச்சு. வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட இங்கே 3 மணி நேரம் ட்ராவல் சேலத்துலேருந்து இங்கே வரத்துக்கு. அந்த ட்ராவலை வண்டியிலேயே ஓட்டிகிட்டு வந்து இங்கே பக்கத்தில் நெய்மேடோ சம்த நெத்திமேடோ சம்வர் இங்கே பக்கத்தில் இருக்குது, அங்கேருந்து வண்டியிலே எனக்காக கஷ்டப்பட்டு எட்டு வந்து கொடுத்தாரு. இவ்வளோ தூரம் அதெல்லாம் செய்யணுன்றதில்ல, யாராவது ஒரு ஆள் சொல்லி பண்ணிடலாம், வேறு ஒருத்தர் நம்ப முடியாது, நம்மளே போகலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வகையிலும் உறுதுணையாக இருந்து நம்ம பையன் மேலே வரும். இது வரைக்கும் என் அப்பாவும் சரி அம்மாவும் சரி இந்த ஒரு ஒரு காலத்தில் வீட்டில் ஒரு வேலை எனக்கு வச்சது கிடையாது. மாடு இருக்குது, கண் இருக்குது, பால் கறக்கிறது எல்லாமே இருக்குது. எவ்வளோ கடினமான காலமாக இருந்தாலும் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. பையன் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறான், அவனுக்கு என்னென்ன சப்போர்ட் வேணுமோ எல்லாமே பண்ணலாம்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் நமக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. இதில் என்னுடைய தங்கையும் நான் சொல்லணும், தேவி 3 குழந்தைகளுக்கு தாய், இப்போது பிரசவத்திலேருந்து வந்திருக்காங்க, நம்ம வீட்டில் இருக்காங்க. இருந்த போதிலும் கூட அவங்களுடைய உடல்நிலையை தாண்டி எனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய ஒரு பர்சன் என்னுடைய மனைவியாகட்டும், எல்லாருமே என்னுடைய குழந்தை எல்லாருமே எனக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அந்த புரிதல் என்னுடைய குடும்பத்தில் இருக்குது. அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இந்த தூரம் இல்லை, இன்னமும் நிறைய தூரங்கள் பயணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்.
1: உண்மையிலேங்க சார், இன்னும் வந்து நீங்கள் நிறைய உயரங்கள் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களுங்க சார். ஒரு புத்தகம் எழுதுகிற ஒரு நபராக இருந்து பதிப்பகம் தேடி அலைஞ்சி ஒரு கட்டத்தில் பதிப்பகம் தொடங்கி பல எழுத்தாளர்களுக்கு ஒரு அடையாளத்தை வந்து உருவாக்கி தந்துட்டுருக்குறீங்க. கிட்டத்தட்ட 750க்கு அதிகமான புத்தகங்களை உங்களுடைய பதிப்பகம் மூலமாக வெளியிட்டிருக்கீங்க. ஸோ இந்த பயணம் ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக வந்துருக்குங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் இன்றைக்கி நீங்கள் வந்து இணைஞ்சதுக்கு.
0: நான் நன்றி சொல்லிக்கிறேன்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப நன்றிங்க சார். ஆ ஓகேங்க சார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேச வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. மணியோ ஒன்னாச்சு, 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆச்சு. சத்யானா வந்தாச்சு உங்கள் கூட பேசுகிறதுக்காக. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் நாள். நானும் கூட இன்றைக்கி வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் காலையிலேயே வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு இதுக்கு மேலே என் லைஃப்பில் நல்லதாக நடக்கட்டும் அப்படி மறந்து நிறைய பேர் ஹோப் வளர்த்துக்கிட்டு இந்நேரம் வந்துட்டு ஜாலியாக வந்துட்டு வீட்டில் வந்து படுத்து தூங்கியிருப்பீங்க. அப்படி இல்லைனா வந்துட்டு வீட்டில் ஏதாவது என்டர்டைன்மெண்ட்டுக்காக நம்ம எஃப்எம் கூட பாட்டு கேட்டுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒரு முறை விநாயகரை நம்ம கும்பிடுறதுக்காக விநாயகருடைய பிறந்தநாளை கொண்டாடக்கூடிய அந்த பண்டிகை தாங்க இந்த விநாயகர் சதுர்த்தி. சரி, இந்த விநாயகர் சதுர்த்தி நம்ம எல்லாருமே வந்து சூப்பராக கொண்டாடுவோம். பொங்கல் வைப்போம், அதுக்கப்புறமா வந்து சுண்டல் வைப்போம், இதெல்லாமே வச்சு விநாயகருக்கு படைச்சு அதுக்கப்புறமா அதை நாமளுமே சாப்பிட்டு நல்லா சூப்பராக வந்துட்டு கொண்டாடுவோம். விநாயகர்கிட்ட இதுக்கு மேலே வர நாளாவது இந்த வருஷமாவது நம்மளுக்கு நல்ல வருஷமாக இருக்கட்டும் அப்படி மாதிரிலாம் வந்துட்டு வேண்டிப்போம். ஆனால் இந்த விநாயகர் சதுர்த்தியை நம்ம எப்படி கொண்டாடினா நல்லதாக இருக்கும்? நம்ம வந்துட்டு பட்டாசு வெடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த கெமிக்கல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கெமிக்கலால் ஆன அந்த விநாயகர் சதுர்த்தியெலாம் வந்துட்டு நம்ம கொண்டாடுறது, அந்த விநாயகர்லாம் வந்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அது மூலமாக வந்துட்டு சுற்றுச்சூழலுக்கு சில மாசுகளை ஏற்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி கொண்டாடுறதை தவிர்த்து நாம் வந்துட்டு பொங்கல் வச்சு

படையல் வச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இந்த கெமிக்கலான விநாயகர் இல்லாமல் களிமண்ணால் ஆன விநாயகர் எல்லாம் வந்துட்டு பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய சுற்றுச்சூழலும் மாசுபடாமல் இருக்கும், அதே நேரத்தில் நம்மளுடைய கொண்டாட்டமுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். முக்கியமாக நம்ம பட்டாசு வெடித்து கொண்டாடலாம், எல்லாமே பண்ணலாம் தப்பு கிடையாது, ஆனால் அது வந்துட்டு எந்த இடத்துல கொண்டாடுறோம் அப்படிங்கிறதும் வந்து நம்ம யோசிச்சுக்கணும். நம்ம ஒரு வந்து மருத்துவமனை கிட்ட போயிட்டு நம்ம வந்து கொண்டாடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பட்டாசு வெடிக்கிறதோ அந்த மாதிரி எடுத்தாலுமே நம்மளுடைய சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படும், அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் அது ஒரு தொந்தரவாக கிடைக்கும். ஸோ அதனால் இந்த விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடினா கரெக்டாக இருக்கும், விநாயகர் சதுர்த்தி பாதுகாப்பான சுற்றுச்சூழலாக மாறணும் அப்படின்னா அதுக்கு எது தேவை, தனி மனிதனுடைய முயற்சியா இல்லை சமூகத்துடைய முயற்சியா? எஸ், இன்னைக்கு இதுதான் தலைப்பாக இருக்குது. பாதுகாப்பான சுற்றுச்சூழல் விநாயகர் சதுர்த்தியை உருவாக்குவது தனி மனித முயற்சியா அல்லது சமூக முயற்சியா? பாதுகாப்பான சுற்றுச்சூழல் விநாயகர் சதுர்த்தியை உருவாக்குவது தனி மனித முயற்சியா சமூக முயற்சியா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்தியம் கூட உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே கேட்கறதுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உடனே ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக முதல் பாடலாகவே ஜாருமுருளியின் பிஎஸ்பி உடைய கம்போல எம்மா எம்மா சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சென்னை பெஸ்டிசைட் மூன்று ரோடு அருகில் சேலம்.
1: தொடர்புக்கு 9994366030.
0: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி. 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுவி. நன்றி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம் வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு

0: முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சலூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸுக்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களோட இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன் அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்கிறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டு இருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
2: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
4: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
5: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்னைக்கான தலைப்பா நம்ம என்ன வந்துச்சிருக்கோம் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக பாதுகாப்பான சுற்றுச்சூழல் விநாயகர் சதுர்த்தியை உருவாக்குவது தனி மனித முயற்சியாக சமூக முயற்சியாக அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக முதல் நேயராகவே ஒரு நேயர் இணைப்பில் வந்துட்டு அவர் கூட பேசலாமா? ஹலோ வணக்கம்.
6: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லா இருக்கிறீங்களா?
5: சூப்பரா இருக்கா, நீங்க சூப்பரா இருக்கீங்களா?
6: ஆ நானும் நல்லா இருக்கிறேன். எப்படி போயிட்டு இருக்கு விநாயகர் சதுர்த்தி எல்லாம்?
5: சூப்பரா போயிட்டு இருக்கணும்.
6: ரொம்ப சந்தோஷம் முதற்கன் உங்களுக்கும் நம்ம சோனா FM லிஸ்னர்ஸ்க்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன்.
5: வாழ்த்துக்கள். நான் வாழ்த்துக்கள் சொல்லுங்க, நான் உங்களோட கருத்துக்கள்.
6: என்னுடைய கருத்துக்கள் அப்படிங்கறது என்ன கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு தனி மனிதனுடைய பொறுப்பு அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லாத நம்ம விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணும் அப்படின்னா ஒவ்வொரு தனி மனிதனும் பொறுப்புணர்வாக இருக்கணும். நான் வந்து இயற்கையில அதற்கு உகந்த ஒரு விஷயமாகத்தான் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவேன். இயற்கைக்கு மாறாக எந்த விதமான விஷயங்களும் இந்த திருவிழா இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டுன்னு ஒவ்வொரு தனி மனிதனும் பொறுப்புணர்வோடு செயல்படும் பொழுது அந்த தனி மனிதன் தான் சமூக

சமூகமாக நாளடைவில் மாறாம். இப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அவங்க அவங்களுடைய பொறுப்புகளை சிறப்பாக செஞ்சாங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சேர்ந்ததுதான் சமூகமா மாறுது. அப்போ நிறைய நபர்கள் வந்து இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பொறுப்புணர்வோட தனியா அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை, சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத நான் ஒரு விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடணும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்போ கோ பயோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாஸ்

0: சூப்பர் நான் ரொம்ப சூப்பராகவே உங்களோட கருத்துல பரிந்துட்டீங்க ரொம்ப
1: நன்றிண்ணா
0: நன்றி சந்திரசேகரனா ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவரோட கருத்துல பகிர்ந்துக்கிட்டாரு அதாவது விநாயகர் சிலைகள் இருக்கு இல்லையா அது வந்து பிளாஸ்டிக்காக இல்லாமல் நம்ம வந்துட்டு களிமண்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அப்படிங்கிறது தான் அவரோட கருத்துல பகிர்ந்துக்கிட்டாரு இதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக மதன் தங்கதுரையுடைய யாரு அவ இங்கே இருக்கா அந்த சாங் வந்துகிட்டே இருக்குது கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: எஃப்எம் 107.8 விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம்.
1: சங்கடங்களை தீர்க்கும் சதுர்த்தி நாயகனே, எங்களின் சங்கடங்கள் போக்கிடும் அருள் போகனே.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இன்னைக்கான தலைப்ப நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, பாதுகாப்பான சுற்றுச்சூழல் விநாயகர் சதுர்த்தியை உருவாக்குவது தனி மனித முயற்சியா இல்ல ஒரு சமூக முயற்சியா அப்படிங்கறதா வந்துட்டு இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்புல வந்தாச்சு, அவரு கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம். சொல்லான பண்பாடு போல சத்யா அவர்களுக்கும் நமது அந்த நேரத்துக்கு நண்பர்கள் வணக்கம். திருப்பூர் மாவட்டம் மூணு ராகவன்.
3: வணக்கம் அண்ணா. வணக்கம்.
4: பாதுகாப்பான அதாவது சுகாதாரம் சுற்றுச்சூழல் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவது தனி மனித முயற்சியால சமூக முயற்சியாங்கிறீங்க.
3: எப்படின்னு
4: கேட்டீங்கன்னா, தனி மனித முயற்சியோட சமூக முயற்சிகள் மெயினா இருக்குது. ஏன்னா விநாயகரை பல பல பெரிய உருவங்கள் எல்லாம் பண்ணி இருந்து கூட இங்க மூலவில் எல்லாம் பண்ணி பதிவிடுறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஆளு தனியை கும்பிட்டு அது என்ன ஒரு கூட்டமா இருந்தாரு என்ன கும்பலான்னு தெரியாது. சமூக முயற்சி அது செய்யறத அது நல்லா இருக்கு. அத எப்படின்னு கேட்டீங்கன்னா, செயற்கையான இதுல எல்லாம் இது பண்ணி அந்த விநாயகர் இது பண்ணி கொண்டு போய் தண்ணியில கரைக்கிறாங்க ஆட்டுல. அது மாதிரி இது இல்லாம இயற்கையான முறையில் இது ஒண்ணுதான் இருந்தாதான் மிக நல்லது. ஏன்னா ஆற்றுல கழிச்சாங்கன்னா அதனால வந்து சமூகம் பண்ண யாரு இருந்தாலும் போய் இது பண்ணாங்கன்னா அதனால குளிக்கிறவங்களுக்கு அந்த அடிப்பு உடம்புல பிரச்சனை வருவங்கலாம். அதாவது எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, நல்ல இயற்கையான முறை செய்யப்படும் விநாயகர் இது பண்ணவங்க கெமிக்கல் செயற்கையான இது பண்ணதுகள் எல்லாம் இவனையும் கொண்டு போய் கரைக்க கூடாது. அது விதியே இருக்குது. அதையெல்லாம் எத்தனை பேர் செயல்படுத்துறாங்க சமூகம் சேர்ந்து அதை இது பண்ணணும். ஏன்னா தனி மனிதனா வேணா ஒண்ணு சொல்றேங்க, ஏன்னா 108 முறை சொல்ல முடியுமா என்னமோ தெரியல. நாம 21 வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு சுருக்கமான நாலு வரி இதை மட்டும் சொல்லிடலாங்களா
3: கேட்டு?
4: அது சொன்னோம்னா 108 நான் 108 முறை நாளில் சொல்லலன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி 24 40 குறைச்சி சொல்லலாம். அதை சொல்லிட்டு வந்தா கல்வி அறிவு வளர்ச்சி வரும். அறிவு இருக்கியாவது திங்க எண்ணங்கள்ல எல்லாம் நீங்க நல்ல எண்ணங்கள் நடக்குங்க. அது சர்வ வித்யா கணபதி மந்திரம். அந்த நாலு வரி மட்டும் நான் அது சோனா பண்புக்காக நான் சொல்லிக்கிறதுனால சொல்றேங்க. சொல்லுங்களா, பதிவு பண்ணிக்க அப்படியா? ஐம் குழும் ஓம் கிரீம் கிரீம் கிளீம் கிளம் கம் கணபதியே வரவரத ஐம் குழும் சர்வ வித்யான் தேகி ஸ்வாகா ஸ்வாகா ஸ்வாகா அவ்வளவுதானுங்க. என்னங்க
3: சூப்பர்ண்ணா,
4: இது இதை வச்சு சொல்லிலேயே வந்துருங்கல்ல. கல்வி வளர்ச்சி வருது, அறிவுறுத்தியா தீய எண்ணங்கள் இதெல்லாம் வருங்கள. நீங்க நல்ல எண்ணம் நல்ல எண்ணமெல்லாம் வந்துரு. தனி மனிதனாவது சொல்றேன், இதை கேட்டு சமூகத்துல எல்லாரும் மனசார அதை சொல்லி அதை கரைச்சாங்கன்னா நல்லது. அது இயற்கையான முறையில இது ஒண்ணு செய்யப்பட்ட விநாயகர் விஷயத்துல ஏதோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் வந்து சோனா பொன் மொழிக்கு நன்றி கூறி சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் சிறப்பு நான் படிச்சுட்டு வந்ததுங்க. சமஸ்கிருதம் சொல்லுவாங்க அந்த மொழியிலேங்க. நம்ம சோனா பொன் மொழிக்காக சொல்லிட்டு யாரும் வெளியே சொல்லுவாங்கன்னா இருந்தாலும் உங்களுக்காக நம்ம சமூகத்துக்காக நான்
3: சொல்லியிருக்கிறேங்க.
4: வாய்ப்பு தந்தமைக்கு மிக்க நன்றி. சமூக முயற்சியே அதுல முக்கியம். பாதுகாப்பான சுகாதாரமான இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறது சமூக முயற்சியில இருக்குது.
3: பிளாஸ்டிக்
4: செயற்கையாக இல்லாம இயற்கையான கனவு உருவம் செஞ்சு ஆற்றில் கலைஞர் மந்திரங்களை சொல்லுங்க. அதுதான் நல்லது. மிக்க நன்றிங்க.
3: திருப்பூர் மூலனூர்ல இருந்து ஆதவன் ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவரோட கருத்துல பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது அதே மாதிரி சில மந்திரங்களையும் வந்துட்டு கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ இதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பகிர்ந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்காக பிளேசியோடைய தன்னானே நானே சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
4: ரமேஷ், எனக்கு ஒரு டவுட். உனக்கு நீதான் டவுட் வரல, என்ன டவுட்? உன்னை ஏன் ரமேஷ் ரமேஷ் எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா? தெரியலையே. ஏன்? ஏன்னா உன் பேரு ரமேஷ்.
5: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.
6: சோனா எஃப்எம் 107.8 விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம்.
0: ஹலோ நேயர்களே, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. ஸோ எல்லாருக்குமே இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடுகளில் மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் முழுக்கவே விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் களை கட்டி இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தனி வழக்கம் இருக்கும், ஒரு தனி கொண்டாட்டம் இருக்கும், ஒரு தனி சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அதனால இன்னைக்கு நம்ம ஊர் மக்கள் கிட்ட கேட்டு பார்க்கலாம், உங்கள் ஊரில் விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுவீங்க, என்ன ஸ்பெஷல் இருக்கும் அப்படின்னு.

0: வணக்கம் வணக்கம்ங்க. என் பேர் வந்து மகேஷ் குமாருங்க. நாங்க இங்க தேர்முட்டில இருந்து பேசுறேங்க. உங்க ஊர்ல வந்து மிகப்பெரிய இதே வந்து ராஜகணபதி கோயில்னு சொல்லிட்டு அதுதான் பேமஸான கோயில். இப்ப ஏதோ ஒரு வண்டி வாங்கினாலும் சரி, ஒரு தொழில் தொடங்கினாலும் சரி, அவர் கும்பிட்டு வந்துதான் ஆரம்பிக்கிறாங்க. சேலத்துல வந்து விநாயகர் சதுர்த்தி வெகு விமர்சையா கொண்டாடுவாங்க. மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.
1: வணக்கம், என் பேர் பூர்ணிமா, சேலத்துல இருந்து நான் பேசுறேன். எங்க ஊர்ல விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுவாங்கன்னா, நாங்கெல்லாம் காலையில எழுந்திரிச்சு தலை குளிச்சுட்டு சாமி எல்லாம் கும்பிட்டு வீட்டுல பொங்கல் சுண்டல் எல்லாம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் சாப்பிட்டு காலைல ஒரு 10 மணி நாங்க கோயிலுக்கு போவோம். கோயிலுக்கு போனா அங்க கணபதி ஹோமம் நடத்துவாங்க, அப்புறம் அபிஷேகம் பாக்கலாம், சிறப்பு பூஜை நடத்துவாங்க, வெள்ளி கவசம் எல்லாம் சாத்தி அலங்காரம் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் டைம்ல எல்லாமே ஃபங்க்ஷனு கேம்ஸ் ஃபன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்கும். அதுவும் பார்த்துட்டு பிரசாதம் எல்லாமே சாப்பிட்டு பொங்கல் சுண்டல் வாங்கிட்டு கொழுக்கட்டை முக்கியமா இருப்போம் எப்பயுமே. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு தன் கிளம்பிடுவோம். இப்படிதான் எங்களது விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம். பசங்க எல்லாருமே நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏரியா சைடு எல்லாம் ட்ரம்ஸ் வச்சு விளையாடிக்கிட்டு அந்த சிலம்பாட்டம் எல்லாம் நடக்கும், கரகாட்டம் எல்லாம் எடுப்பாங்க. இதெல்லாம் நிகழ்ச்சி மாதிரி நடத்துவாங்க ஒரு குழு. அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு சாமி சாலையை தூக்கிட்டு போய் எப்பயும் போல மேட்டூர் டேம் கிட்ட எடுத்துட்டு போய் கரைச்சிருவாங்க. நன்றி. இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
2: உங்க வீட்டுல விநாயகர் சதுர்த்தி எப்படி எல்லாம் கொண்டாடுவாங்க?
3: வணக்கம், என் பேரு ராமானுஜம், நான் காக்காபாளையம்ல இருந்து பேசுறேன். எங்க வீட்டுல எப்படி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவாங்கன்னா, ஒரு சின்ன சைஸ்ல களிமண் விநாயகர் வாங்கிட்டு வந்து காலையிலேயே அவருக்கு என்னென்னலாம் படசல் வைக்கணுமோ எல்லாம் வச்சுட்டு அதை அப்படியே பூஜை பண்ணிட்டு காலையிலையும் சாயந்தரமும் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெகுலரா 3 நாளோ 5 நாளோ சாமியை வச்சு பூஜை பண்ணிட்டு அது 3வது நாளோ 5வது நாளோ எடுத்துட்டு போய் கரைச்சிட்டு வந்துருவோம். இப்படிதான் நாங்க விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம். இதை கேட்டுன்னு இருக்க எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
4: வணக்கம், என்னோட பேர் தான் ராம், நான் சேலம் அம்மாப்பேட்டையிலேருந்து பேசுகிறேன். எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுவோன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே எந்திரிச்சிட்டு நேரத்தில் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். எங்கள் வீட்டில் ஒரு குட்டி சிலை இருக்குது. அந்த சிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரேடியம் மாதிரி இருக்கும். இப்போ நான் நைட்டு வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிலையிலேருந்து லைட் வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கும் நைட்டு ஃபுல்லாக. அந்த சாமி சிலையை எடுத்து சுத்தம் பண்ணிட்டு கழுவிட்டு அதை அலங்காரம் பண்ணுறதுக்கு சாமி பூஜை அறையிலே வச்சுட்டு பால் பழம் தேங்காய் பொறி இதெல்லாமே வாங்கி அப்புறம் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் பெரியவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஒரு பூஜை போட்டுட்டு அப்படியே நாள் ஃபுல்லாக எல்லாம் உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம்னாலே கலகலன்னு நாளே போயிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்டேன்னா தெருவுக்கு தெருவுக்கு எப்படி பிள்ளையார் சிலை வச்சுருப்பாங்க, அங்கே போய் கொஞ்ச நேரம் இருந்தாலே நைட் ஆகிடுங்க. இப்படி தான் எங்கள் வீட்டில் வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோங்க. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்ங்க.
2: நம்ம மக்கள் எல்லாருமே அவங்க ஊர்லேயும் அவங்க வீட்லேயும் எப்படிலாம் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு ரொம்பவே அருமையாக சொன்னாங்க. ஸோ எல்லாருக்குமே சோனா வானொலி சார்பாக இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
5: சோனா FM 107.8 விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இன்னைக்கான தலைப்பா என்ன இருக்குது அப்படின்னா, பாதுகாப்பான சுற்றுச்சூழல் விநாயகர் சதுர்த்தியை உருவாக்குவது தனி மனித முயற்சியா சமூக முயற்சியா அப்படிங்கிறத இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் வந்து இணைப்பில் வந்தாச்சும் கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், நான்
1: ருக்மணி அம்மா தாதுக்கப்பட்டியில இருந்து பேசுறேன். சூப்பர் பாட்டி, சூப்பர். சொல்லுங்க பாட்டி, உங்களுடைய கருத்துக்கள்
2: என்ன? தலைப்பு ஒரு வாட்டி சொல்லுங்க.
1: பாதுகாப்பான சுற்றுச்சூழல் விநாயகர் சதுர்த்தியை உருவாக்குவது தனி மனித முயற்சியா இல்ல சமூக முயற்சியா?
2: சரி, இது வந்து தனி மனிதன் முயற்சிங்கிறது கரெக்ட். ஆனா தனி மனிதன் வந்து கூட்டாக சேரும் போதுதான் சமூகமாக மாறுது. இது இது வந்து ஒரு திருவிழாங்கிறதுனால ஒரு சமூகமா இருந்தாதான் அது நல்ல ஒற்றுமையை காட்டும். ஆனா தனி நாலு பேர் தனி மனிதன்கள் சேர்ந்தா ஒரு சமூகம்னு சொல்றோம். அப்போ இத பாதுகாக்கிறதுக்காக நாம விநாயகர் விநாயகன் மட்டும் இல்ல, எந்த சிலையை எடுத்தாலும் நம்ம அந்த பிளாஸ்டிக்கு தெர்மலு இதெல்லாம் கலக்காம நல்ல களிமண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகளை தான் வைக்கணும். அத தண்ணியில கறக்கும் போது எல்லாரும் மக்கள் குடிதண்ணீர் யூஸ் பண்ற ஒரு இதெல்லாம் கரைக்காம செயற்கையா ஒரு தொட்டியாட்டம் உருவாக்கி அதெல்லாம் வந்து கலக்க வைக்கலாம். அப்படி வரும்போது யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சாமி.
1: சூப்பர் பாட்டி, ரொம்ப சூப்பராகவே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து விட்டீங்க, ரொம்ப நன்றி பாட்டி.
2: நன்றி.
1: ருக்மணி பாட்டி ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது கண்டிப்பாக தனி மனித முயற்சியை விட சமூக முயற்சி தான் வந்துட்டு பெட்டர், அதுதான் வந்துட்டு பாதுகாப்பான ஒரு விநாயகர் சதுர்த்தியை உருவாக்கும் அப்படி மாதிரி அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்காக அகேஷோடைய அரண்மனை சாங் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: வயலில் விளைந்த பழங்களையே அதிகம் உண்போம். பருவநிலைக்கேற்ற சத்துக்களோடு வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: என்றும் நலமுடன்
2: என்றும் நலமுடன்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சி 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. காலையில் நம்மை சுற்றி மதி 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி அப்படின்னாவே போதுங்க, அப்பப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ இன்றைக்கி நம்ம 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, பாதுகாப்பான சுற்றுச்சூழல் விநாயகர் சதுர்த்தியை உருவாக்குவது தனி மனித முயற்சியா அல்லது சமூக முயற்சியா? பாதுகாப்பான சுற்றுச்சூழல் விநாயகர் சதுர்த்தியை உருவாக்குவது தனி மனித முயற்சியா சமூக முயற்சியா அப்படிங்கிறதான் இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இப்போது நம்ம வந்து சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கணும், அதே நேரத்தில் பண்டிகையையும் வந்து சந்தோஷமாக கொண்டாடணும், இது ரெண்டும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளோட மைண்டில் கண்டிப்பாக வரும். அதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தேன், ஒரு அப்டேட் பார்த்துருந்தேன். அந்த அப்டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சின்ன குட்டி தான் வந்துட்டு விநாயகர் சிலை, ஆனால் அந்த விநாயகர் சிலை வந்து களிமண்ணால் செய்யப்பட்டது தான், அதுக்குள்ளார சீட்ஸ் அதாவது விதைகள் இருக்குது இல்லையா, அது வந்துட்டு புதைச்சி வச்சுருக்காங்க. அது வந்துட்டு நாங்கள் போய் கரைக்கும் போது நம்ம ஒரு நீர்நிலைகள் ஏதாவது கரைக்கிறோம் அப்படின்னா, அந்த களிமண் ஓரமாக ஒதுங்கும் போது அதுலேருந்து செடிகள் முளைத்து வருது, அது மூலமாக செடிகள் காய்கறிகள் அதை வந்து பரவுது அப்படிங்கிறதுனால அந்த ஒரு நல்ல விஷயத்தை அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா கூட சுற்றுச்சூழலையும் நம்மளால் பாதுகாக்க முடியும், அதே நேரத்தில் நம்மளுடைய பண்டிகையுமே நம்மளால் பயங்கரமாக என்ஜாய் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த கெமிக்கல் இதெல்லாம் மாதிரி வச்சு நாம் வந்து அதை கொண்டு போய் நம்ம வந்து கரைச்சோம் அப்படின்னா, அது தேவையில்லாத உடல்நல பிரச்சனைகள் திரும்ப நமக்கே தான் வந்து கொண்டு வந்து கொடுக்கும், ஏன்னா அதே தண்ணி தான் வந்து குடிக்கவும் போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம விநாயகர் சதுர்த்தியை பாதுகாப்பாக அதே நேரத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்போடு நம்ம கொண்டாடணும் அப்படின்னா கண்டிப்பாக நன்மைகள் நமக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தோட நான் இங்கிருந்து கிளம்புறேன், திரும்ப நாளைக்கு நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் உங்களுக்கு மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடுபடுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பாபினர்களை நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. ஆரோக்கியமான பல விஷயங்களை நாகராஜ் தினமுமே உங்க கூட பகிர்ந்துட்டு இருப்பேன். இன்னைக்கும் ஆரோக்கியமான நிறைய விஷயங்களை நம்ம வந்து பேச போறோம். அப்படி முதல் விஷயமா என்ன விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம நார்மலா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கேன் இல்லைங்களா, இப்ப நான் வந்து அப்படி கையில சொடக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறேன். நேர்கள் கேட்டுட்டு இருக்க நிறைய பேர் வந்து கையில சொடக்கெல்லாம் வந்து போட்டுட்டு அந்த சத்தம் வரும்போது ஒரு நல்ல ஒரு குட் ஃபீல் கிடைக்கும். ஸோ அதனால கை கால்கள்ல அந்த சடக்கு வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சடக்கு எடுக்கிறதுனால நன்மைகள் இருக்கா, தீமைகள் இருக்கா, எதனால் வந்து இது எடுக்கிறாங்க, அதே மாதிரி இது எடுக்கும்போது அந்த ஏன் அந்த சத்தம் வருது, அது நமக்கு வந்து ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது, அதே மாதிரி தொடர்ந்து அது நம்ம அடிக்கடி வந்து அந்த மாதிரி சடக்கு போட்டுட்டே இருந்தால் என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களில் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். அதாவது மூட்டு இணைப்புகளில் சைனோவியல் திரவத்தில் இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜன், அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு, இந்த மாதிரி வாயுக்கள் வந்து உடைகிறதுனால இல்லாட்டி மூட்டு இணைப்புகள் வந்து விலகும்போது இந்த சத்தம் வந்து கேட்குது. சொடக்கு போட்ட உடனே தசைகள் மூட்டுகளில் ஒரு இறுக்கம் தளர்ந்து உடல் லேசானதாகவும் புத்துணர்ச்சியாகவும் வந்து உணர்றது, எல்லாருக்குமே ஒரு திருப்தி கிடைக்கும். இப்போ மூட்டுகளில் தேங்கியிருக்கக்கூடிய அந்த அழுத்தத்தை வந்து குறைச்சி அதை சுலபமாக அசைக்கிறதுக்கும் வந்து உதவும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய தீமைகள் அப்படின்னா, அடிக்கடி ஒரே இடத்துல நம்ம அழுத்தம் கொடுத்து சொடக்கெடுக்கும்போது மூட்டு இணைப்புகளை சுற்றி இருக்கிற அந்த தசை நார்கள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து பலவீனப்படுமா. அதே மாதிரி கை விரல்களில் தொடர்ந்து நம்ம பலமாக அந்த நெட்டி முறிக்கிற மாதிரி நம்ம வந்து அந்த சொடக்கு எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நாளடைவில் கைகளில் அந்த பிடிமானம் வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி அதிகப்படியான ஒரு அழுத்தம் கொடுத்து நம்ம வந்து சொடக்கு எடுக்கும்போது மூட்டுகளில் வலியோ அதே மாதிரி வீக்கமோ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து நெட்டி முறிக்கிறது, அதாவது அந்த சொடக்கு எடுக்கிறது அப்படின்றது தவறு இல்லை, அதனால் நமக்கு வந்து ஒரு குட் ஃபீலிங் கிடைக்கும். ஆனால் அடிக்கடி அது மாதிரி வந்து எடுக்கக்கூடாது. அது எடுக்காட்டியும் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, அதாவது நெட்டி எடுக்காட்டி நம்ம வந்து அந்த மாதிரி சொடக்கு போடாட்டி அதாவது ஆபத்து வந்துடுமா அப்படின்னா இல்லை, ஆனால் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால ஆபத்து வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ நிபுணர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ கட்டாயமாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய இரண்டு பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில், கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ.
0: 4 செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய் இடம் தி ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமாரசாம்பட்டி, குமாரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ், அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்க திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த சாலை முடியுது. இவ்வளவு நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்திருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தாரு இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டணும், அது வந்து ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது அவை. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. நன்றி.
3: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போனை பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
3: என்ன ஆச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
4: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
3: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
5: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
6: டெக் குரு நிகழ்ச்சி
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. இந்த நேரத்தில் நம்ம கூட மருத்துவர் இணைஞ்சிருக்கிறாங்க, சித்த மருத்துவர் தங்கதுரை ஐயா. ஐயா, இன்னைக்கு சர்க்கரை நோய்க்கு இந்த சித்த மருத்துவத்தில் எந்த மாதிரியான தீர்வு இருக்குங்கய்யா?
2: பொதுவாக தான் என்ன சொல்றேன்னு முதல்ல சொன்னது தான், நம்மளுடைய உணவு பழக்கத்தை மாற்றணும். நான் என்ன வேணால் சாப்பிடுவேன், எனக்கு ஒரு மாத்திரை கொடுங்கன்னா அப்படி ஒன்றும் இல்லை. அதனால் நமக்கு மாவு சத்து அவசியம். ஒருவேளை மாவு சத்து, புரியுதுங்களா, ஒருவேளை புரதச்சத்து இருக்கக்கூடிய பயிறு வகைகள், தானிய வகைகள், ஒவ்வொரு வேளை தானிய வகைகள், இப்படி பழங்கள், கீரைகள், நார் சத்துள்ள காய்கீரைகள், இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு தான் ஒரு மருந்து, கூடவே உடற்பயிற்சி செய்யும்பொழுது மட்டும்தான் உங்களுக்கு கட்டுப்படி ஆகும். அதே போல் இந்த ஆவாரம் சொல்லுவாங்க, ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டது, ஆவாரம் பூச்செடி, நாவல் பட்டை, உங்களுக்கு வெந்தயம், இது எல்லாமே சர்க்கரை கட்டுப்படுத்துதல் ஒரு ஒற்றை மருத்துவமாக சொல்லப்படுது. என்னை பொறுத்தவரையில் ஒற்றை மருத்துவங்கிறது பலன் தராது. நம்மளுடைய உணவு முறை, பழக்க வழக்கங்கள், வாழ்வியல் முறைகளை மாறி தான் இந்த மருத்துவத்தை கட்டுப்படுத்த முடியும். அதுக்கான மூலிகை சூரணங்கள் வருது, பஸ்ப செந்தூரங்கள் வருது, மாத்திரை வடிவில் வருது. இதை சாப்பிட்டுக்கிட்டால் மட்டுமே எனக்கு சுகரை கண்ட்ரோல் பண்ணிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வாழ்வியல் முறையும் இங்கே மாற வேண்டியதாக இருக்குது.
1: சார், இதற்கு வந்து வாழ்க்கை முறை மாற்றம் ரொம்ப அவசியமாங்க சார்?
2: ஆ, கட்டாயமாக வாழ்க்கை முறை வேணும். இப்போ வந்து பொதுவாக என்ன நினைக்கிறாங்க, ஆண்களுக்கு தான் உடற்பயிற்சி, பெண்களுக்கு இல்லை அப்படின்றா. யோகாங்கிறது இது ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனை, நமக்கு இல்லைன்றாங்க. அப்போ எப்போ ஐயா மோடி அவர்கள் வந்தார்களோ, இப்போ உலகளாவிய யோகா தினமாக ஆச்சு. அப்போ யாரெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணுமோ அவங்களுக்கு தினமாக யோகா உடற்பயிற்சி கட்டாயமாக தேவை. எந்த உணவு எனக்கு ஏற்புடையது, எந்த உணவு எனக்கு தீங்கு விளைவிக்கும், இதை தெரிஞ்சு நாம தான் கட்டுப்படுத்திக்கணும். அப்போது பசிச்சா சாப்பிடணும், இது பொருத்தமான உணவான்னு பார்க்கணும். இங்கே சமச்சீரான சத்து கொண்ட உணவு வேண்டும். இப்போ நான் ராத்திரி ஆனால் சப்பாத்தி தாங்க சாப்பிட்றேன், சப்பாத்திக்கும் அரிசிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டுமே கார்போஹைட்ரேட் தான், ரெண்டுமே மாவுச்சத்து தான். அப்போ மாவுச்சத்தாகவே சாப்பிட இருக்கும்பொழுது சக்கரை சத்து அதுக்கு செய்யறதான் செய்யும். அப்போது சிறுதானியங்கள் வேணும், பயறு வகைகள் வேணும், இவங்க நல்ல புரோட்டீன் உணவுகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நார் சத்து வேணும், தாது சத்து வேணும், பழங்களை சாப்பிடணும். இந்த மாதிரி சாப்பிடும்போது தான் சக்கரையை கண்ட்ரோல் பண்ண முடியும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாங்க ஐயா, நிறைய விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, நேயர்கள் பாடல்களை கேட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: எஃப்எம் 107.8 விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம்.
1: மோதகமேந்தும் முதற் கடவுளே, எங்கள் சோதனை போக்கிடும் சித்தி விநாயகனே.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க. மன ஆரோக்கியம் பற்றி நிறைய விஷயங்கள் பேசக்கூடிய இந்த நேரத்தில் என்ன விஷயம் பேச போகிறோம் அப்படின்னா, அதாவது நல்ல மன அழுத்தம் இல்லாத ஒரு மைண்ட் செட் வேணும், நல்ல மன ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நல்லா தூங்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் அப்படி தூங்கிறதுக்கு சில விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. அதாவது நல்ல நிம்மதியான தூக்கம் கிடைக்கிறதுக்கு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். அதில் முதல் விஷயம் சரியான சீரான தூக்கம். அதாவது வார இறுதி நாட்களில் அந்த நாட்கள் உட்பட எல்லா நாட்களும் சரியான டைமை ஃபாலோ பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம

டே டு ஃப்ரைடே நைட்டு 9 மணிக்கு தூங்கி காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கிறோம். ஆனால் சாட்டர்டே சண்டே மட்டும் வேறு மாதிரி ஒரு 11 மணிக்கு தூங்கிட்டு 7 மணிக்கு எழுந்திரிக்கிறோம், 8 மணிக்கு எழுந்திரிக்கிறோம். ஏன்னா லீவ் நாள், கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்கலாம், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம அட்டவணையை மீறக்கூடாது. ஸோ அதுதான் சரியான தூக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி எப்பயுமே எந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் இல்லாட்டி ஒரு 15 மினிட்ஸ் அந்த சூரிய வெளிச்சம் இருக்கு இல்லைங்களா மார்னிங் டைம், அதில் வந்து நம்ம வந்து அதை பார்க்கணும், அப்படியே நிற்கணும். ஸோ இதனால் வைட்டமின் டி கிடைக்கிறது மட்டுமே இல்லாமல் நைட்டு நல்லா தூங்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருந்தது அப்படின்னா டீ காஃபி வந்து குடிக்கலாம், ஆனால் நம்ம தூங்கிறதுக்கு ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரத்துக்கு முன்னாடி அதை வந்து நம்ம நிறுத்திடணும். ஏன்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு எனர்ஜியை கொடுக்கும், நமக்கு வந்து ஒரு ஆக்டிவ்னஸை கொடுக்கும். ஸோ நம்ம தூங்குறதுக்கு ஆக்டிவ்னஸும் எனர்ஜியும் தேவையில்லை, நம்ம வந்து அப்படியே ரிலாக்ஸாக இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து அதை தவிர்க்கணும். முக்கியமாக ஸ்க்ரீன் டைம் நம்ம தூங்குறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி நம்ம வந்து ஃபோன்லாம் பார்க்காம இருக்கிறது இன்னும் நல்லது. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள், நிம்மதியாக தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நல்லா அமைதியாக இருக்கணும் நம்ம தூங்கக்கூடிய அறை. அதே மாதிரி நல்லா காத்தோட்டமாக இருக்கணும். நல்லா காத்தோட்டமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நல்லா தூக்கம் வரும். அதாவது நைட் டைமில் நம்ம குளிச்சுட்டு தூங்குறதா தான் நம்ம உடல் வந்து ஒரு சுடுதண்ணிலையோ இல்லை குளிர்ந்த நீர்லையோ குளிச்சுட்டு தூங்கும்போது நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா தூக்கம் வரும். ஸோ இதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் அனுப்பலாம். நம்ம நிலையன் 9787 7107.8. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், எனக்கு ஒரு டவுட் ரா. உனக்கு நீ தான் டவுட் வரல, என்ன டவுட்? உன்னை ஏன் ரமேஷ் ரமேஷ்னு எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா?
2: தெரியலையே.
1: ஏன்? ஏன்னா உன் பேரு ரமேஷ்.
2: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.

0: சோனாயப்பம் 107.8 விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம்.
1: ஹலோ நேயர்களே, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. ஸோ எல்லாருக்குமே இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடுகளில் மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் முழுக்கவே விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் களை கட்டியிருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தனி வழக்கம் இருக்கும், ஒரு தனி கொண்டாட்டம் இருக்கும், ஒரு தனி சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அதனால இன்னைக்கு நம்ம ஊர் மக்கள் கிட்ட கேட்டு பார்க்கலாம், உங்கள் ஊரில் விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுவீங்க, என்ன ஸ்பெஷல் இருக்கும் அப்படின்னு.
2: வணக்கம், வணக்கங்க. என் பேர் வந்து மகேஷ்குமாருங்க. நாங்கள் இங்கே தேர்முட்டியிலேருந்து பேசுகிறேங்க. உங்க ஊர்ல வந்து மிகப்பெரிய இதே வந்து ராஜகணபதி கோயில் சொல்லிட்டு அதுதான் பேமஸான கோயில். இப்ப ஏதோ ஒரு வண்டி வாங்கினாலும் சரி, ஒரு தொழில் தொடங்கினாலும் சரி, அவர் கும்பிட்டு வந்துதான் ஆரம்பிக்கிறாங்க. சேலத்துல வந்து விநாயகர் சதுர்த்தி வெகு விமர்சையா கொண்டாடுவாங்க, மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.
3: வணக்கம், என் பேர் பூர்ணிமா, சேலத்துல இருந்து நான் பேசுறேன். எங்க ஊர்ல விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுவாங்கன்னா, நாங்கெல்லாம் காலையில எழுந்திரிச்சு தலை குளிச்சுட்டு சாமி எல்லாம் கும்பிட்டு வீட்டுல பொங்கல் சுண்டல் எல்லாம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் சாப்பிட்டு காலைல ஒரு 10 மணி நாங்க கோயில் போவோம். கோயிலுக்கு போனா அங்க கணபதி ஹோமம் நடத்துவாங்க, அப்புறம் அபிஷேகம் பார்க்கலாம், சிறப்பு பூஜை நடத்துவாங்க, வெள்ளிக்காவசம் எல்லாம் சாத்தி அலங்காரம் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் டைம்ல எல்லாமே ஃபங்க்ஷனு கேம்ஸ் ஃபன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்கும். அதுவும் பார்த்துட்டு பிரசாதம் எல்லாமே சாப்பிட்டு பொங்கல் சுண்டல் வாங்கிட்டு கொழுக்கட்டை முக்கியமா இருக்கும் எப்பயுமே, அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு தன் கிளம்பிடுவோம். இப்படிதான் எங்களது விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம். பசங்க எல்லாருமே நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏரியா சைடு எல்லாம் ட்ரம்ஸ் வச்சு விளையாடிக்கிட்டு அந்த சிலம்பாட்டம்லாம் நடக்கும், கரகாட்டம் எல்லாம் எடுப்பாங்க, இதெல்லாம் நிகழ்ச்சி மாதிரி நடத்துவாங்க ஒரு குழு. அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு சாமி சாலையை தூக்கிட்டு போய் எப்பயும் போல மேட்டூர் டேம் கிட்ட எடுத்துட்டு போய் கரைச்சிருவாங்க. நன்றி, இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
1: உங்க வீட்டுல விநாயகர் சதுர்த்தி எப்படி எல்லாம் கொண்டாடுவாங்க?
4: வணக்கம், என் பேரு ராமானுஜம், நான் காக்காபாளையம்ல இருந்து பேசுறேன். எங்க வீட்டுல எப்படி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவாங்கன்னா, ஒரு சின்ன சைஸ்ல களிமண் விநாயகர் வாங்கிட்டு வந்து காலையிலேயே அவருக்கு என்னென்னலாம் படசல் வைக்கணுமோ எல்லாம் வச்சுட்டு அதை அப்படியே பூஜை பண்ணிட்டு காலையிலையும் சாயந்தரமும் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெகுலரா 3 நாளோ 5 நாளோ சாமியை வச்சு பூஜை பண்ணிட்டு அது 3வது நாளோ 5வது நாளோ எடுத்துட்டு போய் கரைச்சிட்டு வந்துடும். இப்படிதான் நாங்க விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம். இதை கேட்டுருக்க எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
5: வணக்கம், என்னோட பேர் தான் ராம், நான் சேலம் அம்மாப்பேட்டையிலேருந்து பேசுகிறேன். எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுவோன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே எந்திரிச்சிட்டு நேரத்தில் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். எங்கள் வீட்டில் ஒரு குட்டி சிலை இருக்குது, அந்த சிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரேடியம் மாதிரி இருக்கும். இப்போ நைட்டு வந்து லைட் ஆஃப்

0: வச்சுக்கோங்களேன், அந்த சிலையிலேருந்து லைட் வெளிச்சம் வந்துட்டே இருக்கும் நைட்டு ஃபுல்லாக. அந்த சாமி சிலையை எடுத்து சுத்தம் பண்ணிட்டு கழுவிட்டு அதை அலங்காரம் பண்ணுறதுக்கு சாமி பூஜை அறையிலே வச்சுட்டு பால் பழம் தேங்காய் பொறி இதெல்லாமே வாங்கி அப்புறம் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் பெரியவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஒரு பூஜை போட்டுட்டு அப்படியே நாள் ஃபுல்லாக எல்லாம் உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம்னாலே கலகலன்னு நாளே போயிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்டேன்னா தெருவுக்கு தெருவுக்கு எப்படி பிள்ளையார் சிலை வச்சுருப்பாங்க, அங்கே போய் கொஞ்சம் நேரம் இருந்தாலே நைட் ஆகிடுங்க. இப்படி தான் எங்கள் வீட்டில் வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோங்க. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்ங்க.
1: நம்ம மக்கள் எல்லாருமே அவங்க ஊர்லேயும் அவங்க வீட்லேயும் எப்படிலாம் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு ரொம்பவே அருமையாக சொன்னாங்க. ஸோ எல்லாருக்குமே சோனா வானொலி சார்பாக இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
2: சோனா எஃப்எம் 107.8 விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம்.
3: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
4: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
5: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா வசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
1: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
6: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
7: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிக்கிட்டே இருக்கிறேங்க. இந்த நேரத்தில் நம்மளுடைய பாட்டிமார்கள், நம்மளுடைய தாத்தா பாட்டி ஃபாலோ பண்ண வைத்திய முறைகள், உணவு முறைகள் பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி அந்த உப்பசம், அஜீரணம், குமட்டல் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடனடியாக போயிட்டு ஒரு மெடிக்கலில் மாத்திரை வாங்கி முழுங்குவாங்க. ஸோ அப்போலாம் வந்து இஞ்சி டீ வந்து வச்சு குடிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கும் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதே மாதிரி சளி இருமல் தொண்டை கரகரப்புக்கெல்லாம் ஒரு ஒரு அருமருந்து அப்படின்னா மஞ்சள் பால், டர்மெரிக் மில்க் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது ஒரு டம்ளர் பாலில் ஒரு அரை ஸ்பூன் தூய மஞ்சள் தூள், இல்லாட்டி மஞ்சள் தூள் கூடிய மிளகுத்தூளும் சேர்க்கணும். இப்படி சேர்த்து குடித்தா உடம்பு வலியெல்லாம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து போயிடும், நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி இந்த வாழ்க்கை முறை காரணமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தலைமுடி அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து இளம் வயதிலே கொட்ட ஆரம்பிக்குது. ஸோ அது அவங்களுக்கு வந்து ஒரு டிப்ரெஷன் கூட ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதற்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா செம்பருத்தி தலை இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த செம்பருத்தி தலையை வந்து அரைச்சி அதை எண்ணெயாக்கி ஸோ அதை வந்து பயன்படுத்தினாங்க. அது வந்து அவங்களுக்கு இந்த முடி ரொம்ப ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு காரணமாக இருந்தது. தொடர்ந்து மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்களில் நம்ம கூட வந்து ஏற்காட்டிலிருந்து ஒரு பாட்டி இணைஞ்சிருக்கிறாங்க. பாட்டி வணக்கம். பாட்டி பாட்டி இங்கே நீங்கள் எந்த மாதிரியான வீட்டு முறை வைத்தியங்களை ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்றத சொல்லுங்கள் பாட்டி.
9: பட்டாணி தளம்பாங்க, ஒரு வைத்தியத்தாலம் இருக்குது, அதை என்ன செய்யணும் பறிச்சுட்டு போய் எண்ணெயில் நல்லா எள்ளெண்ணெயில் ஊற்றி வணக்கி சூடாக வச்சுக்குவோம். அப்புறம் வெள்ளை துணியில் கட்டி அதை ஒத்தனம் கொடுப்போம். காலில் வெளில அடிபட்டுருச்சுன்னா அதை ஒத்தனம் கொடுப்போம். ஒத்தனம் கொடுத்துட்டு அதை போட்டு கட்டிடுவோம். அந்த வீக்கம் நல்லாயிடும், 2-3 நாளைக்கு கொஞ்சம் லேசாக இருக்கும், அப்புறம் அது சரியாக.
8: கண்டிப்பாங்க பாட்டி, ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது என்னென்ன பொருட்களை பயன்படுத்தி எந்த பிரச்சனைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து பாட்டி சொன்னாங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய 2 பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலைய எண்ணுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: நம் மண்ணில் விளைந்த காய்கறி, பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உண்பதன் மூலமும் பயன்படுத்துவதன் மூலமும் உடல் ஆரோக்கியம் பெருகுவதுடன் விவசாயம் வளர்ச்சியடையும், விவசாயிகளின் பொருளாதாரம் உயரும்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: இன்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு ஒரு பழமையான பழமொழி இருக்கு. ஸோ அந்த பழமொழி மட்டுமே இல்லைங்க, நம்மளுடைய பாரம்பரிய உணவு இருக்கு இல்லைங்களா, ஸோ அது வந்து எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இந்த ஒரு பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்கிறதுக்கு அந்த பாரம்பரிய உணவு அப்படின்றது ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்றைக்கி நீரழிவு, உடல் பருமன் பிரச்சனைகள், இரத்த அழுத்தம், ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி அப்படின்னா பாரம்பரிய உணவு முறை தான். சத்தான உணவு போதுமான அளவில் அந்த நுண்ணுபட்சத்துக்களை வந்து கொண்டு இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட சத்துக்கள் நம்ம உடலுக்கு வந்து இன்றியமையாத தேவையாக இருக்குங்க. அதில் வந்து கார்போஹைட்ரேட் அப்படின்ற சர்க்கரை சத்து, புரோட்டீன், கொழுப்பு, வைட்டமின்கள், தாது உப்புக்கள், நார் சத்துக்கள் அப்படின்னு எல்லாமே சேர்ந்தது தான் அந்த ஊட்டச்சத்து மிக்க உணவு. இதை வந்து ஒருத்தர் குழந்தையாக இருக்கும் போதுந்தே அவருக்கு வந்து கொடுக்கறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம நிறைய பேருக்கு சர்க்கரை சத்து அதிகமாக இருக்கும், அரிசி மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் அது மட்டும் போதுமா அப்படின்னா இல்லைங்க, நம்ம உடலில் உள்ள ரத்த சர்க்கரை அளவு வந்து அது வந்து ரொம்ப அதிகப்படுத்தும். இந்த உணவை தொடர்ந்து சாப்பிட்றது தான் நீரழிவு நோய்க்கு வந்து ஒரு காரணமாக இருக்குது. இப்போ அரிசி உணவோட நம்ம பாரம்பரிய உணவான பருப்பு, நெய் இதெல்லாம் சேர்த்து எடுத்தால் சர்க்கரை சத்தோட புரோட்டீன், அதுக்கப்புறம் கொழுப்பு சத்தும் கூடுறதுனால சர்க்கரை வந்து உடலில் அதிகரிக்காது. ஸோ இதை அறிஞ்சு தான் நம்ம முன்னோர்கள் அந்த உணவு பழக்கத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி புரோட்டீன்ஸ் நம்ம உடலோட நோய் கிருமிகள்கிட்ட இருந்து காக்கக்கூடிய ஒரு அரண் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த புரோட்டீன் வந்து மாமிச உணவுகளில் கிடைக்கும், முளைக்கட்டிய தானியங்களில் கிடைக்கும், பயிறு வகைகளில் கிடைக்கும், புரதச்சத்து நிறைந்த கருப்பு உளுந்து, அதே மாதிரி வளர்கிற குழந்தைகளுக்கு இளம் பெண்களுக்கு அது வந்து கொடுத்தா அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதே மாதிரி சர்க்கரை வியாதி, உடல் பருமன் போன்ற பிரச்சனைகள் வராமலும் வந்து இருக்கும். அதே மாதிரி தாவரங்கள் மூலமாக வரக்கூடிய அந்த கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், இதில் வந்து கொழுப்பு அப்படின்றது இல்லவே இல்லைங்க. அது மட்டுமே இல்லாமல் வைட்டமின் இ, மற்ற தாது உப்புகள் வந்து அதிகமான வேதிப்பொருட்களும் இதில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பால் பொருட்கள்லையும் மாமிச உணவுகள்லையும் மட்டுமே அந்த கொழுப்பு அப்படின்றது வந்து இருக்குங்க. சூடான சாப்பாடில் நம்ம வந்து நெய் கலந்து நம்ம சாப்பிட்றது முன்ன ஒரு வழக்கமாக இருந்துச்சு. இந்த பாரம்பரிய முறையை வந்து நம்ம கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம கொழுப்புக்கு பயந்து நம்ம அது பாரம்பரிய சத்தான உணவு முறைகளை நம்ம வந்து கைவிடுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம பாரம்பரிய உணவு முறையை ஃபாலோ பண்ணும். அதாவது சாப்பாட்டில் நெய் சேர்த்து சாப்பிட்றது ஒரு சிறந்த உணவு முறையாக இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு உணவு முறையை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நாளைக்கு நிறைய விஷயங்கள் பேசலாம். இன்றைக்கி நான் வந்து கிளம்புறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் திவாகர் உங்ககிட்ட பேசிட்டு சொல்றதுக்காக நிறைய சுவாரஸ்யமான டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்கேன். இந்த டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள்லாம் என்னென்ன மாதிரி திவாக்கர் டெக் குருல சொல்ல போறீங்க அப்படிங்கறத டெக் குரு நிகழ்ச்சி புதுசா கேட்கறவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். சரி, பொதுவாகவே டெக் குரு நிகழ்ச்சியில நான் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா? நீங்க இப்ப இருக்க டிஜிட்டல் வேர்ல்டுல என்னென்ன மாதிரியான ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்மார்ட் போனை நீங்க ஸ்மார்ட்டா யூஸ் பண்றீங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நிறைய ஸ்மார்ட் போன் ட்ரிக்ஸும் டிப்ஸும் இந்த டெக் குரு நிகழ்ச்சியில நான் சொல்லுவேன். அது மட்டும் கிடையாது, இப்ப இருக்க டிஜிட்டல் மார்க்கெட்ல என்னென்ன மாதிரியான புது புது ஸ்மார்ட் கேஜெட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும், நீங்க டே டு டே லைஃப்ல ஒரு சில ஆப்லாம் யூஸ் பண்ணிருப்பீங்க, அந்த ஆப்போட டாப் டு டேட் அப்டேட் என்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தியும், இப்ப இருக்க இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல நாம எப்படி சேஃபா இருக்கணும், இந்த ஆன்லைன் மோசடிகள்ல இருந்து நம்மளை எப்படி தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி சுவாரஸ்யமான விஷயமும், உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்டை எப்படி அழகா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி சூப்பரான விஷயமும் நீங்க டெக் குரு நிகழ்ச்சியில திவாகர் என் கூட கேட்கலாம். இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு மக்களே. இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில திவாகர் என் கூட. இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான சமையான ஸ்மார்ட் போன் ட்ரிக் தான் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். நீங்க ஒரு ஓப்போ போன் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு போட்டோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, இப்ப நான் சொல்ற இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால் நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. இந்த ட்ரிக்கு ஓப்போ ஃபோன் அண்டு ரியல்மி மொபைல்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சமையான ட்ரிக் தான் அது. அதாவது நீங்கள் அதிகமாக ஃபோட்டோ எடுப்பீங்க அப்படிங்கிறப்ப உங்களோட கேமராவோட செட்டிங்ஸை கொஞ்சம் லைட்டாக மாற்றி வச்சிங்கன்னா உங்கள் ஃபோட்டோவோட கிளாரிட்டிலாம் வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஓப்போ ஃபோனில் இருக்க கேமரா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரியல்மி ஃபோனில் வச்சுருந்தாலும் ஓகே தான், ரியல்மி இல்லை ஓப்போ மொபைலில் இருக்க கேமரா ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா டாப் ரைட் கார்னரில் மூணு கோடு இருக்கும். அந்த கோட்டை தொட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ வரும், டைமர் வரும், அதுக்கப்புறம் ஹை ரெசல்யூஷன், ஆட்டோ ஹெச்டிஆர் அந்த மாதிரியான ஒரு சில ஆப்ஷன்லாம் வரும். அதில் ஆட்டோ ஹெச்டிஆர் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆப்ஷன் ஆன் பண்ணி வைக்கிறதுனால என்ன ஆகும்னா, நீங்கள் எப்பயாவது ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப உங்கள் ஃபோட்டோ நீங்கள் ஹெச்டிஆர் மேனுவலாக ஒவ்வொரு டைமும் செலக்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காகவே அது செலக்ட் ஆகிடும். ஃபோட்டோவுமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா கிளாரிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கேயுமே நிறைய ஆப்ஷன் இருக்கும். அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா ஃபார்மட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஒரு ஃபார்மேட் அப்படிங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அங்கே ஒரே ஒரு பட்டன் தான் இருக்கும், அதையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க.

இதை ஆன் பண்ணிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட ஃபோட்டோ இல்லை வீடியோ எடுக்கிறீங்கன்னா ஹை எஃபிஷியன்சியாக இன்னும் நல்ல கிளாரிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே பின்னாடி வந்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வ் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் மொத்தமாக உங்களுக்கு வந்து 6 ஆப்ஷன் இல்லை 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்க எல்லாத்தையுமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் என்னென்ன இருக்குன்னா ஷூட்டிங் மோடு, ஸ்டைல்ஸ் அண்ட் எஃபெக்ட், கிரியேட்டிவ் எஃபெக்ட்ஸ், ப்ரோ செட்டிங்ஸ், லைவ் ஃபோட்டோ, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் பார்த்து கூட ஆன் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை 5 ஆன் பண்ணி வச்சுக்கலாம். முக்கியமாக அந்த லைவ் ஃபோட்டோ அப்படிங்கிறது ஐஃபோனில் மட்டுமே இருந்த ஒரு சில ஃபீச்சர்ஸ் அது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஆண்ட்ராய்டு மொபைலுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் வாட்ஸ்அப்பில் கூட உங்களால் லைவ் ஃபோட்டோவை அனுப்புகிற மாதிரி பண்ணிக்க முடியும். இந்த ஒரு சூப்பரான விஷயத்தை உங்கள் ஓப்போ மொபைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட ஓப்போ மொபைல் இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஓப்போ இல்லை ரியல்மி மொபைல் வச்சுருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இதெல்லாம் சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகரனுடன். உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்கு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

இழந்து இழந்து துடித்திடணும், பொங்கு தமிழை பேச மறப்பேனோ. ஆதி முதல் அடக்கம் வரை என் உயிர் உள்ளவரை தமிழ் மொழி உரைப்பேன். Amazon the flow.

0: tayo.
1: என் பேர் விகாஸ் ராசிபுரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. அன்பே சிவம்.

0: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம் வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களுடைய இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன், அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டு இருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை, அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: மச்சான், மச்சான்,
0: என்ன மச்சான், என்னாச்சு, ஏன் இவ்வளவு பரபரப்பா ஓடி வர?
2: அது ஒண்ணும் இல்லடா, அந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு தெரியுமா?
0: என்ன ஊர்ல என்ன ட்ரெண்டிங்?
2: அது கூட பரவாயில்லாம், இந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு அது தெரியுமா?
0: டேய் என்னடா, அந்த ஊர்ல இந்த ஊர்ல ட்ரெண்டிங்கான விஷயம்னு குழப்பிட்டு இருக்க, என்னதான் சொல்ல வர?
2: அதான் நம்ம சோனா எஃப்எம்ல எல்லாம் ட்ரெண்டிங்கான அப்படின்னு சொல்றாங்களே.
0: டேய் ஏன்டா இப்படி படுத்துற, எந்த சோனடா சொல்றாங்க?
3: அந்த ஊரு இந்த ஊரு எந்த ஊரா இருந்தாலும், என்ன ட்ரெண்டிங்கான அப்டேட்டா இருந்தாலும், அத சொல்றதுக்கு தான் இது வாலிப வயசு நிகழ்ச்சி இருக்கே. திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாக்கர் உங்ககிட்ட பேசிட்டு நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு செமையான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் மக்களே. இதனை தொடர்ந்து ஒரு செமையான பாட்டும் கேட்டிருப்பீங்க. நம்ம சோனா எஃப்எம் லவ் ஒலிபரப்புற பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடல்களோட கருத்துக்களையும் நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787107.8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் நீங்கள் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர், ஊர் பேர் போட்டு அனுப்புங்க. நீங்கள் இதே நம்பருக்கு கருத்துக்களை வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் அனுப்பணும்னு கிடையாது, நீங்கள் நார்மல் மெசேஜில் கூட அனுப்பலாம். இலதுவாக எனக்கு வாட்ஸ்அப்பும் ஆகாது, நார்மல் மெசேஜும் ஆகாது, நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கால் பண்ணி கூட உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். அதே நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் கருத்துக்கள் அனுப்புகிறப்ப இல்லை சொல்கிறப்ப பாடல் பெயர், ஊர் பெயர் சொல்லி சொல்லுங்கள். அப்போ தான் எங்களுக்கு வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல சொல்றதுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும்.
5: இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில இப்ப திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அற்புதமான அசத்தலான ஒரு 5G ஸ்மார்ட் போன் தான் உங்ககிட்ட சொல்றதா கொண்டு வந்திருக்கேன். இந்த ஸ்மார்ட் போனோட பெயர், இதுல என்னென்னலாம் விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத கேட்டலாமா? இந்த ஸ்மார்ட் போனோட பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா விவோ S2 அப்படிங்கிறது அதோட பெயரு. விவோ நிறுவனத்துக்கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய S2 5G மொபைல் பத்தி தான் இப்ப நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஒரு அற்புதமான

அது கூடவே ஃப்ளாஷ் லைட்டும் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு இந்த மொபைல் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, கர்வ்டு டிஸ்பிளே. கர்வ்டு டிஸ்பிளே பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. இப்போ வர பெரும்பாலும் மொபைல் வந்து கர்வ்டு டிஸ்பிளே கொடுக்கறதில்ல. ஒரு காலத்தில் கர்வ்டு டிஸ்பிளே அப்படிங்கிறது நிறைய மொபைலில் கொடுத்துட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ வந்து நிறைய மொபைலில் பார்க்க முடியறதில்லை. இதில் கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், மீடியா டெக் டைமென்சிட்டி 7360 டர்போ ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு செமையான ப்ராசஸர், 8 GB ரேம் அப்படிங்கிற வேரியண்ட்டில் உங்களுக்கு LPDDR4 எக்ஸ் ரேம் அந்த டைப்பில் கொடுத்துருக்காங்க. கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா 6.83 இன்ச்சுக்கு பெரிய சைஸில் அமௌண்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச்டி ப்ளஸோட வருது. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டால், ரெண்டு கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் மெயின் கேமரா அப்படின்னா 50 MP 10x டிஜிட்டல் ஜூம் வரைக்கும் பண்ணிக்க முடியும். இரண்டாவது கேமரா, செகண்டரி கேமரா 2 MP டெப்த் கேமராவாக கொடுத்துருக்காங்க. எல்இடி ஃப்ளாஷ் லைட் இருக்குது. அது கூட இதில் 4K 30fps வீடியோ எடுத்துக்க முடியும். ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டால், அதில் வந்து 32 MP இருக்குது. ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் லைட் வருது, அதுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு ஃப்ளாஷ் லைட் கொடுக்கல, ஸ்க்ரீன்லேயே ஃப்ளாஷ் லைட் இருக்குது. 4K 30fps வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். பேட்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டால், ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான பேட்டரி கொடுத்துருக்காங்க. 7050mAh ஒரு பெரிய பேட்டரி, 44W ஃப்ளாஷ் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. USB-C டைப் போர்ட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதில் ரெண்டு சிம் யூஸ் பண்ணிக்கலாம், 5G தான் ரெண்டுமே. இதில் ரெண்டு இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் இருக்குது, 128GB 256GB, இந்த மாதிரி ரெண்டு வேரியண்ட் இருக்குது. ஆனால் ரேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், 8GB ரேம் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும் இருக்குது. நீங்கள் யாராவது ஒரு நல்ல மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஃப்ளாக்ஷிப் ரேஞ்சுக்கு இல்லைனாலும் அது ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் வாங்கணும் அப்படின்னா இந்த மொபைலை ட்ரை பண்ணலாம். இந்த மொபைலோட தற்போதைய விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, 39,999 ரூபாயாக இருக்குது. நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இதை பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: சமுதாய எஃப்எம் 107.8 விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம்.
1: பிள்ளையார் சுழியோடு தொடங்கும் செயலே வாழ்வில் அளித்திடும் வெற்றியின் புயலே.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டீங்கல்ல, அது கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அதாவது இப்போ இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் மார்க்கெட்டில் நிறையா ஸ்மார்ட் கேஜெட்ஸ்லாம் வந்திருக்கு மக்களே. அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுலாம் தெரியாதுல்ல. அதனால் நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுவாக்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் கேஜெட் இருக்கான்னு பாருங்கள், இது இருந்துச்சுன்னா தேடி கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் எதாக இருந்தால் நீங்கள் தாராளமாக சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் நீங்கள் கருத்துக்களை அனுப்பணும். அது கண்டிப்பாக நான் உங்களுக்காக பண்ண ட்ரை பண்ணுற மக்களே. இப்போ ஒரு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டும் கேட்டிருப்பீங்க, அந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அந்த பாடல் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடலோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். இதெல்லாம் தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் திவாகர் என்னோட என்ன கேட்க போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றதுக்காக பேடிஎம் ஆப் யூபிஐ ஆப்ல இருக்கு

இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஃபியூச்சர் பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம எங்கேயாவது ஒட்டுக்கா ஃப்ரெண்ட்ஸோட கடைக்கு ஏதாவது சாப்பிட போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த யூபிஐ ஆப்பு கியூஆர் கோடு ஸ்கேனிங்லாம் இல்லாததுக்கு முன்னாடி நாம் வந்து மொத்தமாக பணம் எடுத்துகிட்டு போயிடுவோம். அதில் வந்து நமக்கான பணத்தை போட்டுக்கிட்டு மீதி இருக்கிறவங்களா ஷேர் பண்ணிப்போம். அதாவது 100 ரூபா அப்படின்னா இப்போ நம்மளோட பங்கு 100 ரூபானா மொத்தமாக 1000 ரூபா பில் வந்துச்சுன்னா மீதி இருக்கிறவங்களா மீதி காசு வாங்கி ஒவ்வொருத்தருகிட்டையும் ஷேர் பண்ணி பண்ணிப்போம். ஆனால் இப்போ இந்த யூபிஐ ஆப் வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஒரு கடையில் பே பண்ணுறோம் அப்படின்னா ஒருத்தர் மட்டும் பே பண்ணுறாரு அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து வாங்கி வாங்கி வாங்கி வாங்கி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இல்லைனா பே பண்ணிடுற எல்லோரும் எனக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த பேடிஎம் ஆப் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களே புதுசாக ஒரு ஃபீச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீச்சரோட பேர் தான் வந்து ஸ்பிளிட் பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா நீங்கள் ஏதோ ஒரு கடைக்கு போகிறீங்க அப்படிங்கிறப்ப அந்த கடையில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பே பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கிறதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு அந்த ஆப் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை கூகுள் பே ஃபோன்பே வேறு ஆப் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக இந்த வந்து பில்லை ஸ்பிளிட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் எனி கியூஆர்னு இருக்கும், அதுக்கப்புறம் பே எனி ஒன்று இருக்கும். அதை தொட்டு உள்ளே போய்க்கோங்க. அதை தொட்டு உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே ஸ்பிளிட் பில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று காட்டும், அதை தொட்டுக்கோங்க. அதை தொட்டதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கிரியேட் குரூப் ஒன்று கிரியேட் பண்ண சொல்லும். எதுக்காக இந்த இதை ஸ்பிளிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்காகவா இல்லை ஃபுட்டுக்காகவா அப்படின்னு சொல்லி கேட்கும். அதுக்கப்புறம் அவங்க கண்டினியூ கொடுத்துட்டு யார் யாருக்கெல்லாம் ஸ்பிளிட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். யார் யார் பேர் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இந்த பேர் எத்தனை பேர் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பில்லு ஸ்பிளிட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த குரூப்போட பெயர் வந்து குறிக்க சொல்லும். இப்போ வந்து நம்ம வெளியே சாப்பிட்றதுக்கு போகிறோன்னா ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை ட்ராவலுக்கு எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா ட்ரிப் அப்படின்னு கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு ஒரு பேர் கிரியேட் பண்ண சொல்லும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எவ்வளோ வந்து வாங்குறீங்க, நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டும். இந்த மாதிரிலாம் காட்டினதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பில்லை ஈஸியாக ஸ்பிளிட் பண்ணிக்க முடியும். அங்கேயே பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஹிஸ்ட்ரியிலையும் நீங்கள் போய் வெரிஃபை பண்ணிக்கலாம். இது ஒரு சூப்பரான ஆப்ஷன், இது நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களோட பேடிஎம் யூபிஐ ஆப்லேயே நீங்கள் பில்ஸை ஸ்பிளிட் பண்ணிக்க முடியும். இது வந்து ஹோம் ரெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஃபுட்டாக இருக்கலாம், இல்லை ட்ரிப்பாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், நீங்கள் ஈஸியாக ஸ்பிளிட் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து நீந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. பார்க்குறேன் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில். பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், எனக்கு ஒரு டவுட்ரா. உனக்கு நீ தான் டவுட் வரல, என்ன டவுட்? உன்னை ஏன் ரமேஷ் ரமேஷ்னு எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா? தெரியலையே. ஏன்? ஏன்னா உன் பேரு ரமேஷ்.
2: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.
3: சோனா எஃப்எம் 107.8 விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம்.
4: ஹலோ நேயர்களே, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. ஸோ எல்லாருக்குமே இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடுகளில் மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் முழுக்கவே விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் களை கட்டியிருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தனி வழக்கம் இருக்கும், ஒரு தனி கொண்டாட்டம் இருக்கும், ஒரு தனி சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அதனால இன்னைக்கு நம்ம ஊர் மக்கள் கிட்ட கேட்டு பார்க்கலாம், உங்கள் ஊரில் விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுவீங்க, என்ன ஸ்பெஷல் இருக்கும் அப்படின்னு.
5: வணக்கம். வணக்கங்க. என் பேர் வந்து மகேஷ்குமாருங்க. நாங்கள் இங்கே தேர்முட்டியிலேருந்து பேசுகிறேங்க. உங்க ஊர்ல வந்து மிகப்பெரிய இதே வந்து ராஜகணபதி கோயில் சொல்லிட்டு அதுதான் ஃபேமஸான கோயில். இப்ப ஏதோ ஒரு வண்டி வாங்கினாலும் சரி, ஒரு தொழில் தொடங்கினாலும் சரி, அவர் கும்பிட்டு வந்துதான் ஆரம்பிக்கிறாங்க. சேலத்துல வந்து விநாயகர் சதுர்த்தி வெகு விமர்சையா கொண்டாடுவாங்க. மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.
6: வணக்கம். என் பேர் பூர்ணிமா, சேலத்துல இருந்து நான் பேசுறேன். எங்க ஊர்ல விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுவாங்கன்னா, நாங்கெல்லாம் காலையில எழுந்திரிச்சு தலை குளிச்சுட்டு சாமி எல்லாம் கும்பிட்டு வீட்டுல பொங்கல் சுண்டல் எல்லாம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் சாப்பிட்டு காலைல ஒரு 10 மணி நாங்க கோயிலுக்கு போவோம். கோயிலுக்கு போனா அங்க கணபதி ஹோமம் நடத்துவாங்க, அப்புறம் அபிஷேகம் பார்க்கலாம், சிறப்பு பூஜை நடத்துவாங்க, வெள்ளி கவசம் எல்லாம் சாத்தி அலங்காரம் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் டைம்ல எல்லாமே ஃபங்க்ஷனு கேம்ஸ் ஃபன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்கும். அதுவும் பார்த்துட்டு பிரசாதம் எல்லாமே சாப்பிட்டு பொங்கல் சுண்டல் வாங்கிட்டு கொழுக்கட்டை முக்கியமா இருப்போம் எப்பயுமே. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு தன் கிளம்பிடுவோம். இப்படிதான் எங்களது விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம். பசங்க எல்லாருமே நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏரியா சைடு எல்லாம் ட்ரம்ஸ் வச்சு விளையாடிக்கிட்டு அந்த சிலம்பாட்டம் எல்லாம் நடக்கும், கரகாட்டம் எல்லாம் எடுப்பாங்க. இதெல்லாம் நிகழ்ச்சி மாதிரி நடத்துவாங்க ஒரு குழு. அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு சாமி சாலையை தூக்கிட்டு போய் எப்பயும் போல மேட்டூர் டேம் கிட்ட எடுத்துட்டு போய் கரைச்சிருவாங்க. நன்றி. இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
4: உங்க வீட்டுல விநாயகர் சதுர்த்தி எப்படி எல்லாம் கொண்டாடுவாங்க?
7: வணக்கம். என் பேரு ராமானுஜம், நான் காக்காபாளையம்ல இருந்து பேசுறேன். எங்க வீட்டுல எப்படி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவாங்கன்னா, ஒரு சின்ன சைஸ்ல களிமண் விநாயகர் வாங்கிட்டு வந்து காலையிலேயே அவருக்கு என்னென்ன படசல் வைக்கணுமோ எல்லாம் வச்சுட்டு அதை அப்படியே பூஜை பண்ணிட்டு காலையிலையும் சாயந்தரமும் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெகுலரா 3 நாளோ 5 நாளோ சாமியை வச்சு பூஜை பண்ணிட்டு அது 3வது நாளோ 5வது நாளோ எடுத்துட்டு போய் கரைச்சிட்டு வந்துருவோம். இப்படிதான் நாங்க விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம். இதை கேட்டுன்னு இருக்க எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
8: வணக்கம். என்னோட பேர் தான் ராம், நான் சேலம் அம்மாபேட்டையிலேருந்து பேசுகிறேன். எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுவோன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே எழுந்திரிச்சிட்டு நேரத்தில் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். எங்கள் வீட்டில் ஒரு குட்டி சிலை இருக்குது. அந்த சிலை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரேடியம் மாதிரி இருக்கும். இப்போ நைட்டு வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிலையிலேருந்து லைட் வெளிச்சம் வந்துட்டே இருக்கும் நைட்டு ஃபுல்லாக. அந்த சாமி சிலையை எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிட்டு அதை அழகாக

0: அலங்காரம் பண்றதுக்கு சாமி பூஜை அறையிலே வச்சுட்டு பால் பழம் தேங்காய் பொறி இதெல்லாமே வாங்கி அப்புறம் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் பெரியவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஒரு பூஜை போட்டுட்டு அப்படியே நாள் ஃபுல்லாக எல்லாம் உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம்னாலே கலகலன்னு நாளே போயிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்டேன்னா தெருவுக்கு தெருவுக்கு எப்படி பிள்ளையார் சிலை வச்சுருப்பாங்க அங்கே போய் கொஞ்ச நேரம் இருந்தாலே நைட் ஆகிடுங்க. இப்படி தான் எங்கள் வீட்டில் வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவாங்க. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்ங்க.
1: நம்ம மக்கள் எல்லாருமே அவங்க ஊர்லேயும் அவங்க வீட்லேயும் எப்படிலாம் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு ரொம்பவே அருமையாக சொன்னாங்க. ஸோ எல்லாருக்குமே சோனா வானொலி சார்பா இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
2: சோனா எஃப்எம் 107.8 விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம்.
3: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
4: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
3: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
4: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
3: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
4: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
5: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: ஆரோக்கியம் தரும் உள்ளூர் உணவு பாரம்பரியத்தின் அடையாளம். விவசாயம் காப்போம், உள்ளூர் உணவே உண்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகர் உங்ககிட்ட பேசிட்டு நிறைய டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னும் நிகழ்ச்சி முடிச்சுட்டு போறதுக்குள்ள ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம். நானும் அவளா காத்துக்கிட்டே இருக்க மக்களே என்னென்ன அப்படிங்கிறது சொல்லிடுவா. இன்னைக்கு நிகழ்ச்சி முடிக்கிறதுக்குள்ள உங்ககிட்ட சொல்றதுக்காகவும் இன்னொரு ஒரு சமையான விஷயம் வச்சிருக்கேன், அது என்னன்னு கேட்கலாம். அதுக்கு முன்னாடி இப்ப நீங்க சூப்பரான ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருக்கீங்க. அந்த பாடல் உங்களுக்கு கேட்கறதுக்கு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? நல்லா இருந்தது அப்படின்னா அந்த பாட்டோட கருத்துக்களை மட்டும் நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்களேன். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. கருத்துக்கள் அனுப்புறப்ப பேரு ஊர் பேர் போட்டு அனுப்புங்க மக்களே. இதனைத் தொடர்ந்து இப்ப டெக்குரு நிகழ்ச்சியில திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான சமையான பேட்டரி கஸ்டமைசேஷன் தான் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். அதாவது பேட்டரி கஸ்டமைசேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து நீங்க மொபைல் யூஸ் பண்றீங்க, முக்கியமா ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறப்ப மேலே பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரியோட ஐக்கான் இருக்கும், எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டும். அது ஒரு சில மொபைலில் நீங்கள் ரவுண்டாக வச்சுக்கலாம், இல்லை ரெக்டாங்கிளாக அந்த பேட்டரி சிம்பிள் வச்சுக்கலாம், அந்த மாதிரிலாம் வச்சுக்க முடியும். ஆனால் அந்த பேட்டரி சிம்பிளையே உங்களால் ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணி சூப்பராக வச்சுக்க முடியும். அது எப்படின்னு சொல்கிறேன், அதுக்கு வந்து ஒரு ஆப் ஒன்று தேவைப்படுது. ப்ளே ஸ்டோர்லேருந்து எமோஜி பேட்டரி ஐக்கான் கஸ்டமைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில பர்மிஷன்லாம் கேட்பாங்க. அந்த பர்மிஷன்லாம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்டிக்கரை, பியூட்டிஃபுல்லான ஸ்டிக்கர், அழகழகான எமோஜி ஸ்டிக்கரை, பேட்டரி அந்த ஐக்கான் இருக்குல்ல அது பக்கத்தில் வச்சுக்க முடியும். இதுலேயே பார்த்தீங்கன்னா பென்குயின், அதுக்கப்புறம் கரடி குட்டி, டைனோசர், குட்டி குட்டி டைனோசர், இந்த மாதிரியான ஸ்டிக்கர்ஸ்லாம் அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் உங்களால் வச்சுக்க முடியும். இந்த ஸ்டிக்கர்ஸ் மட்டும் இல்லாமல் அதோட ஸ்டைலையும் உங்களால் மாற்றி கொடுக்கும், டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்லையும் மாற்றி வச்சுக்கலாம். அந்த நாச்சோட ஸ்டைலை மாற்றிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அதோட பொசிஷன் எந்த இடத்துல வேணும், கொஞ்சம் லெஃப்ட்டு மேலே, இந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் ஒரு சில சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்க முடியும். சிறுசாக வேணாலும் வச்சுக்க முடியும், இல்லை பெருசாக வேணாலும் வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த எமோஜியோட நீங்கள் வந்து பேட்டரி விட்ஜெட்டையும் ஆட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயங்கள்லாம் உங்களால் இந்த ஒரு ஆப் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்போட பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா எமோஜி பேட்டரி ஐகான் கஸ்டமைஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஆப்போட பெயர். இந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்போட சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 30 MB தான். நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். 10 லட்சத்துக்கு மேலே மக்கள் இந்த ஆப்பை டவுன்லோட்

யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளே ஸ்டோரில் மொத்தமாக 4.5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. 51,000 பேர் இந்த ஒரு ஆப்புக்கு வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்பயுமே ரெகுலராக பார்க்குற பேட்டரிக்கான பார்த்து போர் அடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது உங்களுக்கு வேணும்னா ரிவ்யூஸ்லாம் படித்து பார்த்துட்டு தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி டெக்குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்தாச்சு. நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக்குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் இதாக இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-7107 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக்குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

சோனா எஃப்எம் கேட்டுட்டு இருக்க நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் உங்க குடும்பத்தினருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஸோ விநாயகர் சதுர்த்தியை நம்ம சேலமை தாண்டி நிறைய இடங்கள்ல இந்தியா ஃபுல்லாவே பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தியை உங்க ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட சேஃபா செலிப்ரேட் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் உங்க எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஸோ இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக எக்கச்சக்கமான வைரலான ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். என்னென்ன விஷயங்கள் இன்னைக்கு செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போது நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கமாக உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பல. ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாகவே உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். இப்போது விநாயகருக்கு நீங்கள் ஒரு நன்றி சொல்லணும்னா எதுக்காக அந்த நன்றியை சொல்வீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்திருக்கு. ஸோ கேள்வி என்ன அப்படின்றத இன்னொரு டைம் நான் சொல்கிறேன். விநாயகருக்கு நீங்கள் ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னா எந்த விஷயத்துக்காக நீங்கள் நன்றி சொல்வீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 9787-7107.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். விநாயகருக்கு நீங்கள் ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னா எதுக்காக அந்த நன்றியை சொல்வீங்க அப்படின்றத. ஸோ இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்லை. ஸோ நிறைய இடங்களில் விநாயகர் சிலைலாம் வந்து பயங்கரமாக வந்துருந்தது. சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிற அளவுக்கு பயங்கர வைரலான சிலைகள்லாம் செஞ்சுருந்தாங்க. ஒரு சில சிலைகள்லாம் பார்க்கும்போது என்னங்க சொல்கிறீங்க, என்னங்க இப்படிப்பட்ட சிலையெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே, வா சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் பார்க்குற மாதிரி அசந்து போய் பார்க்குற மாதிரி சூப்பரான சிலைகள்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அந்த சிலையில் அப்படி என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க, பேக் டு பேக்கில் கேட்டு வந்துருங்க. நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். ஸோ இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் விநாயகருக்கு ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னா எந்த விஷயத்துக்காக நன்றி சொல்வீங்க அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வியாக வந்திருக்கு. ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இன்னோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில், கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ.
0: 4 செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் தி ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.
2: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
3: தி சென்னை பெஸ்டிசைட்,
2: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
3: தி சென்னை பெஸ்டிசைட், 3 ரோடு அருகில், சேலம்.
2: தொடர்புக்கு 9994366030.
3: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை

0: ஒரு இந்த சாலை, நாம அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ் அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்கள் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளோ நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றியிருக்கும், தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்து இருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தாரு இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டடம், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டதுதான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: சோனா FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
3: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: அப்பனே விநாயகா, நீ தான்ப்பா எனக்கு எப்பவும் துணையா இருக்கணும்.
5: வாங்க தம்பி, போன வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு பார்த்தது, இப்போதான் வரீங்க.
4: சாரி விநாயகா, லிட்டில் பிஸியா இருந்துட்டேன்.
5: சரி சொல்லு, என்ன தேடி வந்திருக்க? என்ன வர வேணும்? நல்ல படிப்பு வேணுமா?
4: அதெல்லாம் வேணாம் விநாயகா.
5: படிப்பு வேண்டாமா? சரி, நல்ல பணம் காசு வேணுமா?
4: அதுவும் வேண்டாம் விநாயகா.
5: அதுவும் வேண்டாமா? நீண்ட நாள் ஆயுள் எது வேணுமா?
4: அதெல்லாம் தேவையில்ல விநாயகா.
5: அதுவும் வேணாமா? அப்ப என்னதான் உனக்கு வேணும்?
4: சுண்டலும் கொழுக்கட்டையும் சாப்பிடணும் போல இருக்குது. சரியா?
5: அதெல்லாம் என் ப்ராப்பர்ட்டி, வேற ஏதாவது கேளு.
4: இப்ப நீங்க குடுக்கல, நானே எடுத்துக்குவேன்.
5: நல்லா வருவேன் நீ.
3: சோனா எஃப்எம் 107.8
0: இது வாலிப வயசு.
6: என்ன இது வாலிப வயசு?
7: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, விநாயகருக்கு நீங்கள் ஒரு விஷயத்துக்காக நன்றி சொல்லணும் அப்படின்னா எந்த விஷயத்துக்காக சொல்வீங்க அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். சோனா எஃப்எம்மோட 9 7 8 7 7 0

இதில் என்னப்பா ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இங்கே தான் ஒரு ஸ்பெஷல் ஐட்டமே இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த விநாயகர் சிலையை எதை வச்சு தெரியுமா மேக் பண்ணியிருக்காங்க, அந்த 2000 முகம் பார்க்குற கண்ணாடி, அதுக்கப்புறமா 200 கலச செம்புகள்லாம் வச்சு இந்த மாதிரியான பொருட்கள்லாம் யூஸ் பண்ணி விநாயகர் சிலையை வந்து மேக் பண்ணியிருக்கிறாங்க. அதிலும் அது மட்டும் இல்லாமல் அதில் இன்னொரு விஷயத்தையும் வந்து போட்டிருந்தாங்க, இன்னொரு டேக்லைன் மாதிரி ஒரு விஷயத்தை போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, கல்வி தான் கடவுள், போய் படிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக்லைனை போட்டிருந்தாங்க. அதெல்லாம் வந்து ஃபோட்டோவாக எடுத்து நம்ம ஊர் பசங்க சோஷியல் மீடியாவில் போட்டு விட்டாங்க. அது சமூக வலைத்தளங்களில் செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமா சென்னை குளத்தூர் இருக்குல்ல, குளத்தூரில் ஒரு விநாயகர் சிலையை வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த விநாயகர் சிலை தான் வந்து இன்றைக்கி டாப் மோஸ்ட் சென்னையிலேயே, அதுதான் வந்து ஒரு ஃபேமஸான விநாயகர் சிலையாக மாறிடுச்சு. அப்படி என்ன இருந்தது அப்படின்னா, அந்த விநாயகர் சிலை ஃபுல்லாகவே அந்த 20 ரூபா நோட்டு 50 ரூபா நோட்டை யூஸ் பண்ணி தான் அந்த விநாயகர் சிலையவே வச்சுருக்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, காசை வச்சு விநாயகர் சிலையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சமூக வலைத்தளங்களில் சமவீரலாக போயிடுச்சுக்கு. வெயிட் கரோ வெயிட் கரோ, இன்னொரு விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி கிருஷ்ணகிரியில் ஒரு இடத்துல விநாயகர் சிலையை செஞ்சுருந்தாங்க பாருங்கள், வேறு லெவலில் வந்துருக்கு அந்த சிலையோட செட்டப்பு. அது மட்டும் இல்லாமல் எதுவும் படத்துக்கு செட்டு போட்ட மாதிரி சிலையை மேக் பண்ணியிருந்தாங்க. எப்படி இருந்தது அப்படின்னா, விநாயகர் வந்து டாக்டர் மாதிரியும், விநாயகரை பார்க்க வர பேஷண்ட்ஸாக எலிகள்லாம் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி, ஒரு எலிக்கு கையில் கட்டு போட்டுட்ருக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரியான செட்டப்லாம் செஞ்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்க. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் சம வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். நீங்கள் ஆச்சரியப்பட்டு பார்க்குற மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் விநாயகருக்கு ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னா எதுக்காக அந்த நன்றியை சொல்வீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்துருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம நிறைய பேசலாம். இப்போது சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துடுங்க.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: 107.8 விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம்.
1: கஜமுகனை நாள்தோறும் தொழுவோமே, வாழ்வில் நிஜமான நிம்மதியை அடைவோமே.
0: சோனா எஃப்எம் 107.8
2: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு சூப்பரான கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரே ஒரு விஷயத்துக்காக விநாயகருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா எந்த விஷயத்துக்காக நன்றி சொல்வீங்க அப்படின்றது தாங்க இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கு. ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நெய்யர் இணைஞ்சிருக்கிறாரு. அவர் யார், அவர் எதுக்காக நன்றி சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம், நான் சென்னையிலிருந்து பழக்கடை தாமோதரன் பேசுறேன். இப்போ என்னுடைய அனைத்து சகோதர சகோதரர்களும் இந்த விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக எவ்வளவு மனசுல பாரம் இருந்தாலும் அதை ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு நம்ம வருஷத்துல ஒரு நாள் கும்பிடுறது, அதை கும்பிட்டுட்டு அந்த பாரத்தெல்லாம் மறுபடியும் நாம சேர்த்துக்கலாம். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நான் உங்களுக்கும் உங்க குடும்பத்தினருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
4: பாத்தீங்கன்னாக்கா விநாயகருக்கு எனக்கு கருத்து தெரியுது, நான் நன்றி சொல்லிட்டு இருக்கிறது வந்து ஒரே ஒரு விஷயம், எங்க அப்பா இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளாம என்னுடையும் என்னுடைய சகோதரியும் அருமையா வளர்த்தாரு. சொத்து சுகம் எதுவும் சேர்க்கலனாலும் நல்வழி ஒன்று, நீ இந்த பணத்துக்கு மட்டும் அடிமையாகாத, நீ சாப்பிடுற விஷயத்துக்கு யாரு கூப்பிட்டாலும் எனக்கு வெக்கப்படாத, அந்த உணவு இருந்தாதான் ஒரு மனிதன் வாழ முடியும். ஆனா பணத்தை வச்சு நிறுந்தினாக்கா பணம் இருக்கும், உன்னை நாலு பேர் தப்பா பேசுவாங்க, இல்ல சாப்பிடுற விஷயத்துல யாருமே தப்பா பேச மாட்டாங்க சொல்லி அவரை எனக்கு கருத்து தெரிஞ்சிருந்து அப்பா இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளவில்லை, அதுக்கு நான் நன்றி சொல்லியிருக்கேன். அதுக்கு விநாயகர்கிட்ட காரணம் கேட்கற மாதிரி நானும் சொல்லுவேன், ஏன் அப்படின்னு, இரண்டாவது திருமணம் செய்திருந்தால் அவருக்கு பிள்ளை பிறந்திருக்கலாம், அந்த தாய் என்னையும் என்னுடைய சகோதரியை பார்ப்பாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு. வேற ஒரு தாய் இல்லைனா அப்பா எங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் கவனிப்பாரு, அதனாலதான் நான் கேக்குறேன் அப்படின்னு விநாயகருக்கு பதில் சொல்லுவேன். அவங்க பரவாயில்ல, உனக்கு படிப்பு இல்ல, அது இல்லைனாலும் உனக்கு நல்ல எண்ணங்கள் மனதில் இருக்கு அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி என்னுடைய கருத்து. நன்றி நன்றி நன்றி. நல்ல தகவல் நாளைக்கு சொல்லுவோம்.
0: நன்றிண்ணா, நன்றிண்ணா. சென்னையிலேருந்து நம்ம தாமோதரன் அண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவர் எதுக்காக விநாயகருக்கு நன்றி சொல்வார் அப்படின்றத ரொம்பவே அழகாக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அந்த அழகான லைஃப் அமைச்சு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி வந்து

சொல்வாரா. ஸோ நீங்களும் சொல்லுங்கள், விநாயகருக்கு நீங்கள் ஒரு விஷயத்துக்காக நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா எதுக்காக சொல்வீங்க அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ சூப்பரான பாட்டு வந்துட்டுருக்கு, பாட்டை தொடர்ந்து நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், எனக்கு ஒரு டவுட் ரா. உனக்கு நீ தான் டவுட் வரல, என்ன டவுட்? உன்னை ஏன் ரமேஷ் ரமேஷ்னு எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா? தெரியலையே. ஏன்? ஏன்னா உன் பேரு ரமேஷ்.
2: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.
3: சோனா எஃப்எம் 107.8 விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம்.
4: ஹலோ நேயர்களே, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. ஸோ எல்லாருக்குமே இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடுகளில் மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் முழுக்கவே விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் களை கட்டி இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தனி வழக்கம் இருக்கும், ஒரு தனி கொண்டாட்டம் இருக்கும், ஒரு தனி சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அதனால்

0: இன்னைக்கு நம்ம ஊர் மக்கள் கிட்ட கேட்டு பார்க்கலாம், உங்க ஊர்ல விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுவீங்க, என்ன ஸ்பெஷல் இருக்கும் அப்படின்னு.
1: வணக்கம் வணக்கங்க, என் பேர் வந்து மகேஷ் குமாருங்க. நாங்க இங்க தேர்முட்டில இருந்து பேசுறேங்க. உங்க ஊர்ல வந்து மிகப்பெரிய இதே வந்து ராஜகணபதி கோயில்னு சொல்லிட்டு அதுதான் ஃபேமஸான கோயில். இப்ப ஏதோ ஒரு வண்டி வாங்கினாலும் சரி, ஒரு தொழில் தொடங்கினாலும் சரி, அவர் கும்பிட்டு வந்துதான் ஆரம்பிக்கிறாங்க. சேலத்துல வந்து விநாயகர் சதுர்த்தி வெகு விமர்சையா கொண்டாடுவாங்க, மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.
2: வணக்கம், என் பேர் பூர்ணிமா, சேலத்துல இருந்து நான் பேசுறேன். எங்க ஊர்ல விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுவாங்கன்னா, நாங்கெல்லாம் காலையில எழுந்திரிச்சு தலை குளிச்சுட்டு சாமி எல்லாம் கும்பிட்டு வீட்டுல பொங்கல் சுண்டல் எல்லாம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் சாப்பிட்டு காலைல ஒரு 10 மணி நாங்க கோயில் போவோம். கோயில் போனா அங்க கணபதி ஹோமம் நடத்துவாங்க, அப்புறம் அபிஷேகம் பாக்கலாம், சிறப்பு பூஜை நடத்துவாங்க, வெள்ளி கவசம் எல்லாம் சாத்தி அலங்காரம் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் டைம்ல எல்லாமே ஃபங்க்ஷனு கேம்ஸ் ஃபன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்கும். அதுவும் பார்த்துட்டு பிரசாதம் எல்லாமே சாப்பிட்டு பொங்கல் சுண்டல் வாங்கிட்டு கொழுக்கட்டை முக்கியமா இருக்கும் எப்பயுமே, அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு தண்ணி கிளம்பிடுவோம். இப்படிதான் எங்களது விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம். பசங்க எல்லாருமே நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏரியா சைடு எல்லாம் ட்ரம்ஸ் வச்சு விளையாடிக்கிட்டு அந்த சிலம்பாட்டம்லாம் நடக்கும், கரகாட்டம் எல்லாம் எடுப்பாங்க, இதெல்லாம் நிகழ்ச்சி மாதிரி நடத்துவாங்க ஒரு குழு. அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு சாமி சாலையை தூக்கிட்டு போய் எப்பயும் போல மேட்டூர் டேம் கிட்ட எடுத்துட்டு போய் கரைச்சிருவாங்க. நன்றி, இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
0: உங்க வீட்டுல விநாயகர் சதுர்த்தி எப்படி எல்லாம் கொண்டாடுவாங்க?
3: வணக்கம், என் பேரு ராமானுஜம், நான் காக்காபாளையம்ல இருந்து பேசுறேன். எங்க வீட்டுல எப்படி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவாங்கன்னா, ஒரு சின்ன சைஸ்ல களிமண் விநாயகர் வாங்கிட்டு வந்து காலையிலேயே அவருக்கு என்னென்னலாம் படசல் வைக்கணுமோ எல்லாம் வச்சுட்டு அதை அப்படியே பூஜை பண்ணிட்டு காலையிலையும் சாயந்தரமும் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெகுலரா 3 நாளோ 5 நாளோ சாமியை வச்சு பூஜை பண்ணிட்டு அது 3வது நாளோ 5வது நாளோ எடுத்துட்டு போய் கரைச்சிட்டு வந்துடும். இப்படிதான் நாங்க விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம். இதை கேட்டுன்னு இருக்க எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
4: வணக்கம், என்னோட பேர் தான் ராம், நான் சேலம் அம்மாப்பேட்டையிலேருந்து பேசுகிறேன். எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுவோன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே எழுந்திரிச்சிட்டு நேரத்தில் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். எங்கள் வீட்டில் ஒரு குட்டி சிலை இருக்குது, அந்த சிலை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரேடியம் மாதிரி இருக்கும். இப்போ நான் நைட்டு வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிலையிலேருந்து லைட் வெளிச்சம் வந்துட்டே இருக்கும் நைட்டு ஃபுல்லாக. அந்த சாமி சிலையை எடுத்து சுத்தம் பண்ணிட்டு கழுவிட்டு அதை அலங்காரம் பண்ணுறதுக்கு சாமி பூஜை அறையிலே வச்சுட்டு பால் பழம் தேங்காய் பொறி இதெல்லாமே வாங்கி அப்புறம் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் பெரியவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஒரு பூஜை போட்டுட்டு அப்படியே நாள் ஃபுல்லாக எல்லாம் உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம்னாலே கலகலன்னு நாளே போயிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்டேன்னா தெருவுக்கு தெருவுக்கு எப்படி பிள்ளையார் சிலை வச்சுருப்பாங்க, அங்கே போய் கொஞ்ச நேரம் இருந்தாலே நைட் ஆகிடுங்க. இப்படி தான் எங்கள் வீட்டில் வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோங்க. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்ங்க.
0: நம்ம மக்கள் எல்லாருமே அவங்க ஊர்லேயும் அவங்க வீட்லேயும் எப்படிலாம் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு ரொம்பவே அருமையாக சொன்னாங்க. ஸோ எல்லாருக்குமே சோனா வானொலி சார்பாக இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
5: சோனா எஃப்எம் 107.8 விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம்.
6: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன், ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
7: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
8: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும், எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
7: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
8: ஹே ராஜ், எப்படிடா எப்படி
7: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
6: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
7: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
0: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8
9: இது வாலிப வயசு.
10: என்ன இது வாலிப வயசு?
11: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்துக்காக விநாயகருக்கு நன்றி சொல்வீங்க அப்படின்னா எந்த விஷயத்துக்காக நன்றி சொல்வீங்க அப்படின்றத கேட்டிருந்தேன். ஸோ நீங்களும் சொல்லுங்கள், விநாயகருக்கு எந்த விஷயத்துக்காக நீங்கள் நன்றி சொல்வீங்க அப்படின்றத அதெல்லாம் கேட்குறதுக்கே நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போது இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நெய்யர் இணைஞ்சிருக்கிறாரு. அவர் விநாயகருக்கு எந்த விஷயத்துக்காக நன்றி சொல்வார் அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
12: ஹலோ வணக்கம், இது வாலி வயசு குரு இணைய தொகுப்பாளர். உங்களுக்கும் நமது சோனா பம்பளை இணையத்தில் அனைவருக்குமே இனிய விநாயகர் பிறந்த விநாயகர்.

0: சதுர்த்தி நல்வாழ்த்து திருப்பூர் மாவட்டம் ஆதவனுங்க.
1: ஆதவனா, எப்படி இருக்கீங்க? உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள்னா
0: உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நான் சொல்லிக்கிறேங்க. குடும்பங்கிறது சோன பண்பலையும் அடங்கும்.
1: ஓகே, நன்றி நன்றி. நான் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னா
0: உண்மையாமே கணவதி விநாயகருக்கு நான் வந்து நன்றி சொல்லியே ஆகணுங்க. இரண்டு ரெண்டு வரையில் வர சமஸ்கிருத சொல்லுவாங்க, அதையெல்லாம் அப்படியே செய்யும் அந்த மொழிமாங்க. அதை மட்டும் கடைசியை
1: சொல்லிடுறேன்.
0: லட்சுமி கணபதி மதுரை, இப்போ நான் அந்த நிலைமை சொல்றேன். ஏன் நன்றி
1: சொல்லுவேன்?
0: பள்ளிமலைக்கு சமீபத்தில் போயிருந்தேங்க, இரண்டு மூணு மாசத்துலதான் இருக்குங்க. அதுல விநாயகருக்கு தம்பி வந்து பழனி முருகன் மாதிரி அவரை பார்க்க போயில எனக்கு சோதனையா கீழே சரவண கோயில வலிக்கிட்டு விழுந்துட்டேன். அதே மேல போனங்க போய் இது பண்ணிக்கிட்டு வரையில என்னாச்சு, மேல எல்லாம் சுத்தி பார்த்து சாப்பிட்டுலாம் வரையில அந்த பணம் மிஸ்யூஸ் ஆயிடுச்சு. 500 ரூபா நோட்டு வச்சிருந்தாருங்க, அது எப்படி மலையில தவறுதெல்லாம் வைக்கல. இது ஏன்னா நாம யாராவது வாங்கிட்டு வச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, எப்படி போச்சு அப்படிங்கறது தெரியல. அவருக்கு தான் தெரியும் முருகனுக்கு.
1: ஏனுங்க
0: பாருங்க, நாம தெரியாம சொல்லக்கூடாது. அப்புறம் மழை வேற கடுமையான மழை, எனக்கு ஒண்ணு புரியல, கையும் அல்ல காலும் அல்ல. பழைய மழை படி விட்டு இறங்கி வருவோம், யானை படியில இறங்கி போயிடுவோம், அதுலயும் இறங்கி வரலான்னு வந்தா பார்த்து மனசே விட்டு போச்சுங்க. அப்புறம் கீழே இறங்கினா உண்டையில் இருக்காது, மேல மழை உச்சியில ரெண்டு விநாயகர் இருப்பாங்க. இடமிருந்து வருமா புயல் முதல் விநாயகர் ஆகும். முன்னாடி பார்த்தா சில்லற காசு இருந்து வெக்கமானத்தை விட்டு சொல்ல வேண்டி வருது. ஏன்னா வந்து நான் ஒண்ணு திருடுறேன், எப்படி நேருங்க பிரார்த்தனை. இத்தனை பேர் நம்பி போட்டிருக்காங்க விநாயகா, அத்தனை பேர் பிரார்த்தனை பேர். நான் 100 நாள் வந்து நிச்சயமா போயிட்டு போறேன். மறுபடியும் வந்து நான் வந்து இதே காணிக்க போறேன் அப்படின்ட்டு எடுத்து இறங்கினா மழை நல்லா பேசுற படியில் வர ஒரு 5-6 வரைக்கும் சரசரசான தலைகளை சுத்தின மாதிரி வரி சரிக்கிட்டு. அது என்னன்னு எனக்கு இன்னும் புரியல, எப்படி ஸ்டெடியா நின்றுட்டு முருகன் விநாயகர் தான் நிறுத்திருப்பாங்க. அப்படியே வந்துங்க கரெக்டா 33 வயதா 33 வயசு கீழே கடையில அதை கொடுத்து 50 ரூபா நோட்டு வாங்கிட்டு சிறுவை மொத்தமா வச்சுட்டு எப்படி எப்படி பசுக்குள்ள எண்ணி கொடுக்கறது. அதனால அப்படி மாதிரி
1: போனேன்.
0: அப்புறம் அங்கிருந்து 50 ரூபாயில வர்றதுக்கு விநாயகர் தான் எனக்கு அருள் பொறுத்தா இருக்கு. உண்மையாமே கல்லா இருந்தாலும் மனசு கல்லாகாம அவரு பிரார்த்தனை வேண்டி போய் இடையில போட்டு வந்து அது வேற
1: கதைங்க.
0: விநாயகர் சதுர்த்தியா இருக்கனால லட்சுமி ஸ்ரீ லட்சுமி வந்து அதெல்லாம் பிரயோகம் பண்ணிக்கிட்டு இருக்க. லட்சுமிங்கிறது வந்து பணம்
1: தானே,
0: நான் கவனமா இருப்பாங்க இருக்காங்க. ரெண்டு பேரும் இது மட்டும் சொல்லிக்கிறேன். எத்தனை நேர் கேட்பாங்க, முடிஞ்சா நீங்களும் பதிவு பண்ணிக்கீங்க.
1: எல்லாம்
0: கேட்கிற நேயர்கள் சொல்லிருங்க. ரெண்டே வரியில ஸ்ரீ அது போனது ஸ்ரீ லட்சுமி கனவி மந்திரம் ஓம் ஸ்ரீம்கம் சௌமியாய லட்சுமி கணபதியே, வர வர கர்வஜனமே வசமானே ஸ்வாகா ஸ்வாகா ஸ்வாகா. பிரம்ம முகூர்த்தத்துல 24 சொல்லிக்கலாம். ஏதோ பணம் இந்த மாதிரி துவையறதெல்லாம் இல்லாம இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 17 உச்சியில் இருக்கிற அந்த முருகன் எனக்கு நல்ல நிலைமை உண்டாக்கி கொடுக்கணும்னு நம்ம சோனா பொன்மொழி மூலமா கேட்டுக்கிற யாருக்கு இந்த நேரம் வரலாம்ங்கல்ல இல்லையா?
1: ஓகேண்ணா ஓகேண்ணா,
0: நாமளும் ஜெர்வ ஜாக்கிரதை இருக்கோம். மறுபடியும் அனைவருக்கும் நம்ம விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். அந்த விநாயகர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிட்டுங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா.
0: நன்றிங்க சத்யா.
1: அவரோட லைஃப்ல ஒரு விஷயம் நடந்தது, அதை வச்சு நான் விநாயகருக்கு நன்றி சொல்வேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. கேக்க அவ்வளவு சூப்பரா வந்து இருந்தது. சோ நீங்களும் வந்து சொல்லுங்க, விநாயகருக்கு நீங்க ஒரு விஷயத்துல நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா எதுக்காக சொல்வீங்க அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்க, நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். சோ இப்போ சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க. நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நிறைய பேசலாம்.

0: நம் மண்ணின் மனமே நம் ஆரோக்கியத்தின் ரகசியம். நம் ஊர் விளைச்சல் நம் விவசாயிகளின் நலம் தரும் வளர்ச்சி.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னா, நீங்க விநாயகருக்கு ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னா எந்த விஷயத்துக்காக நன்றி சொல்வீங்க அப்படின்றது தாங்க இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நெய்யர் இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க எதுக்காக விநாயகருக்கு நன்றி சொல்ல போறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். ருக்மணியம் பார்த்து அதுக்கப்பட்டியில இருந்து பேசுறேன்.
0: ருக்மணியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நீங்க
0: வந்து விநாயகருக்கு நன்றி சொல்வீங்கன்னா எந்த விஷயத்துக்காக நீங்க விநாயகருக்கு நன்றி சொல்வீங்க?
1: ஒரு ஈஸியான ஒரு வேலையை முடிக்குதுன்னா அது இப்ப விநாயகரா தான் இருக்கும். கஷ்டமே இல்லை, நம்ம போய் உழைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. உழைக்காம முன்னேறது விநாயகர் தான். அதனாலதான் விநாயகரை தூக்கி முன்னால வைக்கிறாங்க. எல்லா கடவுளுக்கும் முன்னால ஈஸியா கிடைக்கிட்டு
0: ஒன்னு
1: அப்பா அம்மா சுத்திட்டு வந்து தனி வாங்கிட்டாரு. முருக ஊரெல்லாம் சுத்தியும் உலகம் எல்லாம் சுத்திட்டு வரும் போது கிடைக்கல. ஆனா அப்பா அம்மாவை சுத்தி

0: வீட்டுக்குள்ளேயே சுத்திட்டு தனிய வாங்கிட்டு எல்லா பெரியவங்களும் சரிதாங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி செய்யும் போது அதுக்கு ஒரு நன்றி. இன்னொன்னு வந்து நம்ம சனி பகவான் தொத்திட்டு வரும்போது தண்ணீட்ட சிக்காம பாட்டுறது விநாயகர் தான். தண்ணி விநாயகரை பிடிக்க முடியலையில, அதனால அந்த விநாயகனுக்கு ஒரு நன்றிய சொல்லுவோம். அப்புறம் இந்த வீட்டுலயே இருந்துட்டு கனி வாங்கிட்டு பத்தியா, அது மாதிரி நான் வந்து எங்க அம்மா அந்த வெத்தலை பாக்க போடுவாங்க, அந்த எச்சத்துக்கு ஒரு தொட்டி ஒரு பழைய இதெல்லாம் எடுத்துட்டு வந்து மண்ணை போட்டு கொண்டு வாமா இந்த எச்சத்து போனோம் அப்படின்னாங்க. நானு சுத்தி வச்சு பார்த்தேன், பழசு தெரிய கிடைக்கிறதா தெரியல. உடனே ஒரு மண்ணை கையில அள்ளிட்டு வந்து துப்பமா நான் போட்டுறேன், குப்பையில போட்டுறேன் துப்பமா அப்படின்னு சொல்லி எத்தைய என் கையில வாங்கிட்டு குப்பையில போட்டேன் மண்ணோட பண்ணா. அப்போ எங்க அம்மா நான் செய்யறத பார்த்துட்டு என்ன ரொம்ப ரொம்ப அப்படி கண்ணீர் மல்க ஆசீர்வாதம் பண்ணாங்க. எப்பவுமே என் கையில எத்தைய வாங்கினது கை நிறைஞ்சே இருக்கணும், நல்ல காசு வளம் எல்லாம் பெற்று நிறைஞ்சே இருக்கணும் அப்படின்னு வாழ்த்து வாங்கின ஆசீர்வாதம்
1: வாங்கின.
0: அம்மா சொன்ன மாதிரியே நான் வந்து இப்போ கூட கொஞ்சம் ஓரளவுக்கு செல்வம் வளமாவே இருக்கிறேன்னு சொல்லிக்கிறேன். அதனால விநாயகர் மாதிரி தான் நானும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் விநாயகரை.
1: ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பரா வந்து சொல்லிருந்தீங்க.
0: நன்றி
1: சொல்லிக்கலாம். ரொம்ப நன்றி கால் பண்ணி சொன்னதுக்கு. காரகாப்பட்டையில இருந்து ருக்மணி அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி அவங்க விநாயகருக்கு எதுக்காக நன்றி சொல்லுவாங்க அப்படின்றத ரொம்ப சூப்பராக அழகாக வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்களும் வந்து சொல்லுங்க, நீங்கள் விநாயகருக்கு ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னா எந்த விஷயத்துக்காக சொல்வீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிபவை நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்களாம் வந்து பேசலாம். இப்போ சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கீங்க, கேட்டு வந்துருங்க. நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நாம ஒரு சூப்பரான தலைப்பில் பேசிட்டு இருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் விநாயகருக்கு ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னா எதுக்காக அந்த நன்றியை சொல்வீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நெய்யர் இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம். விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
1: Thank you so much. நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். உங்களுக்கும் நம்மளுடைய சோனா FM லிசனர்ஸ்க்கும் என்னுடைய இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். எப்படி போயிட்டு இருக்கு விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம்லாம்?
0: சூப்பரா போயிட்டு இருக்குண்ணா. செலிபிரேஷன்ஸ் எல்லாம் காலையில முடிஞ்சிச்சு ஆபீஸ்ல. சக்கரை பொங்கல் சுண்டல் அது இதுன்னு கொடுத்தாங்க. சமையா
1: இருந்ததுன்னா
0: பாருங்க, இன்னைக்கு நீங்க லீவ் போடாம வந்ததுக்கு
1: உங்களுக்கு
0: மழை வந்துட்டு இருக்கு, லைட்டா வந்துட்டு இருக்கு.
1: இங்க மழை வரா மாதிரி இருக்கு, ஆனா இன்னும் வரல. பாப்ப மழை வருதா?
0: ஓகே ஓகேண்ணா. அண்ணா, இப்போ நீங்க விநாயகருக்கு ஒரு விஷயத்துக்காக நன்றி சொல்வீங்கன்னா எந்த விஷயத்துக்கு நன்றி சொல்வீங்கன்னா?
1: எனக்கு வந்து ஒரு நல்ல பேரண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால நான் நன்றி அப்படிங்கறது சொல்லுவேன். சின்ன வயசுல இருந்தே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்கிறாங்க. மற்றவங்களோட வச்சு லைஃப கம்பேர் பண்ணி போகும்பொழுது எனக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இல்ல. ஒரு சுதந்திர பறவையா சின்ன வயசுல இருந்தே என்ன பறக்க விட்டுருக்காங்க. அதே மாதிரி எப்பொழுதுமே என்னுடைய ஆசைக்கு வந்து ரெண்டு பேரும் சப்போர்ட்டிவா தான் இருப்பாங்க சின்ன வயசுல இருந்தே.
0: அதனால
1: சூப்பரான பேரண்ட்ஸ் கொடுத்த இறைவனுக்கு நான் நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிக்கணும்.
0: ரெண்டாவது
1: வந்து ஒரு பினான்சியல் ரீதியாக கொஞ்சம் சவுண்டா நான் இருக்கேன். இது வரைக்கும் டு பி ஃபிராங்க், யார்கிட்டயும் காசு அப்படின்னு போய் நின்றது இல்ல, கடன் அப்படிங்கிற விஷயம் வாங்கினது இல்ல. பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களை கொஞ்சம் சவுண்டா நல்ல பத்தியா இறைவன் வந்து என்ன வச்சிருக்கிறாரு. அதற்காக நான் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒண்ணுமே இல்லாம கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு மத்தியில ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு, அதுவும் கடன் இல்லா வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வாழ்வது அப்படிங்கிறது இப்போ ரொம்ப ரொம்ப ஒரு சாமானிய விஷயம் கிடையாது. அதனால அதையும் செய்ய வச்சிருக்கிறாரு. அதனால நான் ரொம்பவே கொடுத்து வச்சுவேன். எல்லாரையும் நம்ம வச்சு லைஃப கம்பேர் பண்ணி பாக்குறோம் இல்ல, சோ அது அதை பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ இப்ப கொடுத்த அந்த பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய அந்த சவுண்டான லைஃப்க்கும் எனக்கு கிடைத்த பெற்றோர்களுக்கும் சாமி வந்து சூப்பரா அனுகிரகம் பண்ணிருக்கிறதுனால அவருக்கு நான் ஒரு தேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன்.
0: சூப்பர் சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா.
1: உங்களுக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
0: உங்ககிட்ட எல்லாம் பேச வச்சாரு இல்ல, அதுக்காகவே பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.
1: இது சூப்பரா இருக்கேப்பா.
0: வேலூர்ல இருந்து நம்ம சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவரு எந்தெந்த விஷயத்துக்காக விநாயகருக்கு நன்றி சொல்வாரு அப்படின்றத ரொம்பவே சூப்பரா அழகா வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாருங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில நன்றி உணர்வு அப்படின்றது நம்ம கிட்ட இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து என்னைக்குமே தாழ்வா வந்து போக மாட்டோம். அதுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் வந்துருக்கு. ஸோ நீங்க சொல்லுங்க, விநாயகருக்கு நீங்க எந்தெந்த விஷயங்களுக்காக நன்றி சொல்வீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனா இப்போ சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்குங்க, கேட்டு வந்துருங்க. அதெல்லாம் தொடர்ந்து நாம இன்னும் நிறைய விஷயங்கள் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நிறைய பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தான் நான் வந்து சொல்ல போறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம, அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸுக்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களோட இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன் அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்கிறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால் சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டுருக்க சூரிய வம்சிகள் அவங்களுக்கு ஆப்போசிட்

0: வந்து பார்த்தீங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க. அமீஷ் அவர்கள் உடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
3: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: அப்பனே விநாயகா, நீ தான்ப்பா எனக்கு எப்பவும் துணையா இருக்கணும்.
5: வாங்க தம்பி, போன வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு பார்த்தது, இப்பதான் வரீங்க.
4: சாரி விநாயகா, லிட்டில் பிஸியா இருந்துட்டேன்.
5: சரி சொல்லு, என்ன தேடி வந்திருக்க? என்ன வர வேணும்? நல்ல படிப்பு வேணுமா?
4: அதுல வேணாம் விநாயகா.
5: படிப்பு வேண்டாமா? சரி, நல்ல பணம் காசு வேணுமா?
4: அதுவும் வேண்டாம் விநாயகா.
5: அதுவும் வேண்டாமா? நீண்ட நாள் ஆயுள் எது வேணுமா?
4: அதெல்லாம் தேவையில்ல விநாயகா.
5: அதுவும் வேணாமா? அப்ப என்னதான் உனக்கு வேணும்?
4: சுண்டலும் கொழுக்கட்டையும் சாப்பிடணும் போல இருக்குது. சரியா?
5: அதெல்லாம் என் ப்ராப்பர்ட்டி, வேற ஏதாவது கேளு.
4: இப்ப நீங்க குடுக்கல, நானே எடுத்துக்குவேன்.
5: நல்லா வருவ மேம் நீ.
3: சோனா எஃப்எம் 107.8
0: இது வாலிப வயசு.
6: என்ன இது வாலிப வயசு?
7: நம்ம இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சில வீடுகளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெட் அனிமல்ஸை பெட் அனிமல்ஸாகவே வந்து பார்க்க மாட்டாங்க, தான் பெத்த புள்ள மாதிரி பார்த்து பயங்கரமாக கவனிச்சுப்பாங்க. இன்னும் ஒரு சில வீட்டெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த பெட் அனிமல்ஸ்க்கு கோல்டு செயின், வாட்ச், அது இதுன்னு வாங்கி போட்டு அழகெல்லாம் பார்த்துருக்குறாங்க. ஸோ இப்போது ஒரு சமூகம் வந்து நடந்திருக்குங்க. என்ன அப்படின்னா, இப்போது நிறைய வீட்டில் இன்னொரு சென்டிமெண்ட் இருக்குது, குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்க வீட்டில் மாடுகள்லாம் வளர்த்துறாங்க அப்படின்னா, அந்த மாடுகளை ஒரு தெய்வம் மாதிரி வணங்குவாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நம்ம கூட பிறந்த ஒரு பிள்ளைகளை பார்த்தா எப்படி பார்த்துப்போம், அந்த மாதிரி வந்து பார்த்துப்பாங்க. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஃபேமிலி அப்படி தான் வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அதனாலே அவங்க சமூக வலைத்தளங்களில் செம்ம பேசுபொருள் ஆகிட்டாங்க. என்ன நடந்தது அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஃபேமிலி ஒரு மாட்டை பயங்கர பாசமாக ஆசையாக வந்து வளர்த்திட்டு வந்துட்டுருக்காங்க. எந்த அளவுக்கு பயங்கர பாசமாக வளர்த்திருக்கிறாங்க அப்படின்னா, அந்த மாட்டுக்கு 4வது பர்த்டேவே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுவும் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு வீட்டில் குழந்தையோட பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம், அந்த குழந்தைக்கு கேக்லாம் வெட்டி அது மட்டும் இல்லாமல் சாக்லேட்லாம் கொடுத்து அந்த தலைக்கு மேலே ஹாப்பி பர்த்டே கேப்லாம் போட்டு செலிப்ரேட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணி ஊரை கூப்பிட்டு விருந்தெல்லாம் வைப்போம். அந்த மாதிரி தான் இந்த மாட்டோட 4வது பர்த்டேவை அவ்வளோ சீரும் சிறப்புமாக கொண்டாடி இருக்கிறாங்க. அந்த ஃபேமிலி மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அந்த வில்லேஜில் இருக்கிற ஒட்டுமொத்த குடும்பம் எல்லாத்தையுமே வர வச்சு அந்த பர்த்டேவை செலிப்ரேட் வந்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. நீங்கள் தாங்க ஒரிஜினல் பெட் லவர் அப்படின்னு சொல்கிற மாதிரி தாங்க வந்து இருந்தது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றா உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டுருக்குங்க, கேட்டு வந்துடுங்க.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இதை பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.
4: சோனாயப்பம் 107.8 விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம்.
3: தும்பிக்கையான் திருவடி தொழுவோமே, வாழ்வில் நம்பிக்கை ஒளிதனை பெறுவோமே.
4: சோனாயப்பம் 107.8
5: இது வாலிப வயசு.
6: என்ன இது வாலிப வயசு?
0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இவ்வளோ நேரம் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும். இப்போ உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னொரு ட்ரெண்டிங்கான விஷயத்தை எடுத்து வச்சிருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எத்தனையோ கண்டுபிடிச்சிருப்பீங்க, இல்லைனா கேள்விப்பட்டிருப்பீங்க, கண்டுபிடிச்சதை பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்படி ஒரு கண்டுபிடிப்பை நீங்கள் நிஜமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த ஒரு விஷயம் அப்படின்றது இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் செம்ம பேசப்பொருளாக செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ அப்படி என்ன கண்டுபிடிப்பு அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ சைனால வார வாரம் ஏதாவது ஒரு புது படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி சைனால புது புது கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டே வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்னொன்னு பிரமிப்பா வந்திருக்கு அப்படின்னே வந்து சொல்லாங்க. ஸோ இப்பயும் ஒரு புதிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு ரோபோ மீனை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. என்னது ரோபோ மீனா அப்படின்ற மாதிரி தான் நானும் ஃபர்ஸ்ட் ஷாக் ஆயிட்டேன். இந்த மீன் வந்து இருக்குல்ல, இது வந்து நார்மலாக வெறும் கண்ணால் பார்த்தா நெஜ மீன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த மீனும் வந்திருக்கும். ரொம்ப டீப்பாக கவனித்து பார்த்தா தான் இது வந்து ஒரு ரோபோ மாதிரியே வந்து தெரியுமா. ஸோ எதுக்காக இந்த ஒரு மீனை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது அந்த கடலுக்கு அடியில் உழவு பார்க்கறது, அதுக்கப்புறமா அந்த ரகசியமாக உழவுலாம் வந்து பார்ப்பாங்களே அந்த மாதிரியான விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா விஷயங்கள், அதாவது கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கறதுக்காக இந்த ஒரு ரோபோ மீனை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா. இது வந்து கோல்டு கலரில் வந்து இருக்கும், பார்க்கறதுக்கு

மாலுமே ரியல் ஃபிஷ் மாதிரி தாங்க வந்திருக்கும். ஆனால் இப்படி ஒரு ரோபோவை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து நினச்ச கூட பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் இப்போது சைனாவில் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு விஷயத்தை வந்து பார்த்தேன், ஸ்ட்ரீட் கிளீனிங்க்கெலாம் வந்து ஏஐ ஜென்ரேட்டட் ரோபோஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வெறும் 20 நிமிஷத்தில் இத்தனையோ கிலோமீட்டர் வந்து க்ளீன் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. டெக்னாலஜியில் பயங்கர அசுர வேகத்தில் போயிட்டுருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லாங்க. ஸோ நாம் இன்னும் இது வாலிப பேச நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். உங்ககிட்ட அடுத்ததாக பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டர்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள் அவங்க சொல்ல போகிறாங்க அப்படின்றத நம்ம அவங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் சூப்பரான பாட்டு வந்துட்டுருக்கு, அதுக்கு முன்னாடி கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், எனக்கு ஒரு டவுட் ரா. உனக்கு நீ தான் டவுட் வரல, என்ன டவுட்? உன்னை ஏன் ரமேஷ் ரமேஷ்னு எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா?
2: தெரியலையே.
1: ஏன்? ஏன்னா உன் பேரு ரமேஷ்.
2: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.

0: எஃப்எம் 107.8 விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம்.
1: ஹலோ நேயர்களே, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. ஸோ எல்லாருக்குமே இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடுகளில் மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் முழுக்கவே விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் களை கட்டி இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தனி வழக்கம் இருக்கும், ஒரு தனி கொண்டாட்டம் இருக்கும், ஒரு தனி சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அதனால இன்னைக்கு நம்ம ஊர் மக்கள்கிட்ட கேட்டு பார்க்கலாம், உங்கள் ஊரில் விநாயகர்

0: சதுர்த்தி எப்படி கொண்டாடுவீங்க, என்ன ஸ்பெஷல் இருக்கும் அப்படின்னு?
1: வணக்கம் வணக்கங்க, என் பேர் வந்து மகேஷ் குமாருங்க. நாங்கள் இங்கே தேர்முட்டிலேருந்து பேசுகிறேங்க. உங்கள் ஊரில் வந்து மிகப்பெரிய இதே வந்து ராஜகணபதி கோயில்னு சொல்லிட்டு அதுதான் ஃபேமஸான கோயில். இப்போ ஏதோ ஒரு வண்டி வாங்கினாலும் சரி, ஒரு தொழில் தொடங்கினாலும் சரி, அவரை கும்பிட்டு வந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. சேலத்தில் வந்து விநாயகர் சதுர்த்தி வெகு விமர்சையாக கொண்டாடுவாங்க, மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.
2: வணக்கம், என் பேர் பூர்ணிமா, சேலத்துலேருந்து நான் பேசுகிறேன். எங்கள் ஊரில் விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுவாங்கன்னா, நாங்கள்லாம் காலையில் எழுந்திரிச்சு தலை குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டில் பொங்கல் சுண்டெல்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் சாப்பிட்டு காலைல ஒரு 10 மணி நாங்கள் கோயிலுக்கு போவோம். கோயிலுக்கு போனால் அங்கே கணபதி ஹோமம் நடத்துவாங்க, அப்புறம் அபிஷேகம் பார்க்கலாம், சிறப்பு பூஜை நடத்துவாங்க, வெள்ளிக்காவசம்லாம் சாத்தி அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் டைமில் எல்லாமே ஃபங்க்ஷனு கேம்ஸு ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும். அதுவும் பார்த்துட்டு பிரசாதம் எல்லாமே சாப்பிட்டு பொங்கல் சுண்டல் வாங்கிட்டு கொழுக்கட்டை முக்கியமா இருக்கும் எப்பயுமே, அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு தண்ணி கலந்துருவோம். இப்படிதான் எங்களது விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம். பசங்க எல்லாருமே நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏரியா சைட்லாம் ட்ரம்ஸ் வச்சு விளையாடிக்கிட்டு அந்த சிலம்பாட்டம் எல்லாம் நடக்கும், கரகாட்டம் எல்லாம் எடுப்பாங்க, இதெல்லாம் நிகழ்ச்சி மாதிரி நடத்துவாங்க ஒரு குழு. அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு சாமி சாலையை தூக்கிட்டு போய் எப்பயும் போல மேட்டூர் டேம் கிட்ட எடுத்துட்டு போய் கரைச்சிருவாங்க. நன்றி, இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
0: உங்க வீட்டில் விநாயகர் சதுர்த்தி எப்படிலாம் கொண்டாடுவாங்க?
3: வணக்கம், என் பேர் ராமானுஜம், நான் காக்காபாளையம்லேருந்து பேசுகிறேன். எங்கள் வீட்டில் எப்படி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவாங்கன்னா, ஒரு சின்ன சைஸில் களிமண் விநாயகர் வாங்கிட்டு வந்து காலையிலேயே அவருக்கு என்னென்னலாம் படசல் வைக்கணுமோ எல்லாம் வச்சுட்டு அதை அப்படியே பூஜை பண்ணிட்டு காலையிலையும் சாயந்தரமும் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக 3 நாளோ 5 நாளோ சாமியை வச்சு பூஜை பண்ணிவிட்டு அது 3வது நாளோ 5வது நாளோ எடுத்துகிட்டு போய் கரைச்சிட்டு வந்துடுவோம். இப்படி தான் நாங்கள் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம். இதை கேட்டுன்னு இருக்க எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
4: வணக்கம், என்னோடய பேர் தான் ராம், நான் சேலம் அம்மாப்பேட்டையிலேருந்து பேசுகிறேன். எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுவோன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே எந்திரிச்சிட்டு நேரத்தில் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். எங்கள் வீட்டில் ஒரு குட்டி சிலை இருக்குது, அந்த சிலை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரேடியம் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம நைட்டு வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிலையிலேருந்து லைட் வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கும் நைட்டு ஃபுல்லாக. அந்த சாமி சிலையை எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிட்டு அதை அலங்காரம் பண்ணுறதுக்கு சாமி பூஜை அறையிலே வச்சுட்டு பால் பழம் தேங்காய் பொறி இதெல்லாமே வாங்கி அப்புறம் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் பெரியவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஒரு பூஜை போட்டுட்டு அப்படியே நாள் ஃபுல்லாக எல்லாம் உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம்னாலே கலகலன்னு நாளே போயிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்டுன்னா தெருவுக்கு தெருவுக்கு எப்படி பிள்ளையார் சிலை வச்சுருப்பாங்க, அங்கே போய் கொஞ்சம் நேரம் இருந்தாலே நைட் ஆகிடுங்க. இப்படி தான் எங்கள் வீட்டில் வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோங்க. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்ங்க.
0: நம்ம மக்கள் எல்லாருமே அவங்க ஊர்லேயும் அவங்க வீட்லேயும் எப்படிலாம் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு ரொம்பவே அருமையாக சொன்னாங்க. ஸோ எல்லாருக்குமே சோனா வானொலி சார்பாக இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
5: சோனா எஃப்எம் 107.8 விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம்.
6: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன், ஏதாவது ஒன்று சொல்லேன்.
7: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
8: நண்பா, என் ஃபேவரட் டாக்டரோட படம் எப்போதான் ரிலீஸ் ஆகும், எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
7: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
8: ஏ ராஜ், எப்படா எப்படி?
7: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
6: ஏய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
7: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
0: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8
9: இது வாலிப வயசு.
10: என்ன இது வாலிப வயசு?
11: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களாக வந்து பேசணும், அதெல்லாம் தாண்டி நம்ம கூட நேயர்களுமே அவங்களோட கருத்துக்களை அவ்வளோ சூப்பராக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக யார் இருக்கிறாங்க அப்படின்னா, சுவை டாக்ஸ் இந்த பேஜ்க்கான டீம் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. நம்ம அப்பாஸ் பிரதர், அதுக்கப்புறமா நம்ம பாஷா பிரதர், இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கிறாங்க. இவங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அப்படியே வந்து பேசிடலாமா? அப்புறம் நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்களும் லாஸ்ட்டாக நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டுருங்க, கேட்க அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக வந்து இருக்குது பிரதர். இப்போது நீங்கள் வந்து ஃபுட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய வீடியோஸ்லாம் வந்து போட்டுட்ருக்கீங்களா? ஸோ உங்களுக்கு இருக்கிறதுலே ஃபேவரட்டான வீடியோனா நீங்கள் எதை சொல்வீங்க?
12: நம்ம இதில் நம்ம ஸ்ட்ரீட்லேயே ஒரு பாதாம் பால் கடை இருக்குது, எங்களை ஃபஸ்ட்டு ரீச் ஆன கடையே அதுதான். எங்கள் அண்ணாவோட தெரிஞ்ச அண்ணா இருக்காரு, அவருடைய அப்பா தான் வச்சுருக்காங்க.
13: நீங்களும் பார்த்துருப்பீங்க, நம்ம நிறையா போட்டிலேயே பாதாம் பால் கடை அதுதான் ஃபேமஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது நம்ம எப்படி அது ரீச் ஆச்சுன்னா, அந்த டைமில்

0: குமாபட்டி சர்பத் மாதிரி இருக்குன்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஆடியோ ரெக்கார்டில் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது இவன் ஸ்கிரிப்ட் ஏதாவது டிஃப்ரெண்டாக இருக்கணும்டா, இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற ஆடியோ ஏதாவது வைக்கணும் அப்படின்ட்டு நான் என்ன சொல்லிட்டேன், என்னங்க குமாபட்டி சர்பத்து, நம்ம பாதாம் பால் சர்பத் குடிச்சிருக்கீங்களா கோட்டையில் இருக்குது அப்படி சொல்லிட்டேன். அது நிறைய பேருக்கு பிடிச்சிருச்சு. அதில் இருந்தால் நம்ம ரைமிங் சரி வச்சு பேசலாம், லூப்பில் ரைமிங் வச்சு பேசினா கொஞ்சம் எங்கேஜாக இருக்குது, ஆடியன்ஸ் கொஞ்சம் ஃபன்னியாகவும் போகும், வீடியோ ஃபுல்லாக பார்ப்பாங்க, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. அதுவும் மறக்க முடியாது, ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது
1: சூப்பர் சூப்பர், கேட்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பிரதர். இப்போது ட்ரெண்டிங்கான விஷயங்கள் ஏதாவது வந்து போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது மக்களுக்கு டக்குன்னு பிடிச்சிரும். அப்படி பிடிச்ச விஷயத்த நாமளும் நம்ம வீடியோவில் இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா அது வேறு லெவலில் ஹிட் ஆகிடும். அதுதான் நம்ம ப்ரோவும் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதில் இருந்து இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க, மக்களுக்கு எது பிடிச்சிருக்கு அந்த டைமில் அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணி அதுக்கான வீடியோஸ்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களோட வீடியோஸ் ஹிட் ஆகிறதுக்கு 90% மேலே சான்சஸ்லாம் வந்து இருக்குங்க. இதுதான் நம்ம ப்ரோவும் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நாம் இன்னும் இது வாலிபவயசு நிகழ்ச்சியில் நம்ம ப்ரோ கிட்ட, அதாவது சுபை டாக்ஸ் இந்த பேஜ்க்கான டீம் கிட்ட நிறைய விஷயங்களாக வந்து பேசலாம். அவங்களும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நிறைய விஷயங்களாக ஷேர் பண்ண காத்துட்டு இருக்காங்க. என்னென்ன அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்குங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிபவயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குருனா பேசிகிட்டு இருக்கேன்.

0: நம் ஊரில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8

நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துடும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும், அதெல்லாம் தொடர்ந்து சுவை டாக்ஸ் இந்த டீமோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன அப்படின்றத நம்ம அவங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ப்ரோ, நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்களும் உங்களோட சோஷியல் மீடியா ஜேர்னியாக ரொம்பவே அழகாக ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. கேட்க அவ்வளோ சூப்பராக வந்து இருக்குது பிரதர். இப்போது சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒரு கிரியேட்டர் உள்ள வராங்க அப்படின்னா அவங்க எந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக இந்த நெகட்டிவிட்டிஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு உங்கள் பேஜில் நெகட்டிவிட்டிஸ்லாம் வந்திருக்கா? அப்படி வந்திருந்தது அப்படின்னு

0: அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க?
1: ஸ்டார்டிங்ல அவ்வளோ வந்தது இல்லை, இப்போ ரீசெண்டாகவும் வந்திருக்கு. எப்படின்னா ப்ரொமோஷன் பண்ணுவோம், அந்த இடத்துல வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆனால் கூட ப்ரொமோஷனால ஒரு குட்டான டேஸ்ட் அப்படி தான் சொல்ல முடியும். ப்ரொமோஷன்னாலே மோஸ்ட் ஆஃப் தி கடை சொல்ல, மோஸ்ட் ஆஃப் தி கடையில் நல்லாயிருக்கும். ஒரு சில கடையில் வந்து டேஸ்ட் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ப்ரொமோஷன்காரன் என்ன சொல்லுவோம், நல்லா இருக்குன்னு தான் சொல்ல சொல்லுவோம். அந்த இடத்துல கொஞ்சம் ஓகே டீசெண்டாக இருந்துச்சு அப்படி சொல்லிடுவோம், அது ஒரு கான்ட்ரவர்சி ஆயிரும். அங்கே சாப்பிட்டவங்க யாராவது இருந்திருப்பான், அவன் கமெண்ட்ல வந்து காரி காரி துப்புவான்.
0: எனக்கு புரியுது பிரதர். இப்போ நம்ம பிரதர் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவில் எந்தெந்த வழிகளில் நெகட்டிவிட்டிஸ் வருமோ அந்தந்த வழிகள் எல்லாத்துலேயும் நெகட்டிவிட்டிஸ்லாம் வரதாங்க வந்து செய்யும். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நெகட்டிவிட்டிஸ்லாம் வரதாக வந்து செய்யும், அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணுவாங்க. இப்போது நெகட்டிவிட்டியாக நிறைய பேர்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா எதுக்காக அந்த நெகட்டிவிட்டிஸை நம்ம மேலே வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதிலிருந்து என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவையோ என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றிக்க போகிறீங்களோ அதை நீங்கள் எடுத்து அதுக்கான ஒர்க் அவுட்டை நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பேஜ் அப்படின்றது செம்ம ரீச்சில் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவிட்டிஸை நீங்கள் ரியாக்ட் ஆகிட்டு அதுக்கு நீங்கள் பயங்கரமான டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் அதுக்கு ரியாக்ட்லாம் ஆகாமல் அடுத்தடுத்த ஒர்க்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அடுத்தடுத்த ஓகே நீங்கள் ஃபாலோ வந்து பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நாம நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களாக வந்து பேசணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா விநாயகருக்கு நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தில் நன்றி சொல்லணும் அப்படின்னா எந்த விஷயத்துக்காக நன்றி சொல்வீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருந்தது. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம கூட எந்தெந்த நேர்கள்லாம் கால் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சென்னையிலேருந்து தாமோதர் அண்ணன்னா, அதுக்கப்புறமா தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி அம்மாள், திருப்பூர்லேருந்து ஆதவன் அண்ணா, அதுக்கப்புறமா வேலூர்லேருந்து சந்திரசேகர் அண்ணெல்லாம் கால் பண்ணி அவங்க விநாயகருக்கு எதுக்காக நன்றி சொல்லுவாங்க அப்படின்றத நம்ம கிட்ட வந்து அவ்வளோ அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ சூப்பராக வந்து இருந்ததுங்க. ஸோ இங்கிருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால நான் உங்ககிட்ட டாடா சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒன்ஸ் அகேன் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம சேலத்தில் மழை வர மாதிரி இருக்கு, நீங்கள் வெளியெல்லாம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க.

கூடு கட்டியதற்காக ஒரு பறவை தன் இறக்கைகளை இழந்து விடுவதில்லை. அது வானத்தில் பறக்கவே படைக்கப்பட்டது. அதாவது திருமணம் அப்படின்றது ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில ஒரு புதிய பயணமே தவிர, அது பெண்களுடைய வாழ்க்கையில அவங்க நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த கனவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான இடமா மாறக்கூடும்.

அந்த கேள்விக்கும் மறக்காம நீங்க உங்களுடைய பதில்களை வந்து கால் பண்ணி சொல்லிடுங்க. கால் பண்ணியும் அப்படின்னா வாட்ஸ்அப்ல கூட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம். என்ன கேள்வி அப்படின்னா, திருமணத்துக்கு பிறகு ஒரு பெண்ணினுடைய லட்சியங்கள் குடும்பத்துக்கு அச்சுறுத்தலாகவும் தேவையற்ற சுமையாகவும் பார்க்கப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய ஒரு கேள்வியா நான் வச்சிருக்கேன். ஏன்னா திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பொண்ணு வந்து தன்னோட கனவுகளை பத்தி பேசும்போது நல்லா படிமா, படிச்சு பெரிய ஆளா வரணும் அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்த ஆரம்பிப்பாங்க. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தைனா அது இதுதான். ஆனா அதே பெண் திருமணத்துக்கு பிறகு தன்னோட லட்சியங்களை பத்தி பேச தொடங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா உடனே அங்க ஒரு கேள்வி வர ஆரம்பிக்கும். என்னன்னா, ஏன் இப்ப போய் இந்த கனவு, இந்த லட்சியம் இதை பத்தி பேசிட்டு இருக்க, குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிடும். கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமே குடும்பத்தை தான் பார்க்க ஆரம்பிக்கணும், குழந்தைங்க இருக்காங்க, குழந்தைகளை தான் பார்க்க ஆரம்பிக்கணும், அதுதான் உங்களுடைய முதல் வேலையா இருக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பெண்கள் கிட்ட சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் உனக்கு என்ன குறைச்சால், நீ நல்லா தானே இருக்க, இதுக்கப்புறமேட்டு எதுக்கு இந்த கனவு லட்சியம், இது எல்லாத்தையும் பண்ணவே தேவையில்ல, வீட்டிலே இருந்தா போதும் அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. இன்னும் ஒரு சில இடங்கள்லாம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த கனவு லட்சியம் இதெல்லாம் முடிச்சிருக்கணும்ல, எதுக்கு கல்யாணத்துக்கு பிறகு குடும்பத்தை பாக்கறத விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாம அப்படின்ற ஒரு கேள்விகள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது மூலமா தான் பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையில அவங்களுடைய கனவுகளை லட்சியங்களை வந்து திருமணத்துக்கு பிறகு நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை அப்படின்னு ஏற்பட ஆரம்பிக்குது. அதனால ஒரு பெண்ணுக்கு லட்சியங்களும் கனவுகளும் திருமணத்துக்கு பின்னாடி எக்ஸ்பைரி டேட் அப்படின்றது கிடையவே கிடையாது. தன்னோட மனைவி அப்படி இல்லைன்னா மருமகள் அவங்களுடைய கனவுகளை ஒருபோதும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து இது வந்து நிராகரிக்கப்படணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு எனக்குமே பெண்கள் கிட்ட பேசவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ என்ன எடுத்துக்கலாமே, எனக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியும் வந்து ஒரு ட்ரீம் இருக்கு அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறமேட்டும் அதை நோக்கி தான் நான் பயணிக்க ஆரம்பிப்பேன். ஆண்களுக்கு பொதுவாக எதை தான் இருக்க ஆரம்பிக்கும், ஆனால் பெண்களுடைய வாழ்க்கையில கல்யாணத்துக்கு முன்னாடி ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான கனவுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கனவுகளை நிறைவேற்றுறதுக்காக அவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில பாதை வழிமாறி தான் போக ஆரம்பிக்குது. அது ஏன் மாறுது அப்படின்றது தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் கேட்கணும்னு நினச்ச ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. ஒரு பெண்ணினுடைய லட்சியத்தை அங்கீகரிக்கிறது மட்டும் இல்லாமல் தோளுக்கு தோளா நின்று அந்த பெண்ணினுடைய கனவுக்கும் லட்சியத்துக்கும் சப்போர்ட் அப்படின்றது கொடுக்கறது தான் குடும்பத்தினுடைய உண்மையான அடையாளம் அப்படின்னு நான் நிகழ்ச்சியின் மூலமா சொல்லுவேன். ஸோ இதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, திருமணத்துக்கு பிறகு ஒரு பெண்ணினுடைய லட்சியம் குடும்பத்தினுடைய அச்சுறுத்தலாகவும் தேவையற்ற சுமையாகவும் பார்க்கப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு 9787707078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்ல கூட நீங்க உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். நேர்களே, இப்போ உங்களுக்காக அடுத்தடுத்து பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன். நேர்களே,

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமாரசாம்பட்டி, குமாரசாம்பட்டி தாண்டோன்னு அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்னு விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ் அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி அங்க திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளவு நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றி இருக்கும், தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்துல இருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்திருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தாரு இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டணும், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: 41 வருட காத்திருப்புக்கு முற்றுப்புள்ளி வச்சு ஆசிய விளையாட்டு குதிரையேற்றத்தில் வரலாற்று தங்கம் வென்ற, குதிரையேற்ற பிரிவில் அர்ஜுனா விருதை வென்ற முதல் இந்திய வீராங்கனை திவ்ய கிருதி சிங், அவங்கள பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசலான் இருக்கேன். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரிகளே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் யாரை பற்றி சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திவ்ய கிருதி சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாதனை பெண் பற்றி தான் நான் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். யார் அந்த ஜெர்மனி, அதுக்கப்புறம் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று பல ஆண்டுகள் தங்கி உயர்தர பயிற்சிகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான சவால்கள் இருந்திருக்கு அப்படின்னா, குதிரையேற்றம் அப்படின்றது சர்வதேச தரம் வாய்ந்த குதிரை பராமரிப்பு, மருத்துவ பரிசோதனை, அதுக்கப்புறம் குதிரைகள் வந்து நாடுகளுக்கு இடையான செலுத்துறது அப்படின்றது கோடிக்கணக்கில் செலவாகக்கூடிய ஒரு விளையாட்டு. இளம் வயதிலே குடும்பத்தை விட்டுட்டு பிரிஞ்சு ஐரோப்பாவில் தங்கியிருந்து அங்க இந்த கடுமையான சவால்கள்லாம் எதிர்கொள்றது அப்படின்றது எக்கச்சக்கமான ஒரு சவாலா அவங்களுக்கு இருந்திருக்கு. அதையும் தாண்டி குதிரையிலிருந்து தவறு விழுந்தா ஏற்படக்கூடிய கடுமையான காயமா இருக்கட்டும், எலும்பு முறிவுலாம் ஏற்பட ஆரம்பிக்கும், அதெல்லாமே இருக்க ஆரம்பிக்கும். அதெல்லாம் இருந்த காலகட்டத்திலையும் கூட இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மன உறுதியோட அவங்க வந்து குதிரை ஏற்றத்தை வந்து தொடர ஆரம்பிக்கிறாங்க. 2023 ஹாங்ஸே விளையாட்டு போட்டியில வந்து குதிரையேற்ற பிரிவில் வந்து தங்க பதக்கம் வென்று அசத்தி இருக்கிறாங்க. இது மூலியமா 41 ஆண்டுக்கு பிறகு இந்த போட்டியில இந்தியாவுக்கு தங்க பதக்கத்தை மீட்டு தந்திருக்கக்கூடிய ஒரு பொண்ணா மாறி இருக்காங்க. இந்த மாதிரி சர்வதேச குதிரையேற்ற விளையாட்டுல இவங்க படைச்சிருக்கக்கூடிய இந்த வரலாற்று சாதனையை அங்கீகரிக்கிற விதமா இந்திய அரசு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அர்ஜுனா விருது, விளையாட்டு உலகத்துல மிக உயரிய விருதா இருக்கக்கூடிய அர்ஜுனா விருது கொடுத்திருக்காங்க. இது மூலியமா சுதந்திர இந்தியாவில விளையாட்டு வரலாற்றிலே குதிரையேற்ற பிரிவுல அர்ஜுனா விருது வென்ற முதல் பெண்மணி அப்படின்ற ஒரு புதிய வரலாற்று மைல்கல்லையும் வந்து திவ்ய கிருதியை சிங் வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து கண்டிப்பா வந்து போற பாதையில எக்கச்சக்கமான சவால்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான சவால்கள் எல்லாத்தையும் நம்ம கடந்து வரணும் அப்படின்னா, நமக்கு பிடிவாதமும் பிடிச்ச இடத்துக்கு போகணும்ன்ற மனதைரியமும் இருக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, கண்டிப்பா நம்மளால வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் அப்படின்றதுக்கு திவ்ய கிருதி அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து அவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ பெண்கள் நீங்க கேட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சவால்கள் கடந்து நீங்க யாரு அப்படின்றத ப்ரூவ் பண்ணுங்க. ப்ரூவ் பண்ணிட்டு சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லுங்க, நீங்க என்ன மாதிரி சாதனைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத ஒரு சாதனை பயணமா உங்களை பத்தி நான் பகிர்ந்துக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் லேசலேச நிகழ்ச்சியில் இருக்கு, அது எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.
5: Hey babe,

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: எஃப்எம் 107.8 விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம்.
1: சங்கடங்களை தீர்க்கும் சதுர்த்தி நாயகனே, எங்களின் சங்கடங்கள் போக்கிடும் அருள் போகனே.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
4: கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலையும். இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூட்டு வலி அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல பெண்களுக்கு இருக்க ஆரம்பிக்குது. அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு ஒரு நாற்காலியில் உட்காந்துக்கிட்டு அவங்க செய்யக்கூடிய அந்த 4 எளிய பயிற்சிகளை தான் நான் சொல்லான்ருக்கேன். ஏன்னா இப்போது ரீசன்ட் டைமில் வந்து நிறைய பேருக்கு இந்த முட்டி வலி அப்படின்றது அதிகமாக ஏற்பட ஆரம்பிக்குது, பெண்களுக்கு அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும். ஏன்னா ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு அதிக அளவு வந்து இந்த எலும்பு தேய்மானம் அதிகரிக்கும் அப்படின்றது ஆய்வு குறிப்புகள்ல ப்ரூஃப் பண்ண ஒன்னா இருக்குது இல்லையா. அப்போ பெண்கள்லாம் வந்து 40 வயதை கடந்திருக்கக்கூடிய பெண்கள் கட்டாயமா பண்ண வேண்டிய அந்த எளிய முறை எக்ஸசைஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா பண்ண ஆரம்பிக்கணும். வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் பார்ப்பாங்க, அதையும் தாண்டி இவ்வளவு வயசாயிடுச்சு, இதுக்கு மேல நம்ம வந்து எக்ஸசைஸ் எல்லாம் எதுக்கு பண்ணணும், ஆண்கள் பண்ணா ஓகே பெண்கள் எதுக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரியான எக்கச்சக்கமான கேள்விகள், தாழ்வு மனப்பான்மை இதெல்லாமே வந்து பெண்களுக்குள்ள இருக்க ஆரம்பிக்குது. ஆனா ஒன்னு யோசிச்சு பாருங்க, குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நீங்க நல்லா இருக்கணும், நீங்க ஃபிட்டா இருக்கணும் அப்படின்றத நினைச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா அது மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. இந்த கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா எக்ஸசைஸ் அப்படின்றத தொடர ஆரம்பிக்கணும். ஒரு 40 வயசு கடந்ததுக்கு அப்புறமேட்டு கண்டிப்பா வந்து எக்ஸசைஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த கர்ப்ப காலத்தெல்லாம் வந்து தாய்மார்கள் கண்டிப்பா வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் போகணும் அப்படின்னா சொல்லுவாங்க.

அதெல்லாம் பண்றது தான் வந்து கட்டாயமா ஆக்கப்பட்டிருக்கு. ஆனா அதையும் தாண்டி 40 வயசை கடந்ததுக்கு அப்புறமேட்டு ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செய்யறது மூலமா கண்டிப்பா பெண்களுக்கு சுகாதாரம் அப்படின்றது ரொம்ப இருக்க ஆரம்பிக்கும், ஆரோக்கியமா அவங்களுடைய உடல் இருக்க ஆரம்பிக்கும். அதுக்காக தான் அந்த மூட்டு வலி இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து கண்டிப்பா இந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் பண்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு 4 எளிய பயிற்சிகள் சொல்லலான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பத்தி சொல்லிடுறேன். அதாவது முழங்கால் மூட்டு இருக்கு இல்லையா, அதை தாங்கி பிடிக்கக்கூடிய தொடை தசைகள் பலமா இருந்தா மட்டும்தான் மூட்டுகள் தேய்மானம் அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும். அதை பலப்படுத்துறதுக்கான வழியை முதல்ல பார்க்க ஆரம்பிக்கணும். நாற்காலியில நிமிந்து உட்காந்து ஒரு காலை முன்னோக்கி நேரா நீட்ட ஆரம்பிக்கணும், பிளாட்டா நீட்ட ஆரம்பிக்கணும். நம்ம சேர்ல உட்காரோம் அப்படின் போது காலை மடக்கிதான் உட்காரப்போம், தொங்க போட்டிருப்போம். அது இல்லாம நேரா வந்து ஒரு 5 செகண்ட் வந்து கால்களை நேரா நீட்டுறது மூலியமா கால்களை இறக்காம நீட்ட ஆரம்பிக்கணும். அப்படி பண்றது மூலியமா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு கிடைக்க ஆரம்பிக்கும். இது வந்து ஒவ்வொரு காலுக்கும் ஒரு 10 முறை பண்றது மூலியமா ஒரு பெனிஃபிட் அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கும். இதுக்காக ஒரு ஆய்வு செஞ்சிருக்காங்க, அமெரிக்க விளையாட்டு மருத்துவ கல்லூரியில ஒரு ஆய்வு வந்து நடத்திருக்காங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, நாற்காலியில் அமர்ந்துகிட்டு எளிய கால் நீட்டும் பயிற்சியை தொடர்ந்து 6 வாரங்களுக்கு செய்யக்கூடிய முதிய பெண்களுக்கு வந்து முழங்கால் நிலைப்பு தன்மை 40% வந்து மேன்மை அடைஞ்சிருக்கு அப்படின்றத இது மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து நாற்காலியில் அமர்ந்தவாறே கால் விரல்கள் இருக்கு இல்லையா, அதை தரையில ஊனி குதியங்கால்களை மேல உயர்த்தி இறக்குறது அப்படின்றது, கெண்டக்கால் இருக்கு இல்லையா அதோட ரத்த ஓட்டத்தை வந்து அதிகரிக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து 2 முழங்கால்களுக்கும் இடையே ஒரு மெல்லிய தலையணையை வச்சு 5 வினாடிகள் உள்நோக்கி அழுத்தி தளர்த்துறது அப்படின்றது உட்புற தொடை தசைகளை வந்து பலப்படுத்தும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பயிற்சிகள் எல்லாமே வந்து வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டே செய்யக்கூடிய எளிமையான பயிற்சிகள். தினமும் காலையில் ஒரு 10 நிமிஷம் டிவியை பார்த்துக்கிட்டே செய்யறது மூலியமா கண்டிப்பாக பெனிஃபிட் அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்களும் ஆரோக்கியமாக இருக்க முடியும், அதாவது பெண்கள் நீங்களும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். பெண்களுக்காக நீங்கள் வந்து ஆண்கள் நிகழ்ச்சியெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எக்ஸசைஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம், அந்த எக்ஸசைஸ் பண்ணுறது மூலியமாக என்ன மாதிரியான பெனிஃபிட்லாம் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்பீங்க நான் நினைக்கிறேன். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஏன் உடற்பயிற்சியை தவிர்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றதுக்கான காரணத்தை மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணி கூட உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. நான் இப்போ அடுத்ததான் உங்களுக்காக 2 பாடல் கொண்டு வந்திருக்கேன். கேரிடு வாங்க நேரலை தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், எனக்கு ஒரு டவுட்ரா. உனக்கு நீ தான் டவுட் வரல, என்ன டவுட்? உன்னை ஏன் ரமேஷ் ரமேஷ் எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா?
2: தெரியலையே.
1: ஏன்? ஏன்னா உன் பேரு ரமேஷ்.
2: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.

0: எஃப்எம் 107.8 விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம்.
1: ஹலோ நேயர்களே, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. ஸோ எல்லாருக்குமே இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடுகளில் மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் முழுக்கவே விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் களை கட்டி இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தனி வழக்கம் இருக்கும், ஒரு தனி கொண்டாட்டம் இருக்கும், ஒரு தனி சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அதனால இன்னைக்கு நம்ம ஊர் மக்கள் கிட்ட கேட்டு பார்க்கலாம், உங்க ஊர்ல விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுவீங்க, என்ன ஸ்பெஷல் இருக்கும் அப்படின்னு.
2: வணக்கம், வணக்கங்க. என் பேர் வந்து மகேஷ்குமாருங்க. நாங்கள் இங்கே தேர்முட்டிலேருந்து பேசுகிறேங்க. உங்க ஊர்ல வந்து மிகப்பெரிய இதே வந்து ராஜகணபதி கோயில்னு சொல்லிட்டு அதுதான் ஃபேமஸான கோயில். இப்ப ஏதோ ஒரு வண்டி வாங்கினாலும் சரி, ஒரு தொழில் தொடங்கினாலும் சரி, அவரை கும்பிட்டு வந்துதான் ஆரம்பிக்கிறாங்க. சேலத்துல வந்து விநாயகர் சதுர்த்தி வெகு விமர்சையா கொண்டாடுவாங்க, மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.
3: வணக்கம், என் பேர் பூர்ணிமா, சேலத்துல இருந்து நான் பேசுறேன். எங்க ஊர்ல விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுவாங்கன்னா, நாங்கெல்லாம் காலையில எழுந்திரிச்சு தலை குளிச்சுட்டு சாமி எல்லாம் கும்பிட்டு வீட்டுல பொங்கல் சுண்டல் எல்லாம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் சாப்பிட்டு காலைல ஒரு 10 மணி நாங்க கோயிலுக்கு போவோம். கோயிலுக்கு போனா அங்க கணபதி ஹோமம் நடத்துவாங்க, அப்புறம் அபிஷேகம் பார்க்கலாம், சிறப்பு பூஜை நடத்துவாங்க, வெள்ளிக்காவசம் எல்லாம் சாத்தி அலங்காரம் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் டைம்ல எல்லாமே ஃபங்க்ஷனு, கேம்ஸ், ஃபன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்கும். அதுவும் பார்த்துட்டு பிரசாதம் எல்லாமே சாப்பிட்டு பொங்கல் சுண்டல் வாங்கிட்டு கொழுக்கட்டை முக்கியமா இருக்கும் எப்பயுமே, அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு தண்ணி கலந்துருவோம். இப்படிதான் எங்களது விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம். பசங்க எல்லாருமே நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏரியா சைட் எல்லாம் ட்ரம்ஸ் வச்சு விளையாடிக்கிட்டு அந்த சிலம்பாட்டம் எல்லாம் நடக்கும், கரகாட்டம் எல்லாம் எடுப்பாங்க, இதெல்லாம் நிகழ்ச்சி மாதிரி நடத்துவாங்க ஒரு குழு. அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு சாமி சாலையை தூக்கிட்டு போய் எப்பயும் போல மேட்டூர் டேம் கிட்ட எடுத்துட்டு போய் கரைச்சிருவாங்க. நன்றி, இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
1: உங்க வீட்டுல விநாயகர் சதுர்த்தி எப்படிலாம் கொண்டாடுவாங்க?
4: வணக்கம், என் பேரு ராமானுஜம், நான் காக்காபாளையம்லேருந்து பேசுகிறேன். எங்கள் வீட்டில் எப்படி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவாங்கன்னா, ஒரு சின்ன சைஸில் களிமண் விநாயகர் வாங்கிட்டு வந்து காலையிலேயே அவருக்கு என்னென்னலாம் படசல் வைக்கணுமோ எல்லாம் வச்சுட்டு அதை அப்படியே பூஜை பண்ணிட்டு காலையிலையும் சாயந்தரமும் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக 3 நாளோ 5 நாளோ சாமியை வச்சு பூஜை பண்ணிவிட்டு அது 3வது நாளோ 5வது நாளோ எடுத்துகிட்டு போய் கரைச்சிட்டு வந்துடுவோம். இப்படி தான் நாங்கள் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம். இதை கேட்டுன்னு இருக்க எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
5: வணக்கம், என்னோடய பேர் தான் ராம், நான் சேலம் அம்மாப்பேட்டையிலேருந்து பேசுகிறேன். எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுவோன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே எந்திரிச்சிட்டு நேரத்தில் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். எங்கள் வீட்டில் ஒரு குட்டி சிலை இருக்குது, அந்த சிலை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரேடியம் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம நைட்டு வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிலையிலேருந்து லைட் வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கும் நைட்டு ஃபுல்லாக. அந்த சாமி சிலையை எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிட்டு அதை அலங்காரம் பண்ணுறதுக்கு சாமி பூஜை அறையிலே வச்சுட்டு பால், பழம், தேங்காய், பொறி இதெல்லாமே வாங்கி அப்புறம் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் பெரியவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஒரு பூஜை போட்டுட்டு அப்படியே நாள் ஃபுல்லாக எல்லாம் உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம்னாலே கலகலன்னு நாளே போயிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்டுன்னா தெருவுக்கு தெருவுக்கு எப்படி பிள்ளையார் சிலை வச்சுருப்பாங்க, அங்கே போய் கொஞ்சம் நேரம் இருந்தாலே நைட் ஆகிடுங்க. இப்படி தான் எங்கள் வீட்டில் வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோங்க. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்ங்க.
1: நம்ம மக்கள் எல்லாருமே அவங்க ஊர்லேயும் அவங்க வீட்லேயும் எப்படிலாம் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு ரொம்பவே அருமையாக சொன்னாங்க. ஸோ எல்லாருக்குமே சோனா வானொலி சார்பாக இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
0: சோனா எஃப்எம் 107.8 விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம்.
6: என்ன கிரி, காலையில ஒரு டிப்டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற,
7: அது ஒண்ணு

0: குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணம்மா பகுதி தான். கண்ணம்மா பகுதினா என்ன, எதுக்காக இருக்குது அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்னொரு டைம் நான் எதுக்காக இருக்குது அப்படின்றதையும் சொல்லிடுறேன். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் எப்படி ஒரு பொண்ணாக இருந்து இந்த சமூகத்தில் அவங்க ஒவ்வொரு நாளும் கடந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் சவால்கள் இருக்குது அப்படின்போது அந்த சவால்களை சமாளித்து எப்படி புன்னகையோடு ஒவ்வொரு நாளும் இருக்காங்க அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் கண்ணம்மா பகுதி இருக்கு. அந்த கண்ணம்மா பகுதியில் நான் சொல்றதையும் தாண்டி நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களே வந்து என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரியான சவால்கள்லாம் இருக்கு, நான் எப்படி கடந்து வந்துட்டு இருக்கேன் அப்படின்றதையும் சொல்லுவாங்க. அதையும் தாண்டி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உமன்ஸ் அவங்களை பத்தியும் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம கூட யார் பேச காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா லலிதா மேம் தான். ஸோ லலிதா மேம் யார், எங்கிருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சேலம்ல வந்து தயா இன்ஸ்ட்ரக்டரா இருக்காங்க. தயா அப்படின்ற ஒரு விஷயம் என்ன, தயா அப்படின்றது பெண்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத பத்தி எல்லாமே அவங்க கிட்ட நாம அடுத்தடுத்து பேசி தெரிஞ்சுக்கலாம். வாங்க லலிதா மேம். வணக்கம் மேம். லலிதா மேம், ஜூம்பா அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். இந்த தையா அப்படின்றது என்ன மேம், அதை பத்தி சொல்லுங்க மேம்.
3: ஜூம்பான்றது வந்து ஒரு இன்டர்நேஷனல் பிராண்டுப்பா. அது வந்து வெளியிருந்து நம்மளோட இந்தியாவுக்கு உள்ள வந்தது. இது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்கு. அது எப்படின்னா ஜூம்பால ரெகத்தான், சால்சா, கும்பியா, மெரங்கே, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் வந்து ஜூம்பால இருக்கு. தையா அப்படின்றது என்னன்னா நம்மளோட இந்தியன் ரூட்டட் சாங்ஸ் அண்ட் ரிதம் இருக்கிற ஒரு பிராண்டு தான் தையா. இது வந்து நம்மளோட இந்தியன் ரூட்டட்ன்றதுனால எல்லாருக்குமே அது ஈஸியாகவும் ஈஸியாக நம்மளோட கனெக்ட் ஆகிற மாதிரியான சாங்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் மூவ்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அதுதான் ஜும்பாவுக்கும் தையாவுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஜும்பா வந்து ஒரு ஃபாரினரோட பாடி லாங்குவேஜ் தகுந்த மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம ஈஸியாக எல்லாத்தாலையும் பண்ண முடியறான ஸ்டெப்ஸ் தையால இருக்கு. ஸோ அதுவும் சூப்பர்னு சொல்லலாம், தையாவும் சூப்பர்.
2: ஸோ தையா அப்படின்றது நம்ம இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு கலை. அதை வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதன் மூலியமா உடல் எடை அப்படின்றது குறைவாக இருக்க ஆரம்பிக்கும், ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்க ஆரம்பிப்பாங்க பெண்கள். அதை தான் வந்து நான் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத வந்து லலிதா மேம் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்கிட்டையும் நான் கேட்கணும்னு நினச்ச ஒரு கேள்வி என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் ஆன பிறகு ஒரு பெண்ணினுடைய லட்சியம் குடும்பத்தோட அச்சுறுத்தலாகவும் தேவையற்ற சுமையாகவும் பார்க்கப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு நிகழ்ச்சி முடிகிறதுக்குள்ளே பெண்கள் கேட்டுட்டு இருக்கீங்க, இல்லை பெண்களுக்காக நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஆண்களுமே உங்கள் வீட்டில் என்ன மாதிரியான சூழ்நிலை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் திருமணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு கனவு இருந்திருக்கலாம், அந்த கனவுக்காக அவங்க வந்து ஓடணும்னு நினைக்கிற அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு குடும்ப பொறுப்பு அப்படின்னு ஒன்று இருக்க ஆரம்பிக்குது. அதை பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான லட்சிய பாதையை வந்து திறந்து விடாம அந்த கதவு அடைக்கப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரியான சவால்கள் பெண்கள் மத்தியில் அதிகமாக இருக்க ஆரம்பிக்குது. நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: வண்ண வண்ண உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ் ஷக்கலக்க குட்டீஸ்.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
4: பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில நம்ம கூட கண்ணம்மா பகுதியில யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா லலிதா மேம் தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நிகழ்ச்சியில தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம். லலிதா மேம், நீங்க வந்து இந்த தயா அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம இந்தியாவினுடைய ஒரு கலையா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8 மாசமா தான் அந்த கலை வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஜூம்பா அப்படின்றது ஒண்ணு வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. இந்த தயா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க இல்லையா, இது நம்ம ஊரில் கூடிய பெண்களுக்கு என்ன மாதிரியான பயனுள்ளதா இருக்கும், அதாவது உடல் அளவுலையும் மனதளவுலையும் வந்து பெண்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்டை இந்த தயா அப்படின்றது கொடுக்கும் மேம்?
5: உடல் அளவுல என்ன மாதிரி பெனிஃபிட் கொடுக்குது அப்படின்னா, தையால வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மூவ்ஸ் இருக்கு. ஒரு ஹிப்புக்காகட்டும் கையுக்காகட்டும், அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம சண்டமேலா சாங்ஸ் இருக்கு, அது கரெக்டா நம்ம ஆர்ம்ஸ்க்கு வந்து சூப்பரான ஒரு ஒர்க் அவுட்டா இருக்கும். சோ பிசிக்கலி நிறைய சேஞ்சஸ் வந்து கொடுக்கும். ஒரு ஹிப்புக்கான

0: சாங்கு, ஒரு தை வெயிட் ரெடியூஸ் பண்றதுக்கு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா நம்ம வந்து அந்த சாங்ல இருக்கிற மூவ்ஸ் வந்து பாடியை வந்து ஷேப் பண்ணும். அதே மாதிரி மைண்டுக்கு எப்படி அப்படின்னா, தையா சாங் வந்து கண்டிப்பா யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு யூடியூப்லயோ இன்ஸ்டால அந்த மாதிரி ஒரு சோசியல் மீடியால அந்த சாங் இருக்காது. ஒரு தையா இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட மட்டுமே இருக்கிற ஆப்ல இருக்கிற சாங் அது. சோ அதனால புதுசா ஒரு விஷயத்த கேட்கும் போது நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிப்போம். பழகின விஷயமா இருந்தா இதுதானே அப்படின்னு நம்ம மூவ் ஆன் பண்ணுவோம். பட் புதுசான ஒரு சாங், புதுசா ஒரு ஸ்டெப் இந்த மாதிரி லேர்ன் பண்ணும்போது மைண்ட் வந்து அந்த 1 ஹவரும் வேற எதையுமே நினைக்க மாட்டோம். நம்மள மட்டும் தான் நம்ம நினைப்போம். கிளாஸ்ல என்ன நடக்குது, நம்ம என்ன பண்றோம். ஈவன் நம்ம வந்து ஒரு மிரரை பார்த்து ஆடும்போது நம்மளுக்கு ஒரு செல்ஃப் லவ் ஹார்மோன் கூட செக்ரெட் ஆகும்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களே அந்த 1 ஹவர் ரசிச்சு ரசிச்சு அவங்க பார்த்து ஆடும்போதும் அந்த அசையும் போதும் நிறைய மென்டலி வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுதுன்னு தான் சொல்லணும்ப்பா.
1: சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த தயா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எல்லாரும் பழகிறது மூலமா இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் ஆகும், உடல் அளவுலயும் ஃபிட்டா இருக்க முடியும், மனதளவுலயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க முடியும் அப்படின்றத வந்து லலிதா மேம் சொல்லியிருக்காங்க. அதை தான் வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கக்கூடியவங்களா வந்து லலிதா மேம் இருக்காங்க. சோ லலிதா மேம், இவ்வளவு நேரம் எங்க கூட நிகழ்ச்சியில பேசியிருந்தீங்க மேம், ரொம்பவே நன்றி மேம். நேரிலே இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். நிகழ்ச்சியின் ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன கேள்வி அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் திருமணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு அவங்களுடைய கனவுகள் இருக்கு இல்லையா, அந்த கனவுகள் வந்து குடும்பத்தோட தேவையற்ற சுமையா வந்து பார்க்கப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நான் இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து கேள்வியா கேட்டிருந்தேன். சோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கக்கூடிய பெண்கள் இல்ல, பெண்களுக்காக நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்களுக்கு ட்ரீம் இருக்கு அப்படின்னு போது அந்த ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணாம போறதுக்கான காரணம் என்ன, ஏன் அதுக்கான சப்போர்ட் கிடைக்கல, நீங்க ஏன் கொடுக்கல, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, மறக்காம 9787701078 நம்பருக்கு கால் பண்ணி, அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்ல கூட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ராஜ்குமார் ஏன் கிட்ட நீங்க தெரிவிக்கலாம். நேர்களே, இப்போ நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால இன்னைக்கு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேரலே.

0: 94.8ல ஷக்கலக்க குட்டி.
1: ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி அதுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் என்னாச்சுன்னா, காட்டில் பலத்த மலை, அந்த மலையில் கூட்டில் இருந்த ஒரு சின்ன பறவை வந்து கீழே விழுந்துருச்சு. சின்ன பறவைக்கு பறக்கவும் தெரியாது இல்லையா, ஸோ அதனால் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மலையிலே நினச்சிட்டு கீழே இருந்துச்சு. அப்போ அதை பார்த்துட்டு எல்லா விலங்குகளும் அப்படியே அதுங்க பாட்டுக்கு தப்பிக்கிறதுக்கு தான் பார்த்துச்சுங்க. ஆனால் அணில் மட்டும், நான் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பறவையை எப்படியாவது மரத்து மேலே இருக்க அந்த கூட்டில் கொண்டு போய் சேர்த்துருவேன், ஏன்னா இதால் பறக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி அதை வந்து தூக்கிட்டு மரம் ஏற ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஏறி அந்த கூட்டிலே மலையில் அந்த பறவையை கொண்டு போய் சேர்த்துடுச்சு. அதோட அந்த பறவையோட அவங்க அம்மாவும் அப்போ தான் அந்த வீட்டுக்கு வந்தாங்க, ஏன்னா அவங்க வந்து சாப்பாடு எடுக்க போயிருந்தாங்க, அப்போ மழை வந்துருச்சு. அதுக்கப்புறமா இப்போ தான் வந்தாங்க. வந்த உடனே இந்த செயலை பார்த்துட்டு அணிலுக்கு ரொம்ப

0: நன்றி சொன்னாங்க. சொல்லிட்டு எல்லாரும் இந்த மாதிரி உதவி செய்யாமல் அவங்கள காப்பாற்றிக்க போகக்கூடிய இந்த சமயத்தில் நீங்கள் மட்டும் எப்படி இந்த உதவி செஞ்சீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு மனசு இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் எல்லாராலையும் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னிச்சு. ஸோ அதை கேட்டுட்டு ரொம்ப நன்றி சொன்னிச்சு அந்த பெரிய பறவை. இந்த கதையோட அர்த்தம் என்னென்னா, எப்பயுமே நம்மளால் முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். ஸோ அவங்களுக்கு உதவி தேவையாக இருக்கக்கூடிய நேரத்துலையும் நம்ம போய் உதவி செய்யணும். இது இந்த கதையோட அர்த்தம். ஓகே குட்டீஸ், சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ,
0: ஹாய், உங்க நேம்?
1: பிரணவ் ஆதித்யா.
0: பிரணவ் ஆதித்யா, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? ஓகே, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? சூப்பர். சரி, ஸ்கூல்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? யார் யாரெல்லாம் அது? வாவ், இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. சரி, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஸ்கூல்ல ஒண்ணா சேர்ந்து கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்க தானே? என்னென்ன கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்க? பால் வச்சு விளையாடுவீங்களா? ஓகே ஓகே. சரி, ஸ்கூல்ல உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? இங்கிலீஷ். சரி ஓகே, அப்ப அடுத்ததான் இங்கிலீஷ்ல போயம், ஃபோனிக்ஸ், ரைம்ஸ் எல்லாம் சொல்றீங்களா? ஓகே. சரி, தொடர்ச்சியா இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பிரணவாதித்யா கூட பேசலாம். ஸ்டேட்யூண்டா இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்ப பேக் டு பேக்ல சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வரப்போகுது. பாடலை கேட்டு வந்துருங்க, நிகழ்ச்சியில தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம் வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸுக்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களோட இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன், அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்குறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிறாங்க. இப்ப இங்க வாழ்ந்துட்டு இருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்ப சண்டை வந்துகிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை, அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா, ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி, ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹர்னி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட பிரணவ ஆதித்யா தான் ரொம்ப சூப்பரா ஜாலியா நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ தொடர்ச்சியா இன்னும் சில விஷயங்கள் நம்ம பிரணவ கூட பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நேரத்துல நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஸ்ரீகுமரன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட குழந்தைகளோட ஆரோக்கியத்தை பத்தி நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், பொதுவாகவே குழந்தைங்க வந்து வெளியில வாஷ்ரூம் யூஸ் பண்றத தவிர்க்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ இதனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படும் சார்?
2: ஸோ இது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக டாய்லெட் ட்ரைனிங்கும் போது அரௌண்ட் 2 இயர்ஸ் 2 வயசுக்குள்ளே அதை நம்ம ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ அப்படி ட்ரெயின் பண்ணுற இதில் கொஞ்சம் சிக்கல் ஏற்படுது அப்படின்னும்போது, குழந்தைங்க வந்து சில குழந்தைங்க அந்த பொசிஷனில் உட்காந்தே போக மாட்டாங்க, எப்பவும் நின்றுட்டே தான் போவாங்க. ஸோ அதனால் அவங்களால ஃபுல்லாக அவாய்ட் பண்ண முடியாது, ஃபுல்லாக அந்த மோஷன் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் போவாங்க, கொஞ்சம் விட்டுருவாங்க. ஸோ உட்காந்துட்டு போகாத குழந்தைங்கன்னு பார்க்கும்போது அந்த வயிறு எப்பவுமே ஒரு ஃபுல்னஸ் இருந்துகிட்டே இருக்கும்.

0: அதனால் ஒரு ஹெவி ஃபீலிங், ஃபுட்டு இன்டேக்குமே கொஞ்சம் கண்டிப்பாக குறையும். ஸோ அந்த சில குழந்தைங்களுக்கு இந்த உட்காந்து போகும்போது அந்த பெயின் வந்திருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு என்ன தோணுன்னா, அந்த மாதிரி மோஷன் போகும்போது நமக்கு பெயின் வருதுன்னு சொல்லி அப்போ வந்து அடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மோஷனை நம்ம அடக்கும்போது என்ன ஆகும்னா, குடல் பகுதியில் இன்னும் மோஷன் தங்கிகிட்டே இருக்கும், அது இன்னும் ஹார்டாகும். ஸோ அதையும் மீறி நம்ம புஷ் பண்ணும்போது நம்ம ஹார்டாக போயிட்டு கொஞ்சம் பிளட்டும் வர ஆரம்பிச்சிடும் மோஷனில். ஸோ அது இன்னும் அவங்களுக்கு வந்து ரொம்ப சங்கடத்தை ஏற்படுத்தும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக சார். ஸோ இந்த ஒரு விஷயத்தினால எவ்வளோ பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறத ரொம்பவே அருமையாக சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. அண்ட் நம்ம நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக் டாப் 10 ஷோ நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா, உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787701078. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு டெக்ஸ்ட் மூலயமா உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி பிரணவ் ஆதித்யா கூட அடுத்ததாக நம்ம ஜாலியாக நிறைய விஷயங்கள் பேசலாம். அவரை மாதிரியே உங்கள் குழந்தைங்களும் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில் பேசணுன்னாலும் அதே நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணி கூட சொல்லுங்கள். அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இதை பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: அருணா எஃப்எம் 107.8 விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம்.
1: மோதகம் ஏந்தும் முதற் கடவுளே, எங்கள் சோதனை போக்கிடும் சித்தி விநாயகனே.
0: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
2: பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம பிரணவ் ஆதித்யா கூட பேசிடலாம். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி கூட இப்போ நம்ம பிரணவ் கூட பேசிடலாமா? பிரணவ், உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? யார் யாரெல்லாம் அது சொல்லுங்க. மோனிஸ், ஒரே ஒரு ஃப்ரெண்டு தானா? சரி ஓகே. சரி, நீங்க எனக்காக போனிக்ஸ் சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, சொல்றீங்களா? சொல்லுங்க.

0: வாவ், வெரி குட், ரொம்ப சூப்பரா சொன்னீங்களே. சரி, யார் சொல்லி கொடுத்தா?
1: ஸ்வேதா மேம்.
0: ஸ்வேதா மேம், சூப்பர். சரி ஓகே, வேற என்ன நல்லா ஸ்வேதா மேம் சொல்லி கொடுத்துருக்காங்க? திருக்குறள் சொல்லி கொடுத்துருக்காங்களா? திருக்குறள் சொல்றீங்களா அப்ப?

வெரி குட். கேட்ட உடனே அழகா ரெண்டு திருக்குறள் சொல்லிட்டீங்க. சரி ஓகே, தொடர்ச்சியா இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பிரணவாதித்யா கூட பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஓட் பண்ணி சொல்லலாம். ஸோ நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்ட்ல டாப் 10 ஷோ நிகழ்ச்சியில இடம்பெறும். அதனால ஜாலியா கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே போனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க. பாட்டை தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் என்ன வர காத்திருக்கு அப்படின்னா, ஆரோக்கியமான உணவுகள் குழந்தைங்களுக்கு எப்படி பிடிச்ச மாதிரி மாற்றி கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக எடுத்து

ஏன்னா சில குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்க, ஆனால் ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் குவஸ்டின் மார்க் தான் அந்த இடத்துல இருக்கும். ஸோ ஹெல்த்தியாகவும் எப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்கறது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி இந்த வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு கொடுக்கறது அப்படின்றத பற்றி நீங்கள் பெருசாக யோசிக்க வேணாம். நான் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். மறக்காமல் ஸ்டேட்டி உண்டாயிருங்க. ஸோ நான் இப்போ 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரிணி என் கூட. இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க, அடுத்தடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். Thank you.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
1: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு இருக்கு.
1: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
2: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: சமுதாய எஃப்எம் 107.8 விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம்.
1: ஹலோ நேயர்களே, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. ஸோ எல்லாருக்குமே இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடுகளில் மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் முழுக்கவே விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் களை கட்டி இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தனி வழக்கம் இருக்கும், ஒரு தனி கொண்டாட்டம் இருக்கும், ஒரு தனி சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அதனால இன்னைக்கு நம்ம ஊர் மக்கள் கிட்ட கேட்டு பார்க்கலாம், உங்கள் ஊரில் விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுவீங்க, என்ன ஸ்பெஷல் இருக்கும் அப்படின்னு.
2: வணக்கம் வணக்கங்க. என் பேர் வந்து மகேஷ்குமாருங்க. நாங்கள் இங்கே தேர்முட்டிலேருந்து பேசுகிறேங்க. உங்கள் ஊரில் வந்து மிகப்பெரிய இதே வந்து ராஜகணபதி கோயில்னு சொல்லிட்டு அதுதான் ஃபேமஸான கோயில். இப்போ ஏதோ ஒரு வண்டி வாங்கினாலும் சரி, ஒரு தொழில் தொடங்கினாலும் சரி, அவர் கும்பிட்டு வந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. சேலத்தில் வந்து விநாயகர் சதுர்த்தி வெகு விமர்சையாக கொண்டாடுவாங்க. மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.
3: வணக்கம், என் பேர் பூர்ணிமா, சேலத்துலேருந்து நான் பேசுகிறேன். எங்கள் ஊரில் விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுவாங்கன்னா, நாங்கள்லாம் காலையில் எழுந்திரிச்சு தலை குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டில் பொங்கல் சுண்டெல்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் சாப்பிட்டு காலைல ஒரு 10 மணி நாங்கள் கோயிலுக்கு போவோம். கோயிலுக்கு போனால் கணபதி ஹோமம் நடத்துவாங்க, அப்புறம் அபிஷேகம் பார்க்கலாம், சிறப்பு பூஜை நடத்துவாங்க, வெள்ளிக்காவசம்லாம் சாத்தி அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் டைமில் எல்லாமே ஃபங்க்ஷனு, கேம்ஸு, ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும். அதுவும் பார்த்துட்டு பிரசாதம் எல்லாமே சாப்பிட்டு பொங்கல் சுண்டல் வாங்கிட்டு கொழுக்கட்டை முக்கியமா இருக்கும் எப்பயுமே, அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி கிளம்பிடுவோம். இப்படிதான் எங்களது விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம். பசங்க எல்லாருமே நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏரியா சைட்லாம் ட்ரம்ஸ் வச்சு விளையாடிக்கிட்டு அந்த சிலம்பாட்டம்லாம் நடக்கும், கரகாட்டம்லாம் எடுப்பாங்க, இதெல்லாம் நிகழ்ச்சி மாதிரி நடத்துவாங்க ஒரு குழு. அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு சாமி சாலையை தூக்கிட்டு போய் எப்பயும் போல மேட்டூர் டேம் கிட்ட எடுத்துட்டு போய் கரைச்சிருவாங்க. நன்றி, இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
1: உங்க வீட்டுல விநாயகர் சதுர்த்தி எப்படி எல்லாம் கொண்டாடுவாங்க?
4: வணக்கம், என் பேரு ராமானுஜம், நான் காக்காபாளையம்லேருந்து பேசுகிறேன். எங்கள் வீட்டில் எப்படி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவாங்கன்னா, ஒரு சின்ன சைஸில் களிமண் விநாயகர் வாங்கிட்டு வந்து காலையிலேயே அவருக்கு என்னென்னலாம் படசல் வைக்கணுமோ எல்லாம் வச்சுட்டு அதை அப்படியே பூஜை பண்ணிட்டு காலையிலையும் சாயந்தரமும் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக 3 நாளோ 5 நாளோ சாமியை வச்சு பூஜை பண்ணிவிட்டு அது 3வது நாளோ 5வது நாளோ எடுத்துகிட்டு போய் கரைச்சிட்டு வந்துடுவோம். இப்படி தான் நாங்கள் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம். இதை கேட்டுன்னு இருக்க எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
5: வணக்கம், என்னோடய பேர் தான் ராம், நான் சேலம் அம்மாப்பேட்டையிலேருந்து பேசுகிறேன். எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுவோன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே எந்திரிச்சிட்டு நேரத்தில் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். எங்கள் வீட்டில் ஒரு குட்டி சிலை இருக்குது. அந்த சிலை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரேடியம் மாதிரி இருக்கும். இப்போ நான் நைட்டு வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிலையிலேருந்து லைட் வெளிச்சம் வந்துட்டே இருக்கும் நைட்டு ஃபுல்லாக. அந்த சாமி சிலையை எடுத்து சுத்தம் பண்ணிட்டு கழுவிட்டு அதை அலங்காரம் பண்ணுறதுக்கு சாமி பூஜை அறையிலே வச்சுட்டு பால், பழம், தேங்காய், பொறி இதெல்லாமே வாங்கி அப்புறம் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் பெரியவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஒரு பூஜை போட்டுட்டு அப்படியே நாள் ஃபுல்லாக எல்லாம் உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம்னாலே கலகலன்னு நாளே போயிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்டுன்னா தெருவுக்கு தெருவுக்கு எப்படி பிள்ளையார் சிலை வச்சுருப்பாங்க, அங்கே போய் கொஞ்ச நேரம் இருந்தாலே நைட் ஆகிடுங்க. இப்படி தான் எங்கள் வீட்டில் வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோங்க. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்ங்க.
1: நம்ம மக்கள் எல்லாருமே அவங்க ஊர்லேயும் அவங்க வீட்லேயும் எப்படிலாம் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு ரொம்பவே அருமையாக சொன்னாங்க. ஸோ எல்லாருக்குமே சோனா வானொலி சார்பாக இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
0: சோனா எஃப்எம் 107.8 விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம்.
6: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
7: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
6: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
7: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
6: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
7: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
8: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
9: சோனா
0: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: எஃப்எம் 107
1: 5.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீ அரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட பிரணவ் தான் ரொம்ப சூப்பரா நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ பிரணவ் மாதிரியே உங்க குழந்தைங்களும் சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சியில பேசணுமா? கண்டிப்பா பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787701078 இந்த நம்பருக்கு கால் பண்ணியும் இல்ல மெசேஜ் பண்ணியும் சொல்லுங்க, அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். ஓகே, தொடர்ச்சியா இப்போ நான் வந்து ஒரு சூப்பரான ரெசிபி சொல்லுவேன் இல்லையா, லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்ற ரெசிபி. ஆனா இன்னைக்கு வந்து கொஞ்சம் மாற்றமா லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்ற ரெசிபி கிடையாது, இது வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபின்னு கூட வச்சுக்கலாமே. எப்படி லைஃப்ல கொஞ்சம் ஹாப்பினஸ் முக்கியமோ அதே மாதிரி நம்மளோட இந்த மீல் டிசைன்லையும் ஸ்வீட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். இந்த டிஷ்ஷோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கேரட் பாயாசம் தான். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் கேரட் 3 நல்லா துருவி எடுத்துக்கணும், பால் 2 கப்பு, வெல்லம் 1/2 கப்பு, ஏலக்காய் தூள் 1/4 டேபிள்ஸ்பூன், முந்திரி திராட்சை 10 10, நெய் வந்து 4 டேபிள்ஸ்பூன். இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. ஸோ இந்த சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு ஒரு நாளைக்கு ஸ்வீட்டான இந்த கேரட் பாயாசம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன்.

ஃபஸ்ட்டு கேரட்டை நல்லா கழுவி துருவி எடுத்து வச்சுருக்கோமா. அடுத்து ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி கேரட்டை 5 நிமிஷம் அதில் போட்டு நல்லா வதக்கிடணும். ஸோ அது வந்து ஒரு மொறுமொறுப்பான கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் அதை வதக்கிட்டு அது கூடவே தண்ணி சேர்த்து கேரட்டை நல்லா வேக விட்டுறணும். இப்போ கேரட் வெந்ததுக்கப்புறமா அது கூடவே நம்ம பாலையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறணும். இது ஒரு டெக்னிக். இன்னொரு டெக்னிக் நம்ம என்ன பண்ணலான்னா, கேரட்டை தனியாக மிக்சியில் அரைச்சி எடுத்து பாலை வந்து இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஸோ குழந்தைங்களுக்கு அந்த கேரட் மேலே மிதக்கிற மாதிரி இருந்தால் பிடிக்கும்னா இந்த டெக்னிக்கு, இல்லைனா இந்த ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ 5-7 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சுன்னா போதும், கேரட் வந்து நல்லா வெந்து வந்துடும். ஸோ இப்போ வந்து ஏலக்காய் தூளை அது கூட சேர்த்துட்டு வெள்ளத்தையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருணும். சூப்பரான பாயாசம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் அதுக்கு முன்னாடி முந்திரி திராட்சையெல்லாம் நெய்யில் வறுத்து எடுத்து அதை அப்படியே இந்த பாயாசத்தில் கொட்டிட்டோன்னா சூப்பரான இந்த கேரட் பாயாசம் ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு எப்பயும் பாயாசம் குடிக்கிறதோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா எப்பயும் பாயாசத்தில் இந்த சேமியாக தான் மிதக்கும். ஆனால் நம்ம கேரட் பாயாசத்தில் கேரட் வந்து அப்படியே தூள் தூளாக மிதக்கிறத பார்க்குறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் குடிக்கிறதுக்கும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த ஒரு டிஷ்ஷாக செஞ்சு கொடுங்க. ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வராங்க இல்லையா, இந்த டியூஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேப் இருக்கும், அப்போ வந்து இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க. குழந்தைங்களும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அண்ட் அதோட இப்போது பேக் டு பேக்கில் சூப்பரான பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போது பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க.

0: பாரம்பரியம் மிக்க நம்ம ஊரு உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: அடுத்து வருவது அடுத்து வருவது.
1: மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: ஆதித்யா ஸ்டோரி சொல்லுங்க.

0: தூக்கி போட்டா.
1: வாவ், வெரி குட். எப்படி இவ்வளவு அழகா கதை சொன்னீங்க, யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு இந்த ஸ்டோரி?
0: ஸ்வேதா மேம்.
1: ஓஹோ, ஸ்டோரியும் ஸ்வேதா மேம் தான் சொல்லி கொடுத்தாங்களா? ஓகே ஓகே, ஃபோனிக்ஸ், திருக்குறள், ஸ்டோரி எல்லாமே ஸ்வேதா மேம் வந்து அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேட்டவுடனே பட்டு பட்டு பட்டுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. தேங்க்யூ, வெல்கம். அண்ட் அதோட இப்போ நான் இங்கேருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்ப போகிறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்களை நான் சொல்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களோட அந்த ஆரோக்கியத்தில் எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் காட்டுறோமோ அதே அளவுக்கு முக்கியத்துவத்தை நம்ம குழந்தைங்களோட பாதுகாப்புலையும் கொடுக்கணும். அதுக்கு முதல் விஷயமா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குட் டச் என்ன, பேட் டச் என்ன அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கலாம். அண்ட் அது மட்டுமே இல்லாமல் சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது இல்லையா, அந்த நம்பரை நம்ம மனப்பாடம் பண்ணி சொல்லி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. அண்ட் எதுக்காக அந்த நம்பர் இருக்குது அப்படிங்கிறதையும் மெயினாக சொல்லி கொடுக்கணும். இப்போ நமக்கு உதவி தேவையாக இருக்கக்கூடிய நேரத்தில் 1098 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நம்ம உதவியை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற தெளிவான விஷயத்தை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். சப்போஸ் இப்போ அவங்க வீட்டுக்கு வரத்துக்கு வழியே மறந்துட்டாங்க, எப்படி வரதுன்னு தெரியல அப்படின்னு இருக்க பட்சத்தில் 1098 இந்த சைல்டு ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி அவங்க கண்டிப்பாக உதவி கேட்கலாம். இன்கேஸ் பேரண்ட்ஸோட ஃபோன் நம்பர் தெரியாத சமயத்தில் ஸோ இந்த ஒரு விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் கண்டிப்பாக இதை மைண்டில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை வந்து குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இங்கேருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்ப போகிறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். அடுத்ததாக 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் தருண் உங்கள் கூட பேசுகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ மறக்காமல் நிகழ்ச்சியை கேட்டுருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீ ஏரணி என் கூட. பாபா மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பரா இருக்குங்க. ஒரு நகரத்தோட அடையாளம் என்ன? உயரமான கட்டிடங்களா, இல்ல பெரிய சாலைகளா, இல்ல ஒரு நகரம் அப்படின்றது தன்னோட மக்களையும் இயற்கையையும் பாதுகாக்குது அப்படின்றது தான் அதோட உண்மையான அடையாளமா? அப்படி இயற்கை, வரலாறு, கலாச்சாரம், வளர்ச்சி எல்லாத்தையுமே ஒரே இடத்துல பார்க்க முடிகிற ஒரு நகரம் தான் அம்பிகாபூர். அம்பிகாபூரை பத்தி தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியோட முதல் பகுதியில சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.

0: 8.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, அம்பிகாபூர் சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சர்குஜா மாவட்டத்தோட தலைமையகம். சுமார் 623 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த நகரம் அந்த மாநிலத்தோட பழமையான நகரங்களில் ஒன்றா குறிப்பிடப்படுது. அம்பிகாபூர் அப்படின்ற பேருக்கும் ஒரு ஆன்மீக தொடர்பு இருக்கு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான வழிபாட்டு தலமான அம்பிகா தேவி அப்படி இல்லைன்னா மகாமாயா தேவியோட பேர்லேருந்து அம்பிகாபூர் அப்படின்ற பேர் வந்ததா குறிப்பிடப்படுது. இந்திய சுதந்திரத்துக்கு முன்னாடி அம்பிகாபூர் சர்குஜா சமஸ்தானத்தோட தலைநகரமாக இருந்திருக்கு. இன்னைக்கு இது ஒரு நகரம் மட்டுமில்லை, சர்குஜா கோட்டத்தோட கோட்டை தலைமையகமாகவுமே இருக்குங்க. சர்குஜா, குரியா, மணேந்திரகர், பல்ராம்பூர், சூரஜ்பூர், ஜஸ்பூர் அப்படின்னு 6 மாவட்டங்களை உள்ளடக்கின கோட்டத்தோட நிர்வாக முக்கியத்துவம் கொண்ட இடம் அம்பிகாபூர். அம்பிகாபூரை பற்றி பேசும்போது இயற்கையை மறக்கவே முடியாது. இந்த பகுதி காடுகளும் மலைப்பாங்கான நிலப்பரப்பும் நிறைஞ்சது. பாக்சைட் வனப்பொருட்கள், நெல் மாதிரியானது இந்த பகுதியோட முக்கியமான இயற்கை வளங்களில் அடங்குது. அது மட்டும் இல்லாமல் அம்பிகாபூர் நகரம் சராசரியாக 623 மீட்டர் உயரத்தில் இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய சூழலும் தனித்துவமானது. மாவட்டத்தோட நிலப்பரப்பில் கணிசமான பகுதி காடுகளால் சூழப்பட்டிருக்கு. அதனால தான் அம்பிகாபூர் அப்படின்றது நகர வளர்ச்சியோடு இயற்கையும் இணைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக பார்க்கப்படுது. இப்போது அம்பிகாபூர் பற்றி சொல்ல போகிற ஒரு விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். குப்பையை எப்படி ஒரு வளமாக மாற்றலாம், அதுக்கு ஒரு உதாரணமாக அம்பிகாபூரை சொல்லலாம். இங்கே திடக்கழிவு மேலாண்மைக்காக மாநகராட்சி என்ஜிஓக்கள் மற்றும் சுய உதவி குழுக்களோடு இணைஞ்சு செயல்பட்டுருக்கு. வீடு வீடாக போய் கழிவுகளை சேகரித்து அதை பிரித்து மேலாண்மை செய்யக்கூடிய முறையும் செயல்படுத்தப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம், அம்பிகாபூரில் தினமுமே சுமார் 45 மெட்ரிக் டன் திடக்கழிவு உருவாகுது. அதில் சுமார் 90% பரவலாக்கப்பட்ட கழிவு மேலாண்மை முறையின் மூலமாக பிரிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் 48 வார்டுகளை சேர்ந்த 447 சுய உதவிக்குழு பெண்கள் வீடு வீடாக போய் கழிவுகளை சேகரிக்கிறாங்க. அதனால தான் வீட்டு மட்டத்திலேயே 100% கழிவு பிரித்தலை அடைச்ச நகரமாக இது குறிப்பிடப்படுது. இதோட இன்னொரு மிகப்பெரிய சாதனை, ஒரு காலத்தில் இருந்த 15 ஏக்கர் குப்பை கிடங்க 2016 பூங்காவாக மாற்றியிருக்காங்க. அதனால அம்பிகாபூர் 0 வேஸ்ட் சிட்டி அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்குங்க. நேர்களே, வரலாற்றை சுமந்து நிற்கக்கூடிய நகரம், மலைகளையும் காடுகளையும் தனக்குள்ள கொண்ட நகரம், அதே நேரத்தில் குப்பை மேலாண்மையில் ஒரு புதிய பாதையை உருவாக்கின ஒரு நகரம், இதுதாங்க அம்பிகாபூர். நம்ம எற்காட்டோட சேர்த்து வச்சு பார்க்கும்போது நம்ம எற்காட்டோட என்ட்ரன்ஸ்லேயே இந்த குப்பை கிடங்குகள் எல்லாமே இருக்கும். எற்காட்லேயும் இந்த 0 வேஸ்ட் அப்படின்றது இம்ப்ளிமெண்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும்ல. உங்களோட கருத்து என்ன, நம்மளோட சோனா எஃப்எம் எண்ணுக்கு நீங்கள் அனுப்பலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருவன். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்ருக்கு.
1: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு, செரி ரோடு அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ், அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வரர் கோயில், அதை தாண்டி அங்க திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளவு நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றியிருக்கும், தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்து இருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தாரு. இந்த காலகட்டத்தில் இப்போ வந்து

0: 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்துல நீதிபதி அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டணம், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862. அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போர்டினாக்கமட்டிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்துல இருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் அருணாச்சலம் அப்படின்ற ஒரு அண்ணாவை சந்தித்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தேங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்காட்டில் கிளைமேட்டில் ஏதாவது மாற்றம் இருக்கா, அதாவது அவங்க சின்ன வயசில் பார்த்த கிளைமேட்டுக்கும் இப்போ பார்க்கக்கூடிய கிளைமேட்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்றத அவர்கிட்ட கேட்டிருந்தேன். அதே சமயத்தில் ஏற்காட்டில் என்னென்ன விவசாயம்லாம் செய்கிறாங்க அப்படின்றதையுமே கேட்டிருந்தேங்க. வாங்க, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கு. நிச்சயமாக வந்து இப்போது வெப்பம் அதிகமாக இருக்குது, குளிர்காலத்தில் குளிரும் அதிகமாக தான் இருக்குது. அப்போ இருந்ததை விட காலநிலை மாற்றம் அது ஒரு காரணமாக இருக்கலாம். இங்கே இருக்கின்ற மரங்கள் குறைஞ்சிருச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. மரங்கள் வெட்டப்பட்டது, ஆனால் அதை விட அதிகமாக நடப்பட்டிருக்கு. மரங்கள் வந்து இப்போ வந்து விவசாய நிலங்களாக இருந்த இடங்களில் இன்றைக்கி வந்து மிளகு வளர்ப்பதற்காகவும் காப்பி வளர்ப்பதற்காகவும் சில்வர் ஓக் மரங்கள் நிறையவே நடப்பட்டிருக்கின்றது. பரப்பளவு அதிகமாக இருக்கிறது, அதாவது முதல்ல ஃபாரஸ்டில் மட்டும்தான் இருக்கும், ஒரு சில எஸ்டேட்டுகளில் மட்டும்தான் மரம் இருந்தது, மீதி விவசாய நிலங்கள்லாம் மரங்கள் இல்லாத நிலங்களாக இருந்தது. இப்போ எல்லா இடங்கள்லையும் பெரும்பாலும் மரங்கள் வளர்க்கப்பட்டு மரங்கள் குறைஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. உயரமான மரங்கள் இல்லை, அது வந்து ஒரு குறை. பெரும்பாலும் ஏற்காட்டில் வந்து நம்ம சிறுதானியங்கள் தான் விவசாயம், சாமை, வரகு, திணை, கேழ்வரகு, மொச்சை, அவரை, பீன்ஸ் போன்ற பயிர் வகைகள், தானியங்கள், நெல். ஒரு சில இடங்களில் நெல், பாரம்பரிய நெல் வகைகள் இங்கே வந்து பயிரிட்டோம். இப்போவும் அதே தான் தொடர்ந்துகிட்ருக்கு. இப்போ கொஞ்சம் மாற்றம் என்னென்னா, இந்த பூ பணப்பயிர்கள் கொஞ்சம் பயிரிட ஆரம்பிச்சிருக்காங்க. மிளகாக இருக்கட்டும், காப்பியாக இருக்கட்டும், லவங்கம் போன்ற பயிர்கள், அதே போல் பூ வகைகள் பயிரிடுறாங்க, காய்கறிகள் பயிரிடுறாங்க. அப்போ காய்கறிலாம் சந்தைப்படுத்த முடியாதனால பயிரிட முடியல. இந்த காய்கறி பயிரிட்டாலும் இங்கே சந்தைப்படுத்துறதுக்கு நல்ல சந்தை இல்லை, சந்தை வளாகமே இல்லை. விவசாயிகள் வந்து அவருடைய பொருட்களை வந்து வேறு மற்றவங்களுக்கு விற்று அவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட ஒரு லாட்டாக வாங்கி அவங்க ரீட்டைலில் விற்கும்போது நிறைய லாபம் கிடைக்குது. அதனால் அந்த லாபம் கட்டுப்படி ஆகாதனால நிறைய பேர் வந்து விவசாயம் பண்ணுறத குறைச்சிக்கிறாங்க. காய்கறி போட்டால் சீசனில் விற்க முடியல அப்படிங்கிறதுனால ஒரு சந்தை வசதி வந்து அவங்களுக்கு வந்து வேணும்.
3: ரொம்ப தெளிவாக நிறைய விஷயங்களை வந்துட்டு சொன்னார். கண்டிப்பாக இந்த விவசாயிகளுக்கு நடுவில், அதாவது நமக்கும் விவசாயிகளுக்கும் நடுவில் இருக்காங்க அப்படின்னா அவங்க தாங்க அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்றத அவர் நம்மக்கிட்ட சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, நடுவில் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு விலைக்கு கொடுக்குறாங்க, இவர் வந்துட்டு ஒரு விலைக்கு கொடுக்குறாரு. அந்த விலை வந்துட்டு டைரெக்டாக விவசாயிகளுக்கு கிடைக்கல. அது எதனால அப்படின்னா, ஏற்காட்டில் ஒரு ப்ராப்பரான சந்தை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப நன்றி நான் இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. தொடர்ந்து நேர்களை இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.
4: விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம்
3: பிள்ளையார் சுழியோடு தொடங்கும் செயலே வாழ்வில் அளித்திடும் வெற்றியின் புயலே.
5: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
6: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. நேர்களே, நான் முதல் முதல்ல இந்த நிகழ்ச்சி பண்ணும்போது எங்க போய் யார்கிட்ட பேசலாம், என்ன பேசலாம் அப்படின்ற சந்தேகங்கள்லாம் எனக்கு நிறையவே இருந்ததுங்க. முதல் முதல்ல ஏற்காடுக்கு போனப்போ. ஆனா ஏற்காடுக்கு போன உடனே எனக்கு மஞ்சக்குட்டை கிராமத்துக்கு போகணுன்ற ஆசை இருந்தது. எதுக்காக அப்படின்னா, அந்த மஞ்சக்குட்டை கிராமத்துல ஒரு குட்டை இருக்குங்க, அதோட கலர் காரணமாக தான் அதுக்கு குட்டை மஞ்சக்குட்டை அப்படின்ற பேர் வந்ததா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருந்தது. அங்கே போயிட்டு சங்கீதா அப்படின்ற ஒரு அக்காவை வந்து சந்தித்தேன். அந்த அக்கா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க சில விஷயங்கள்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டே நான் பாடலும் பாடுவேன் அப்படின்னாங்க. முதல் முதல்ல நான் ஏற்காடுக்கு போய் பதிவு பண்ண பாடலில் இந்த பாடல் தாங்க முதல் பாடல். சங்கீதா அக்கா முதல் முதல்ல ஒரு நாட்டுப்புற பாட்டை நமக்காக பாடி காட்டினாங்க. வாங்க, அவங்க என்ன பாடினாங்க அப்படின்றத அவங்களோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
7: கல்லூரிலா இளையல குஞ்சாளேளா, வாங்க

ரொம்ப அருமையா இருந்ததுங்க. எனக்கு உண்மையாலுமே முதல் முதல்ல ஒரு கிராமத்துக்குள்ள போயிட்டு தனியா உட்காந்து ஒருத்தங்க பாடுறாங்க அப்படின்றத கேட்கும் போது சுவாரஸ்யமா இருந்தது, அதே சமயத்துல ஆச்சரியமாவும் இருந்தது. ஓகே, இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்களா அப்படின்ற ஒரு எண்ணமுமே வந்தது. ஆனா உண்மையாலுமேங்க, ஏற்காட்டுல இருக்கக்கூடிய மக்கள் நீங்க யாருன்னே தெரியல அப்படின்னாலுமே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அரவணைப்பை கண்டிப்பா கொடுப்பாங்கன்றத அன்னைக்கு ஒரு நாள் நான் புரிஞ்சுக்கிட்டேன். தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம் நேர்களே. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், எனக்கு ஒரு டவுட் ரா. உனக்கு நீ தான் டவுட் வரல, என்ன டவுட்? உன்னை ஏன் ரமேஷ் ரமேஷ்னு எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா?
2: தெரியலையே.
1: ஏன்? ஏன்னா உன் பேரு ரமேஷ்.
2: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.

0: சோனா எஃப்எம் 107.8 விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம்.
1: ஹலோ நேயர்களே, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. ஸோ எல்லாருக்குமே இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடுகளில் மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் முழுக்கவே விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் களை கட்டி இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தனி வழக்கம் இருக்கும், ஒரு தனி கொண்டாட்டம் இருக்கும், ஒரு தனி சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அதனால இன்னைக்கு நம்ம ஊர் மக்கள் கிட்ட கேட்டு பார்க்கலாம், உங்க ஊர்ல விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுவீங்க, என்ன ஸ்பெஷல் இருக்கும் அப்படின்னு.
2: வணக்கம். வணக்கங்க, என் பேர் வந்து மகேஷ்குமாருங்க. நாங்கள் இங்கே தேர்முட்டிலேருந்து பேசுகிறேங்க. உங்க ஊர்ல வந்து மிகப்பெரிய இதே வந்து ராஜகணபதி கோயில்னு சொல்லிட்டு அதுதான் ஃபேமஸான கோயில். இப்போ ஏதோ ஒரு வண்டி வாங்கினாலும் சரி, ஒரு தொழில் தொடங்கினாலும் சரி, அவரை கும்பிட்டு வந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. சேலத்தில் வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து விமர்சையாக கொண்டாடுவாங்க, மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.
3: வணக்கம், என் பேர் பூர்ணிமா, சேலத்துலேருந்து நான் பேசுகிறேன். எங்கள் ஊரில் விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுவாங்கன்னா, நாங்கள்லாம் காலையில் எழுந்திரிச்சு தலை குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டில் பொங்கல் சுண்டெல்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் சாப்பிட்டு காலைல ஒரு 10 மணி நாங்கள் கோயிலுக்கு போவோம். கோயிலுக்கு போனால் அங்கே கணபதி ஹோமம் நடத்துவாங்க, அப்புறம் அபிஷேகம் பார்க்கலாம், சிறப்பு பூஜை நடத்துவாங்க, வெள்ளிக்காவசம்லாம் சாத்தி அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் டைமில் எல்லாமே ஃபங்க்ஷனு, கேம்ஸு, ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும். அதுவும் பார்த்துட்டு பிரசாதம் எல்லாமே சாப்பிட்டு பொங்கல் சுண்டல் வாங்கிட்டு கொழுக்கட்டை முக்கியமா இருப்போம் எப்பயுமே. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு தன் கிளம்பிடுவோம். இப்படிதான் எங்களது விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம். பசங்க எல்லாருமே நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏரியா சைட்லாம் ட்ரம்ஸ் வச்சு விளையாடிக்கிட்டு அந்த சிலம்பாட்டம்லாம் நடக்கும், கரகாட்டம்லாம் எடுப்பாங்க, இதெல்லாம் நிகழ்ச்சி மாதிரி நடத்துவாங்க ஒரு குழு. அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு சாமி சாலையை தூக்கிட்டு போய் எப்பயும் போல மேட்டூர் டேம் கிட்ட எடுத்துட்டு போய் கரைச்சிருவாங்க. நன்றி, இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
1: உங்க வீட்டுல விநாயகர் சதுர்த்தி எப்படி எல்லாம் கொண்டாடுவாங்க?
4: வணக்கம், என் பேரு ராமானுஜம், நான் காக்காபாளையம்லேருந்து பேசுகிறேன். எங்கள் வீட்டில் எப்படி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவாங்கன்னா, ஒரு சின்ன சைஸில் களிமண் விநாயகர் வாங்கிட்டு வந்து காலையிலேயே அவருக்கு என்னென்னலாம் படசல் வைக்கணுமோ எல்லாம் வச்சுட்டு அதை அப்படியே பூஜை பண்ணிட்டு காலையிலையும் சாயந்தரமும் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக 3 நாளோ 5 நாளோ சாமியை வச்சு பூஜை பண்ணிவிட்டு அது 3வது நாளோ 5வது நாளோ எடுத்துகிட்டு போய் கரைச்சிட்டு வந்துடுவோம். இப்படி தான் நாங்கள் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம். இதை கேட்டுன்னு இருக்க எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
5: வணக்கம், என்னோட பேர் தான் ராம், நான் சேலம் அம்மாப்பேட்டையிலேருந்து பேசுகிறேன். எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுவோன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே எந்திரிச்சிட்டு நேரத்தில் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். எங்கள் வீட்டில் ஒரு குட்டி சிலை இருக்குது. அந்த சிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரேடியம் மாதிரி இருக்கும். இப்போ நான் நைட்டு வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிலையிலேருந்து லைட் வெளிச்சம் வந்துட்டே இருக்கும் நைட்டு ஃபுல்லாக. அந்த சாமி சிலையை எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிட்டு அதை அலங்காரம் பண்ணுறதுக்கு சாமி பூஜை அறையிலே வச்சுட்டு பால், பழம், தேங்காய், பொறி இதெல்லாமே வாங்கி

0: அப்புறம் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் பெரியவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஒரு பூஜை போட்டுட்டு அப்படியே நாள் ஃபுல்லாக எல்லாம் உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம்னாலே கலகலன்னு நாளே போயிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்டேன்னா தெருவுக்கு தெருவுக்கு எப்படி பிள்ளையார் சிலை வச்சுருப்பாங்க, அங்கே போய் கொஞ்ச நேரம் இருந்தாலே நைட் ஆகிடுங்க. இப்படி தான் எங்கள் வீட்டில் வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோங்க. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்ங்க.
1: நம்ம மக்கள் எல்லாருமே அவங்க ஊர்லேயும் அவங்க வீட்லேயும் எப்படிலாம் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு ரொம்பவே அருமையாக சொன்னாங்க. ஸோ எல்லாருக்குமே சோனா வானொலி சார்பாக இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
2: சோனா எஃப்எம் 107.8 விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
4: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, பட்டாம்பூச்சிகளை பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனா பட்டாம்பூச்சியை மாதிரியே இயற்கையில முக்கியமான இன்னொரு உயிரினம் அப்படின்னா அந்து பூச்சிகள். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது ஒரு சுவாரஸ்யமான அந்து பூச்சியை பத்தி தாங்க. இத விண்டோபியோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த அந்து பூச்சி கிராம்பிடே குடும்பத்தை சேர்ந்த ஒரு அந்து பூச்சி இனம். அதே சமயத்தில் இது ஒரே ஒரு பகுதியில் மட்டும் இருக்கக்கூடிய உயிரினம் கிடையாது. இது ரியூனியன், மடகாஸ்கர், மொரீஷியஸ் மாதிரியான தீவு பகுதிகள்லேயும், அது மட்டும் இல்லாமல் மத்திய, தெற்கு மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்கா பகுதிகள்லையுமே இருக்குங்க. அதாவது வேற வேற பகுதிகளில் இருக்கக்கூடிய இயற்கை சூழல்களோட தொடர்புடைய ஒரு அந்து பூச்சி இனம் இது. ஒரு உயிரினம் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்றத கவனிக்கிறது, அந்த உயிரினம் எந்த மாதிரியான சூழலை விரும்புது அப்படின்றத புரிஞ்சுக்க உதவுது. இப்படிப்பட்ட சின்ன உயிரினங்களோட பரவலை பதிவு செய்யறது இயற்கை ஆய்வுல முக்கியமான ஒண்ணுங்க. இப்போ இதோட வாழ்க்கையில முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரலாம். இந்த அந்து பூச்சியோட லார்வாக்கள், அதாவது புழு நிலையில இருக்கக்கூடிய குட்டிகள், குறிப்பிட்ட தாவரங்களை மட்டும்தான் உணவாக சாப்பிடும். அதில் முக்கியமாக செம்பருத்தி இன தாவரங்கள் தான் அங்கே குறிப்பிடப்படுது. இதிலிருந்து நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் புரியும். ஒரு அந்து பூச்சியோட வாழ்க்கை அப்படின்றது அந்த அந்து பூச்சியை மட்டும் சார்ந்தது கிடையாது. அது வாழக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தாவரங்களோட அந்த அந்து பூச்சிக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்றது. நேர்களே, நம்ம பொதுவாகவே ஒரு அந்து பூச்சியை பார்க்குறோம் அப்படின்னா முழுமையான வளர்ந்த நிலையில தான் பார்க்குறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அது ஒரு புழுவாக இருக்கும். இந்த இனத்தோட புழுக்கள் எல்லாமே செம்பருத்தி தாவரங்கள் மட்டும்தான் உணவாக சாப்பிட்டு வாழுது. அதாவது ஒரு சின்ன புழுவோட வளர்ச்சிக்கு கூட ஒரு குறிப்பிட்ட தாவர உலகம் தேவைப்படுது. இதுதாங்க இயற்கையோட அழகு. நமக்கு சாதாரணமாக தெரியக்கூடிய ஒரு செடி இன்னொரு உயிரினத்துக்கு உணவு, வாழிடம், வளர்ச்சிக்கான இடம் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையில் பயன்படலாம். அதனால தான் இயற்கையில் எந்த ஒரு தாவரத்தையும் தேவையில்லாதது அப்படின்றது நம்மளால் ஈஸியாக முடிவு செய்ய முடியாது. இந்த விண்டோபியலை பற்றி இன்னொரு சுவாரஸ்யமான தகவலுமே இருக்குங்க. சில சமயங்களில் வளர்ந்த அந்து பூச்சிகள் கால்நடைகள் கிட்ட இருந்து கண்ணீர் திரவத்தை குடிக்கிறதா பதிவுகள் குறிப்பிடுது. அதாவது நம்மளால் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விதமான உணவு நடத்தையும் சில நேரங்களில் இதுகிட்ட இருக்கு. இது இயற்கையில் ஒவ்வொரு உயிரினமும் தன்னுடைய தேவைக்கேற்ப எவ்வளவு வித்தியாசமான வழிகளை பயன்படுத்துது அப்படின்றத காட்டுதுங்க. நேரிலே ஒரு சின்ன அந்து பூச்சியை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தா நம்ம பயணம் கடைசியில் தாவரங்கள், பூச்சிகள், கால்நடைகள் அப்படின்னு ஒரு பெரிய இயற்கை சங்கிலியை நமக்கு காட்டுதுங்க. விண்டோபியல் பேர் வேணா சின்னதாக இருக்கலாம், ஆனால் இயற்கையோடு இதற்கு இருக்கக்கூடிய தொடர்பு ரொம்ப சுவாரஸ்யமானது. அதனால தான் சின்ன உயிரினங்களையும் கவனிக்கலாம், அதை சார்ந்திருக்கக்கூடிய இயற்கையையும் பாதுகாக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறீர்களே நம்ம நிகழ்ச்சியில். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: துரித உணவுகளை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபுன்னு சொல்லிட்டு பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுப்போங்க. அந்த வகையில் இன்னைக்கு வாஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மக்களை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, ஒரு சமூகத்தோட அடையாளம் எதில் இருக்கு? அவங்களோட நிலத்தில் இருக்கா, அவங்களோட மொழியில் இருக்கா, இல்லை தலைமுறை தலைமுறையாக கடத்தக்கூடிய கதைகள்லேயும் பழக்க வழக்கங்கள்லையும் இருக்கா? இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு சமூகத்தோட அடையாளமாக இருக்கு. வாட்ஜிகு மக்கள் ஆஸ்திரேலியாவோட கிழக்கு குயின்ஸ்லாந்து பகுதியில் வாழ்ந்த பழங்குடியினர்கள். இவங்களை வாட்ஜா, வாட்ஜிகு அப்படின்னு சொல்லிட்டு பல பெயர்களில் குறிப்பிடுவாங்க. அவங்களோட பாரம்பரிய நிலப்பகுதி எக்ஸ்பெடிஷன் மலைத்தொடரோட கிழக்கு பகுதிகளில் இருந்து பிக்கே மலைத்தொடர் வரைக்குமே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் டாசன் நதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் வரைக்குமே பரவி இருந்ததா பதிவுகளுமே சொல்லுது. சுமார் 8500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த நிலப்பகுதி அவங்களோட வாழ்க்கையோட நெருக்கமாக அணிஞ்சிருக்கு. குறிப்பாக ஊராபிண்டா பகுதி வாஜிகு மக்களோட பாரம்பரிய நிலத்தோட தொடர்புடையதாக குறிப்பிடப்படுது. பழங்குடி சமூகங்களுக்கு நிலம் அப்படின்றது வெறும் வசிப்பிடம் கிடையாது. அது அவங்களோட வரலாறு, வாழ்க்கை முறை, நினைவுகள், மரபுகள் அப்படின்னு எல்லாத்தையுமே தாங்கி நிற்கக்கூடிய இடம்தாங்க. வாஜிகு மக்களோட உருவாக்கத்தை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான பாரம்பரிய கதை இருக்கு. அதுபடி வைஞ்சிகோ மற்றும் வாட்ஜா அப்படின்ற ரெண்டு தனித்துவமான பல்லங்குடி சமூகங்கள் இணைஞ்சதுலேருந்து வாஜிகு சமூகம் உருவானதா சொல்லப்படுது. இந்த ரெண்டு சமூகங்களும் நீண்ட காலம் ஒரே நிலப்பகுதியில் ஒன்றா வாழ்ந்ததாகவும், காலப்போக்கில் அவங்களோட அடையாளங்கள், பழக்க வழக்கங்கள் ஒன்றோட ஒன்று கலந்ததாகவும் சொல்லப்படுது. இதிலிருந்து நமக்கு ஒரு விஷயம் புரியுது. ஒரு சமூகத்தோட வரலாறு அப்படின்றது ஒரே ஒரு காலகட்டத்தையோ ஒரே ஒரு தலைமுறையையோ சார்ந்தது மட்டும் கிடையாது. பல தலைமுறைகளோட வாழ்க்கை அனுபவங்களும் உறவுகளும் கலாச்சார மாற்றங்களும் சேர்ந்துதான் அந்த சமூகத்தோட அடையாளம் உருவாகுது. வாஜிகு மக்களோட வரலாறும் இப்படிப்பட்ட சமூக இணைவோட ஒரு எடுத்துக்காட்டாக தாங்க பார்க்கப்படுது. ஒரு சமூகத்தை பத்தி பேசும்போது அவங்களோட மொழியை தவிர்க்க முடியாது. வாஜிகு மக்கள் பேசக்கூடிய மொழி பிட்ஜாரா மொழி குழுவோட தொடர்புடைய ஒரு கிளை மொழியா குறிப்பிடப்படுது. ஒரு மொழி அப்படின்றது வெறும் தொடர்பு கொள்வதற்கான கருவி மட்டும் இல்லைங்க, அந்த மொழிக்குள்ள ஒரு சமூகத்தோட உலக பார்க்கக்கூடிய விதம், இயற்கையை புரிஞ்சு கொள்ளக்கூடிய அறிவு, உறவு முறைகள், கதைகள், மரபுகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கும். அதனாலதான் ஒரு பழங்குடி மொழியை பாதுகாக்கிறது அப்படின்றது அந்த சமூகத்தோட வரலாற்றையும் அறிவையும் பாதுகாக்கிறதுக்கு சமமா இருக்கு. வாஜிகு மொழிக்கும் அவங்களோட சமூக அடையாளத்துக்கும் இருக்கக்கூடிய இந்த தொடர்பு மிகவுமே முக்கியமானதுங்க. வாஜிகு மக்களோட கதை நமக்கு ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தும். நிலம், மொழி, மரபு, சமூக அடையாளம் இது எல்லாமே தனித்தனியானது இல்லை, ஒன்னோடு ஒன்று இணைஞ்சது அப்படின்னு. ஒரு சமூகத்தோட கலாச்சாரத்தை பாதுகாக்கிறது அப்படின்றது அவங்களோட கடந்த காலத்தை மட்டும் பாதுகாக்கிறது கிடையாது, அவங்களோட அடையாளத்தை எதிர்கால தலைமுறைக்கு கொண்டுட்டு போகிறது தான். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறீர்களே நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். நான் இப்போ விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பை பை நேர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நிகழ்ச்சி. இன்னைக்கு யாருடைய கதையை சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒருத்தர் அவர் வந்து ஒரு பயணம் மேற்கொள்ளணும். அப்போ ஒரு டாக்ஸி புக் பண்ணுறாங்க, அவங்களுடைய நண்பர் வந்து புக் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த டாக்ஸியில் அவர் வந்து பயணம் பண்ணுறாரு. அந்த டாக்ஸி டிரைவர் ஒரு பெண், அவருக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது ஒரு பெண் வந்து டாக்ஸி ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அங்கே நடந்த ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கி கதையாக நான் வந்து சொல்ல போகிறேன். அந்த பெண் ஏன் டாக்ஸி ஓட்டுறாங்க, அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கதை என்ன அப்படின்றது தான் நான் வந்து சொல்ல போகிறேன். பெண்கள்

இன்னைக்கு எல்லாருமே அவங்களுடைய லட்சியத்தை நோக்கியும் கனவை நோக்கியும் போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய கனவுகளை நோக்கி போன ஒரு பெண்ணோட ஒரு கதை தான் இந்த கதை. ஒரு திருமணமான பெண் இரவு நேரங்களில் டாக்ஸி ஓட்டக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய அந்த சூழல் இருக்குது, பண தேவை இருக்குது, அவங்களுடைய கனவு அந்தளவுக்கு இருக்குது அப்படின்னா உண்மையிலே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயங்க. இந்த கதை இப்போ நடந்த கதை இல்லைங்க, கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த கதை. ஸோ அப்போ தான் அந்த ஒரு யங்ஸ்டர் வந்து ஒரு இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணணும். அப்போ அவருடைய நண்பர் வந்து டாக்ஸி புக் பண்ணுறாங்க. அவரை அழைச்சிட்டு போகிறதுக்கு அந்த டாக்ஸி வருது. ஸோ அந்த டாக்ஸியில் ஏறும்போது அப்போ தான் பார்க்குறாரு அந்த டிரைவராக இருக்கிறது ஒரு பெண். ஸோ அப்போ வந்து நேரம் வந்து ரொம்ப ஒரு நைட்டு ரொம்ப டைமான ஒரு நேரம் தான். அப்போ அவர் வந்து அந்த யங்ஸ்டர் வந்து நினைக்கிறாரு, என்ன இந்த டைமுக்கு வந்து ஒரு பெண் வந்து டாக்ஸி ஓட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்கள பற்றி அவங்கக்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் யார், ஏன் டாக்ஸி ஓட்டுறீங்க, எந்த ரீசன்னால் டாக்ஸி ஓட்டுறீங்க, இந்த டைமுக்கு ஏன் ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கேட்குறாரு. ஸோ அந்த விஷயங்களையும் உங்கள் கூட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய 2 பாடல்கள். பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்னு அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்னு விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ் அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி அங்க திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளவு நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்து இருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தாரு இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டணம், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது அவை. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது, இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான்.

0: டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டே இருக்கிறேங்க. அருமையான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடலை கேட்டோம். இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சி. அப்படி இன்றைக்கி ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சியான தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு நிகழ்வு, அந்த ஒரு நிகழ்வை தான் கதையாக சொல்லிகிட்டு இருக்கேன். யாருடைய கதை அப்படின்னா, ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாடி கால் டாக்ஸி ஓட்டக்கூடிய ஒரு ஓட்டுநராக, பெண் ஓட்டுநராக இருந்த நந்தினியோடைய ஒரு கதையை தான் இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன். அதாவது ஒருத்தர் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் அவர் நிகழ்ந்த அந்த ஒரு நிகழ்வை அப்படியே வந்து பதிவாக போட்டிருக்கிறாரு. அந்த ஒரு பதிவு ஒரு 7 வருடங்களுக்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸாக இருந்ததுங்க. ஒருத்தருடைய நண்பர் இவருக்கு டாக்ஸி புக் பண்ணுறாரு. இப்போ டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அந்த டாக்ஸி வருது, அந்த டாக்ஸியில் ஏறுறாரு. அந்த டாக்ஸி ஓட்டுநரை பார்த்தா ஒரு பெண். அந்த பயணம் போயிட்டே இருக்கும்போது தான் பெண் அப்படின்றது தெரியுது, பெண் ஓட்டுநர் இருக்கிறாங்க அப்படின்னு. அதே மாதிரி அந்த காரில் குழந்தை ஒன்று தூங்கிட்டு இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு, என்னடா டைம் வந்து நைட் ஆகுது, ஒரு பெண் ஓட்டுநராக கார் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க, அதே மாதிரி ஒரு குழந்தை தூங்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாரு. ஸோ இதை பற்றி அந்த பெண்ணுக்கிட்டே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. யாருங்க இந்த குழந்தை அப்படின்னு கேட்கும்போது, இது என்னுடைய குழந்தை தான், இன்றைக்கி வந்து லீவு, ஸோ அதனால் குழந்தையோடு நான் டாக்ஸி ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து இவங்களுடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். பெண் ஓட்டுநர் நந்தினி, ஒரு குறிப்பிட்ட 4 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை, ஒரு நிகழ்வான சம்பவம். இந்த ஒரு கதை நிறைய பேருக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது உங்கள் ஓட்டுநராக இருக்கிறாங்க, ஏன் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கான விடையை நான் வந்து சொல்கிறேன். இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள். பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலைய எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலைய எண் 9 7 8 7 7 0 107.8.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.
4: விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம்.
3: கஜமுகனை நாள்தோறும் தொழுவோமே, வாழ்வில் நிஜமான நிம்மதியை அடைவோமே.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
4: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வான சம்பவம். அது அவருடைய இணையதளத்தில் ஒருத்தர் பகிர்ந்திருக்கிறார். ஸோ அந்த ஒரு கதை தாங்க. பெண் ஓட்டுநர் நந்தினி, அதாவது ஒருத்தர் டாக்ஸி புக் பண்ணுறாங்க அவருடைய நண்பருக்கு. அவர் வெயிட் பண்ணுறாரு, டாக்ஸி வருது. ஓட்டுநர் யாருன்னு பார்த்தா ஒரு பெண் ஓட்டுநர், அதே மாதிரி கூட ஒரு குழந்தை இருக்கிறாங்க. ஸோ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஆர்வமாகுது. யாருங்க அந்த குழந்தை, நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து டாக்ஸி ஓட்டுறேன், என்னுடைய குழந்தை தான், அவங்களுக்கு வந்து இன்றைக்கி லீவு, அதனால் என் கூடயே வந்து நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்குது. ஸோ அவங்க வந்து நந்தினி பெங்களூரில் வந்து டாக்ஸி ஓட்டக்கூடிய ஒரு பெண் ஓட்டுநராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எதனால் இந்த டாக்ஸி ஓட்டுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அதாவது பெண்கள் இன்னைக்கு வந்து பல துறைகளில் மேலே வந்து வளர்ந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க வந்து பிஸ்னஸ்லேயும் ஒரு பெண் தொழில் முனைவோராக பல சாதனைகளை பண்ணிகிட்ருக்கிறாங்க. அப்படிதான் நந்தினி அவங்களுக்கும் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஸோ அதனால் டாக்ஸி ஓட்டி அதில் வரக்கூடிய பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க ஏற்கனவே வந்து ஒரு ஃபுட் பிஸ்னஸ், உணவு கடை வந்து ஆரம்பித்து நடத்திலாம் இருக்கிறாங்க. அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த கொரோனா டைமில் எல்லாருமே நம்ம வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம், பெரிய பெரிய ஸ்ட்ரகிள்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். எல்லாருக்குமே நிறைய பிஸ்னஸ் மேனுக்கு பெரிய லாஸ்லாம் ஏற்பட்டுச்சு கொரோனா டைம். ஸோ அப்போ அந்த டைமில் நந்தினி அவங்களும் அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப பெரிய லாஸ் ஆகுது. ஸோ அதனால் இந்த ஓட்டுநர் பணிக்கு வராங்க. இப்போ வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம், துயரம், இல்லை ஒரு பெரிய இழப்புலாம் வந்துச்சுன்னா, போதும்பா இனிமேல் இந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே முடிவெடுப்பாங்க. ஆனால் நந்தினியை பொறுத்த வரைக்கும் அதற்கு எதிர்மாறாக ஒரு விஷயம் வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு டைமில் ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாடி. ஸோ அவங்களுடைய அந்த இன்ஸ்பிரேஷனான விஷயத்த நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், எனக்கு ஒரு டவுட்டா. உனக்கு நீ தான் டவுட் வரல, என்ன டவுட்? உன்னை ஏன் ரமேஷ் ரமேஷ்னு எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா?
2: தெரியலையே.
1: ஏன்? ஏன்னா உன் பேரு ரமேஷ்.
2: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.

0: யமுனா எஃப்எம் 107.8 விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம்.
1: ஹலோ நேயர்களே, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. ஸோ எல்லாருக்குமே இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடுகளில் மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் முழுக்கவே விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் களை கட்டி இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தனி வழக்கம் இருக்கும், ஒரு தனி கொண்டாட்டம் இருக்கும், ஒரு தனி சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அதனால இன்னைக்கு நம்ம ஊர் மக்கள் கிட்ட கேட்டு பார்க்கலாம், உங்கள் ஊரில் விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுவீங்க, என்ன ஸ்பெஷல் இருக்கும் அப்படின்னு.
2: வணக்கம், வணக்கங்க. என் பேர் வந்து மகேஷ்குமாருங்க. நாங்கள் இங்கே தேர்முட்டிலேருந்து பேசுகிறேங்க. உங்க ஊர்ல வந்து மிகப்பெரிய இதே வந்து ராஜகணபதி கோயில்னு சொல்லிட்டு அதுதான் ஃபேமஸான கோயில். இப்ப ஏதோ ஒரு வண்டி வாங்கினாலும் சரி, ஒரு தொழில் தொடங்கினாலும் சரி, அவர் கும்பிட்டு வந்துதான் ஆரம்பிக்கிறாங்க. சேலத்துல வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து விமர்சையா கொண்டாடுவாங்க, மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.
3: வணக்கம், என் பேர் பூர்ணிமா, சேலத்துல இருந்து நான் பேசுறேன். எங்க ஊர்ல விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுவாங்கன்னா, நாங்கெல்லாம் காலையில எழுந்திரிச்சு தலை குளிச்சுட்டு சாமி எல்லாம் கும்பிட்டு வீட்டுல பொங்கல் சுண்டல் எல்லாம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம்

0: சாப்பிட்டு காலைல ஒரு 10 மணி நாங்க கோயிலுக்கு போவோம். கோயிலுக்கு போனா கணபதி ஹோமம் நடத்துவாங்க, அப்புறம் அபிஷேகம் பார்க்கலாம், சிறப்பு பூஜை நடத்துவாங்க, வெள்ளிக்காவசம் எல்லாம் சாத்தி அலங்காரம் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் டைம்ல எல்லாமே ஃபங்க்ஷனு, கேம்ஸ், ஃபன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்கும். அதுவும் பார்த்துட்டு பிரசாதம் எல்லாமே சாப்பிட்டு பொங்கல் சுண்டல் வாங்கிட்டு கொழுக்கட்டை முக்கியமா இருப்போம் எப்பயுமே. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு தன் கிளம்பிடுவோம். இப்படிதான் எங்களது விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம். பசங்க எல்லாருமே நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏரியா சைட் எல்லாம் ட்ரம்ஸ் வச்சு விளையாடிக்கிட்டு அந்த சிலம்பாட்டம் எல்லாம் நடக்கும், கரகாட்டம் எல்லாம் எடுப்பாங்க. இதெல்லாம் நிகழ்ச்சி மாதிரி நடத்துவாங்க ஒரு குழு. அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு சாமி சாலையை தூக்கிட்டு போய் எப்பயும் போல மேட்டூர் டேம் கிட்ட எடுத்துட்டு போய் கரைச்சிருவாங்க. நன்றி. இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
1: உங்க வீட்டுல விநாயகர் சதுர்த்தி எப்படி எல்லாம் கொண்டாடுவாங்க?
2: வணக்கம், என் பேரு ராமானுஜம், நான் காக்காபாளையம்ல இருந்து பேசுறேன். எங்க வீட்டுல எப்படி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவாங்கன்னா, ஒரு சின்ன சைஸ்ல களிமண் விநாயகர் வாங்கிட்டு வந்து காலையிலேயே அவருக்கு என்னென்னலாம் படசல் வைக்கணுமோ எல்லாம் வச்சுட்டு அதை அப்படியே பூஜை பண்ணிட்டு காலையிலையும் சாயந்தரமும் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெகுலரா 3 நாளோ 5 நாளோ சாமியை வச்சு பூஜை பண்ணிட்டு அது 3வது நாளோ 5வது நாளோ எடுத்துட்டு போய் கரைச்சிட்டு வந்துடுவோம். இப்படிதான் நாங்க விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம். இதை கேட்டுன்னு இருக்க எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
3: வணக்கம், என்னோட பேர் தான் ராம், நான் சேலம் அம்மாப்பேட்டையிலேருந்து பேசுகிறேன். எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுவோன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே எந்திரிச்சிட்டு நேரத்தில் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். எங்கள் வீட்டில் ஒரு குட்டி சிலை இருக்குது. அந்த சிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரேடியம் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம நைட்டு வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிலையிலேருந்து லைட் வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கும் நைட்டு ஃபுல்லாக. அந்த சாமி சிலையை எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிட்டு அதை அலங்காரம் பண்ணுறதுக்கு சாமி பூஜை அறையிலே வச்சுட்டு பால், பழம், தேங்காய், பொறி இதெல்லாமே வாங்கி அப்புறம் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் பெரியவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு பூஜை போட்டுட்டு அப்படியே நாள் ஃபுல்லாக எல்லாம் உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம்னாலே கலகலன்னு நாளே போயிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்டேன்னா தெருவுக்கு தெருவுக்கு எப்படி பிள்ளையார் சிலை வச்சுருப்பாங்க, அங்கே போய் கொஞ்ச நேரம் இருந்தாலே நைட் ஆகிடுங்க. இப்படி தான் எங்கள் வீட்டில் வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோங்க. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்ங்க.
1: நம்ம மக்கள் எல்லாருமே அவங்க ஊர்லேயும் அவங்க வீட்லேயும் எப்படிலாம் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு ரொம்பவே அருமையாக சொன்னாங்க. ஸோ எல்லாருக்குமே சோனா வானொலி சார்பாக இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
4: சோனா எஃப்எம் 107.8 விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம்.
5: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
6: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
5: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
6: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டு தான் தெரிஞ்சுகிட்டேன்.
7: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊரு தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. பெங்களூரில் நந்தினி அப்படின்ற ஒரு பெண் ஓட்டுநர், இப்போ இல்லைங்க, ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு டாக்ஸி ஓட்டுநராக இருக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் நடந்த ஒரு நெகிழ்வான சம்பவம். இந்த ஒரு நிகழ்வு மற்றவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு படிப்பினையை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பெண்கள் இன்றைக்கி பல துறையில் பல சாதனைகளை பண்ணி வராங்க. ஸோ அப்படி நந்தினி ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் டாக்ஸி ஓட்டியிருக்கிறாங்க. அந்த ஒரு காலகட்டங்களில் ஒருத்தர் அந்த மாதிரி டாக்ஸி புக் பண்ணும்போது பெண் ஓட்டுநர் வரவும் ரொம்ப வித்தியாசமாக பார்த்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க கூட ஒரு குழந்தை இருக்கும்போது இன்னும் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம். அப்போ அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி இன்றைக்கி வந்து பெண்ணுக்கு லீவு, ஸோ அதனால் வந்து அவங்களையும் கூப்பிட்டு வந்துட்டேன். நான் வந்து ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வந்து டாக்ஸி ஓட்டுறேன். எதனால் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு கனவு. ஸோ அதற்கு வந்து பணம் சேர்த்துறதுக்காக இந்த ஒரு டாக்ஸி ஓட்டுநராக அவங்க வந்து பணி செஞ்சிட்ருக்குறாங்க. ஸோ இன்றைக்கி எல்லாருக்குமே நிறைய கனவுகள், லட்சியங்கள், இலக்குகள் எல்லாமே இருக்கும். பெண்களும் பல துறைகளில் அவங்களுடைய சாதனையை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.

ஆனாலும் ஏதாவது ஒரு இலக்கு, லட்சியம், கனவு அதெல்லாம் இருக்கும்போது அதற்கான அந்த ஒரு பணமோ வசதிகளோ இல்லாதப்ப நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, பொதுவாக யாராக இருந்தாலும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்மளால இப்போ முடியாது, ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளி வச்சுட்டு நம்ம எப்பயும் பண்ணிகிட்ருக்க வேலையே பண்ண ஆரம்பிச்சிருவோம், நம்மளுடைய கனவை வந்து தள்ளி போட்டுருவோம். ஆனால் இவங்களுக்கு வந்து ஹோட்டல் ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு கனவு, அந்த கனவுக்காக தினமும் அவங்க வந்து உழைச்சி பணம் சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதை யாராச்சும் பண்ணுவாங்களா அப்படின்னா, ரொம்ப கம்மியான சிலர் தான் வந்து பண்ணுவாங்க. அப்படி நந்தினி அவங்க வந்து அவங்களோட லட்சியத்தை நோக்கி, இலக்கை நோக்கி அவங்க வந்து போகிறதுக்கு அந்த ஒரு டாக்ஸி ஓட்டுநராக கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஒரு நாளைக்கு வந்து டாக்ஸி ஓட்டியிருக்கிறாங்க. இது வந்து உண்மையிலே வந்து ஒரு வியப்பான ஒரு விஷயமாக இருக்குது. தொடர்ந்து இவங்களோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுட்டே இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனாயப்பம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு நந்தினி அவங்களோட இன்ஸ்பிரேஷனான ஒரு ஸ்டோரியை தாங்க நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அதாவது பெங்களூர்ல ஒரு பெண் டாக்ஸி ஓட்டுனாரா ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாடி அவங்க இருக்கிறாங்க. ஸோ அந்த டாக்ஸியில் வந்த ஒருத்தர் இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாரு. அப்போ இவங்களை பற்றி சொல்கிறாங்க, அதாவது நான் வந்து ஒரு ஹோட்டல் வச்சுருந்தேன், அது கொரோனா டைமில் பெரிய லாஸ் ஆயிருச்சு. அதாவது 2020 அந்த ஒரு டைம் தான் கொரோனா அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ அப்போ இவங்களுடைய அந்த பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆயிருக்கு. இப்போ லாஸ் ஆனதுக்கப்புறம் திரும்ப அந்த ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்ற அவங்களுடைய எண்ணம், ஆனால் அதற்கான பணம் வந்து இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, டாக்ஸி வந்து ஓட்டி அந்த பணத்தை வந்து சேகரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுவும் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம். ஆனாலும் அவர் அதில் மென்ஷன் பண்ணுறாரு அந்த போஸ்ட்டில், அப்போ ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு எந்த ஒரு டயர்ட்னஸுமே இல்லை, எந்த ஒரு சலிப்புமே இல்லாமல் அந்த ஒரு வேலையை வந்து அவங்க பார்த்துட்ருக்குறாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பணம் சம்பாரித்து அவங்களுடைய லட்சியத்தை அடையணும் அப்படின்றது அவங்களுடைய ஒரு எண்ணமாக வந்து இருக்குது. அப்போ அந்த டாக்ஸியில் போனார் இல்லைங்களா, அவர் என்ன பண்ணுறாரு, உங்களுடைய அந்த ஸ்டோரி, உங்களுடைய வாழ்க்கை எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்குது, எனக்கு வந்து ஒரு எனர்ஜியை கொடுக்குது, என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் கூட வந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா

அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவங்களும் வந்து ரொம்ப அப்படியே புன்னகைச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்க கூட அந்த செல்ஃபி எடுத்து அந்த செல்ஃபியோட இந்த ஸ்டோரியையும் அந்த இளைஞர் வந்து பதிவு பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரு கதை இப்போ நடந்த கதை இல்லை, 2022 அந்த கொரோனாலாம் முடிஞ்சு அந்த காலகட்டங்களில் நடந்த ஒரு கதை. அப்போ எல்லாருமே இவங்களை வந்து வாழ்த்திருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய அந்த லட்சியத்தை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு போஸ்ட்டு கீழே எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலே வந்து இப்போ அவங்க லட்சியத்தை அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இவங்களுடைய கதை பெண்களுக்கு மட்டுமே இல்லைங்க, லட்சியத்தை நோக்கி இலக்கை நோக்கி போயிட்டுருக்க எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கும். மீண்டும் அடுத்த நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் ஒரு அழகான கதையோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே, பாய் பாய் நேயர்களே.